கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை உயர்த்தி

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மாணவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்க, சேர்ந்து ஆடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல என்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யாரு உண்டப்பா?

0: நம்மை அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து

யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட என் கிருபை தந்தீர் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தெஞ்சல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உம்முடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். இயேசுவுடைய பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதம்.

0: அம்மையா வளம் வயது சிக்கிறேன் அம்மையெல்லாம் எனக்கு யாரும் தகப்பனே
1: ஹாலகுரியே
0: ஏ நம்ம நேசரே

என்னோடு கூட உன்னுடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா வேதனைகளும், வியாதிகளும், கடன் பிரச்சனைகளும், அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக. ஆணிகள் பாய்ந்து

போதே பல்லாடுகிற ஒவ்வொரு முழங்கால்களையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்கொண்டிருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுது மாறட்டும் ஐயா.

அப்படிங்கறதான இடத்துக்கு ஊழியத்துக்காக கடந்து போயிட்டு இருக்கும் போது போகிறதான வழியில கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டது. நான் மாறுத்தி வேனை ஓட்டி கொண்டிருந்தேன். ஒரு லாரியோடு கூட மோதினதுல அந்த வேனுடைய முன்பகுதி என்னுடைய நெஞ்சுக்கு நேராய் பாய்ந்தது. என்னால சுவாசிக்க முடியாம நிலைமையில நான் அந்த இடத்துல படுத்திருந்தேன். நோடு கூட பயணம் செய்ததான ஜாஷ்வா என்பவர் அதே இடத்துல அவர் இறந்து போனார். ரெண்டு பேருமே உயிருக்கு போராடின நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவர் இறந்து போனதை அறிந்து என்னை மாத்திரம் பக்கத்துல இருக்கிறதான பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொன்னாங்க. சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல் 45 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. அங்க வரைக்குமா என்னை கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய சுவாசம் நின்றது. என்னுடைய அப்பாவும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை

shift auto.

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, ஆளானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறத பாருங்க. சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

போல இந்த உலகத்துல யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. உம்மை போல இந்த உலகத்துல யார் உண்டு ஆண்டவரே? எங்க பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டப்பா?

0: புரிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றித் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.

கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். பாடுங்க. என் ஞானம் கல்வி இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் உதவாது கர்த்தருடைய கிருபை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அத்துணை பெரு சித்ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:28 வசனம் வாசிக்கலாமா? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தை கட்டளையிட்டார். பலம், பலம் எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். ஸ்ட்ரென்த், மை பவர், ஸ்ட்ராங், இதெல்லாம் அதே மீனிங்ல தான் வரும். இங்க வந்து கர்த்தர் என்ன சொல்றாருங்கன்னா, பலத்தை கட்டளையிட்டாரா? யாருக்கு ஸ்ட்ரென்த்து கர்த்தர் கொடுத்தார்? இன்றைக்கி நீங்களும் நானும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற, இவ்வளோ பலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லாமல் ஆதிபிதாக்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்காங்க, இருந்தாங்க. காரணம் என்ன? அது வார்த்தையில் நின்று இருந்தாங்க, வார்த்தையில் ட்ராவல் பண்ணாங்க, வார்த்தையிலே வாழ்ந்தாங்க. அதனால தான் அப்படி அவங்களால ரொம்ப எப்படிப்பட்ட போராட்டம் வந்தபோதும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தன் அவங்களால் நிற்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமுக்கு வந்து அதிகம் 22 அதிகாரத்தில் ஈசாக்க பலியிட சொல்கிறார். இது வந்து எப்படிப்பட்டதான ஒரு பலவீனமான விஷயம் இவருக்கு, இந்த பலன் போகிற அளவுக்கான ஒரு விஷயம். பேசிக்கலி நம்ம தமிழ் பைபிளில் பலியிடு அப்படின்னு இருக்கோம். ஈப்ரு பைபிளில் உன் மகனை மோரிய அம்மனைக்கு கொண்டு வா, என் மகனை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கும். ஈப்ரு பைபிளில் அப்படி தான் இருக்கும். பட் நம் தமிழ் பைபிள் லிட்ரலாக வாசிக்கிற நாம அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவரை பலியிட சொல்லும்போது அவருடைய பலனெல்லாம் போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப தள்ளாடி கூனைக்கு உருகி அப்படி தான் வந்து மோரியமலைக்கு போனார். அங்கே போயிட்டு அழுதுபடியே பலியிட்டார். இந்த ஃபிலிம்ஸ்லாம் அப்படி தான் காட்டுறாங்க இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது, அது கிடையாது. அவர் ஸ்ட்ரென்தண்டாக போனாராம், அவர் ரொம்ப பலனாக போனாராம். காரணம் என்னென்னா, அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிது. அதனால தான் இயேசுக்கு சொல்லும்போது ஆபிரகாம் இந்நாளை பார்க்க ஆசையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு 50 கூட ஆகலை, நீங்கள் என்னவோ வயதான மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு அங்கே கூடியிருந்தவங்களாம் கேட்கும் பொழுது அவர் சிரிக்கிறார். எனக்கு யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளே, அந்த ஸ்ட்ரென்த் எதில் வருது அப்படின்னா, வார்த்தையில் தான் வந்தது. அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக முறியமலைக்கு ஏன் போனார், ரொம்ப ஸ்ட்ராங்காக போனார், ரொம்ப நம்பிக்கையோடு போனார். என்னென்னா, அங்கே யாரை தரிசிக்க போகிறாரு? இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசிக்க போனார். அதனால தான் அப்படி ஒரு பலம் அவருக்குள்ளே இருந்தது. இந்த கத்திரி பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த பலத்தில் தான் நிற்கணும். வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் உங்களை அசைக்க முடியாது. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், வார்த்தையில் உங்கள் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் வந்து நமக்கு கட்டளையிட்டிருக்காராம், நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கர்த்தர் இதையே உங்களுக்கு திருப்பி தருகிறார். இதே பலத்தை வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு தருகிறார். எது எதை கண்டு எதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே தலைக்கீழாக மாற்றிடுவார். உங்களுக்கு ஃபேவராக மாற்றுவார். உங்களுக்கு தகுதியான காரியமாக அது உங்களுக்கு மாறும். அதனால் பயப்படாமல் வாரத்தில் நின்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உன்னதத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு பலனே நீங்கள் தானப்பா. ஆண்டவரே, என் பலமே என் கோட்டை என்று நாங்கள் எப்பொழுதும் உண்மை தானே நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளி, அடவர் வீசுகிற புயல்கள், அடவரே போராட்டங்கள், கடன் பாரங்கள், கலங்கின இருதயம், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அடுவரே. ஆனால் இதற்கு நடுவில் பலத்தை கட்டளையிட்டேன் இருக்கேன் நோடு கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அதற்காக நன்றி. எல்லாம் இமை பொழுதில் மாறிடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கை மாறும், எங்களுடைய சூழ்நிலை மாறும், எல்லாவற்றையும் மாற்றித்தர உங்களால் கூடும். அதற்காக கூடான கூடி சோத்திரம். தொடர்ந்து கத்துடைய கரத்தில் அப்பா பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீரா. கிறிஸ்து நாமத்தில் பிதாவை, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கு இரட்டத்தனையான பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகளினால் வெக்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்கள் சகித்தவர்களாயும், சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாயும், அநேகர் வாழ்க்கையில் போது மாண்டவரே என்று எலியாவை போல சோர்ந்து போயும் சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தேவ சமூகத்தை தேடாமலும் மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதலையும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியையும் தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். மேலும் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தெய்வ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில்தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கிறதையும் அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தந்தும் இளச்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைகளும் பற்றாக்குறைகளும் இழப்புகளும் நஷ்டங்கள் அவமானம் கடன் வியாதி வறுமை அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்ருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கே உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில் உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரம்பும்படி அவர் சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளிலும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்ற வெக்கப்பட்ட சூழ்நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகளில் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும் இளைச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. ஆகையால் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையும் அந்யோன்னிய பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளையும் நாடக்கடவோம். ரோமர் 14:19. பிரியமானவர்களே, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை இரத்தத்தினால் எமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக வாழும்படி அழைக்கப்பட்டுள்ளோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையே நாடும்படி போதிக்கிறார். ஆகவே கருத்து வேறுபாடுகளையும் தேவையற்ற வாதங்களையும் வெறுக்காமல் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் காக்க முயற்சிப்போம். எம் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் சமாதானத்தை விதைக்கிறவர்களாயிருந்து கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படி சமாதானத்தின் தேவன் தாமே எம்மை ஆண்டு வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் எம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமாதானம் ஒன்றே நமக்குள் நிரந்தரமாக நித்தியம் வரைக்கும் நிலை கொள்ளவும் சமாதானத்திற்குரியவைகளையே நாம் விதைக்கவும் அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக தேவனுடைய கரத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

சூத்திரமே ஐயா சூத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே. எஸ் ஐயா சூத்திரமே சூத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கமுள்ளவரே மன உருக்கமுடையவரே, இரக்கமுள்ளவரே

ஆண்டவர் ஆகிய தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா ராஜா, இரக்கமுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, கூப்பிடுற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனப்பா. உம்முடைய பீடங்கள் ஆண்டை அடைக்கலாம் திருவிக்கு வீடும், தகவலாம் திருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே. உம்முடைய ஆலயத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே, வாசமா இருக்கிறவர்களும் பாக்கியவான்களப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, உண்மையே அண்டிக் கொள்ளங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. தகப்பனாய தேவனையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரக்கம் மகாபெரியதப்பா ராஜா, உடைய கிருபை மகாபெரியதப்பா ராஜா. தகப்பனே, இரக்கம் வைக்கும் தேவனால் எல்லாம் கூடும் அப்பா ராஜா. ஹாலேலூயா. துதி கனமகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். பாடுவோம். துதி கனமகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கனமகிமை எல்லாம் ஏசையா உமக்கே செலுத்துகிறோம். கோத்திர பரிதன செலுத்தி ஆராதனை செய்கிற சூத்திரம்

அவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை

ஹல்லேலூயா. இந்த கால வேளை உமக்கு நாங்கள் ஸ்துதி செலுத்துகிறோம் ஐயா, சோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசப்பா, இயேசப்பா, இயேசப்பா என்று ஆண்டவரே எங்கள் உள் இந்திரியங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறதனை காண்கிறது பாராச்சா. ஆகார ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, தன் பிள்ளைக்காக பரிதவித்த வேளையில் நீர் அவளை கண்டது மனப்பா, நீர் எங்களை காண்கின்றது மனப்பா ராஜா. இரக்கங்களின் பிதாவே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே சோத்தரிக்கிறோம், துதிகன மகிமைய உமக்கே செலுத்தி நிற்கிறோம் தகப்பினி. உமக்கு சோத்ரம், முதிர் வயதிலும் கனி தந்து புஸ்தியும் பசுமையுமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களுடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவரே ஆதாமுக்கு தேவாளை கொடுத்த தேவனையா ராஜா, என் தகப்பினி உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உங்கள் கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் சொன்ன தேவனே, ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறதப்பா, நாங்களோ கடன் வாங்குறதிலே அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவளா இருக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியா ஏழு பகலின் வெளிச்சம் போலவும் இருக்குமப்பா. பறந்து காக்குற பட்சிகளை போல தேவன் எங்கள் மேல் ஆதரவாயிருக்கிறதற்காக சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பா ராஜா. ஹலிலுயா. எங்கே சிராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம், என்கே சிராஜா.

ஆகிய தேவனே, எங்களை எப்படி பாவங்களை மன்னித்து அழிவிலிருந்து எங்களை காத்தீரோ, அதே போல எங்கள் உறவுகளை எங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் சொந்த பந்தங்களை எங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் ஊர் மக்களை, எங்கள் உறவுகள், எங்கள் சகோதரங்கள், எங்கள் சகோதரத்தின் பிள்ளைகள், ஆண்டவரே, எங்கள் தகப்பன் வழி, தாய் வழி, சந்ததிகள் எல்லாருமே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாய் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்கள் உறவுகள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர் என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் ஆவியானவரே அவர்களை உணர்த்தும் ஐயா ராஜா. என் தகப்பெனிய தேசத்தின் ஜனங்களை உணர்த்தும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே நமக்கு சூத்திரம் ஐயா. அன்றைக்கு ஆண்டவரே ஆரோன் ஆண்டவரே கன்று குட்டிய செய்து இஸ்ரவேல் ஜனங்களை சோரம் போக வைத்தானப்பா. அதே போல நம்முடைய ஜனங்கள் அப்பா நம்முடைய தேசத்திலே போய் ஆண்டவரே எத்தனையோ விதமான காரியங்களை செய்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களை விடுதலை ஆக்கும் ஐயா. விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள் அப்பா தங்களுடைய பாடங்களிலே போக்கஸ் பண்ண ஆண்டவரே. அப்பா தேவனே தேசத்து ஜனங்கள் எங்கள் ஜனங்களை நீங்கள் ஆண்டவரே காத்து கொள்ளவனும் ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே படிப்பிலே முன்னேறி செல்ல ஆண்டவரே. அப்பா பாவ சுபாவங்கள் இருந்து விடுதலையாக உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவராகிய தேவனே ஞானத்தின் ஆவியானவரே நீர் அவர்களை வழி நடத்த விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சொந்த பந்தங்களை எங்களை எப்படி ஆண்டவரை விடுதலை ஆக்கினீரோ அதே போல அவர்களையும் விடுதலை ஆக்கும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா ராஜா. ஹலேலூயா. ஆண்டவரே புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் நந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழுமனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்கு புது வாழ்வு தந்தவரே, புது துக்கம் தந்தவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் பிள்ளைகளை ஆதரியும் ஐயா. அவர்களை வாழாக்காமல் சரியாக்கும் ஆண்டவரே, கீழாக்காமல் மேலாக்குவீராக. சகல ஜனங்களுக்குள்ளும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் இந்த ஒரு ஆயுதம் வாய்க்காவே போகிறது ஐயா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே முறிவை கட்டி அவருடைய அடி காயங்களை கட்டும் ஆண்டவரே உங்கள் சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போதித்தீரேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போதித்தீரேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினேன். அதற்கு நன்றி.

ஹாலேலூயா தகப்பனே, அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனாய தேவனே, துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, கிருபையுள்ள கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே உடைய கிருபை பெரியது ஐயா ராஜா. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா ராஜா, அவைகள் காலதோறும் புதியவைகளாய் இருக்கின்றபடினால் உம்முடைய புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்பா ராஜா. அப்பா அமை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, நாங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவிலுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பா பிதாவே, இந்த வீடையிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே தகப்பனே, நாங்கள் கூடியிருக்கிற பட்டணங்கள், நம்முடைய இலங்கை தேசம் ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள் அப்பா, இந்த கனடா தேசம், அமெரிக்கா தேசங்களிலே ஐயா, ஒவ்வொரு பட்டணங்களில் இருந்தும் ஆண்டவரே உம்முடைய ஆலயங்களை தேட ஆண்டவரே, உம்மை தேட ஆண்டவரே ஐயா, ஜனங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் ஏவும் படிச்சு எவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பொழுது ஜோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமில் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்க்கு நிற்க கூடாது. ஹாலேலூயா ஆண்டவராய் தேவனே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்தவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்தில் ஒவ்வொரு சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பத்திலுக்கு அங்கத்தவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சத்துவமும் வல்லமையும் உம்மிடத்தில் உண்டப்பா ராஜா. தகப்பனாய தேவனே, அப்பா உடைய கரத்திலே ஐயா அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனே ஆண்டவரே, சத்ருவனி நியாயம் தீர்க்க மாட்டீரோ ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக இருக்க எங்களுக்கு பிணன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகியால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஹாலேலூயா. யோசபாத் அங்கே தன்னுடைய வல்லமையில அல்ல, தேவ வல்லமையில் நின்றார். தனக்கு வல்லமை இல்லை, தனக்கு பிணன் இல்லை, இந்த பிரச்சனைகளை தீர்க்க எனக்கு முடியாது என்று சொல்லி தேவனிடத்திலே அவன் தன்னை தாழ்த்தி வந்திருந்த வீடலே தேவன் அவனோடு பேசுகிறார். ஹாலேலூயா. அங்கே சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று

0: நாங்கள் செபிக்கிறோம், உங்கள் சந்ததி சந்ததிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே அவர்களை நிறுத்தப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்திலே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே சந்ததி சந்ததியாக வைத்து அவர்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள தாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை கையெழுத்து போட எங்கள் ஆவி ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரனும் இந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகை யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி வருவீர்கள் என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மிடத்தில் வந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் சகல காரியங்களை நாங்கள் திருப்பிக் கொள்ளுகிறோம் ஐயா. தாவீது ஆண்டவரே, சிக்லாக்கிலே ஆண்டவரே, அப்பா அமலேக்கியர் அவனோடும் அவனோடு கூட இருந்தவர்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் பொருட்கள் எல்லாவற்றை கொண்டு வந்திருந்த கொண்டு போன வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து உண்மை தேடி ஆண்டவரே சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டானப்பா. ஆண்டவராகிய தேவனே இந்த வருஷத்திலே ஆண்டவரே தகப்பனே இந்த 9 மாதங்களும் ஆண்டவரே தேவனே எங்களோடு கூட இருந்தீரப்பா ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு இக்கட்டுகளுக்கும் எங்களை நோக்கி உண்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுத்தீரப்பா ராஜா. ஆண்டவரே இந்த வருஷத்தின் முடிவு ஆண்டவரே அப்பா யோபு சொன்னது போல ஆண்டவரே தேவனே அப்பா ஒரு கதை போல ஆண்டவரே தேவனே கடந்து சென்றிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனாகி தேவனே மீண்டும் ஐயா அவருடைய கரத்திலே வைக்கிறோம் ராஜா. இந்த வருஷத்தின் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்பா தேவனே இந்த வருஷத்திலே ஐயா இந்த மோர்கேஜ் காரியங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் ஆண்டவரே பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே எங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளே எங்கள் சபைகளே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவரே கால்களை வளர்க்கி நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே வல்லமை உம்முடையதப்பா, கர்த்தத்துவம் உம்முடையதப்பா, விடுதலை உம்முடையதப்பா, வெற்றி உம்முடையதப்பா, ஆதரவு உம்முடையதப்பா, அணைக்கின்ற கரங்கள் உம்முடையதப்பா ராஜா, ஆறுதல் உம்முடையதப்பா, மகிமம் உம்முடையதப்பா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா மங்கி எறிகிற திரிய அணைக்காமல் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா பிதாவே முக்க சோத்திரம் புலம்பலே ஆண்டவரே ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் நீங்க ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. எங்களை பிணத்தினால் இடை கட்டுகிற தேவனப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவராய தேவனே துதிக்கிறோம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்கள் இருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 4ஆம் நாளிலே பிராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பிராக்கா என்னும் பெயர் பெறுத்தார்கள். ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. இரக்கத்தின் பிதாவே இந்த நாளிலும் உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ஆண்டவரே உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை பெரியதப்பா, கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கிருபை கூட இருப்பதாக. அருமையான சகோதரனோடும் சருவிட்டோவோடும் பிள்ளைகளோடும் ஐயா ஆண்டவரே உம்முடைய சமூகம் கூட இருப்பதாக. ஆண்டவராகிய தேவனே முக்கு சோத்திரம். பிள்ளைகளுடைய ஆண்டவரே முறிவை கட்டி அவருடைய அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே சத்துருவனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியா 7 பகலின் வெளிச்சம் போலவும் இருக்கும். அப்பனே நீர் அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய காலை வேளையிலும் இணைந்து கத்தரை உயர்த்தி கத்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்களோடு அவரை மகிமைப்படுத்தி உங்களையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களையும் ஆசீர்வதித்த ஜபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே புதிய வாரத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் போக்கிலும் வரத்திலும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த டீமு கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்தர்தான் ஒவ்வொருவரின் சார்பிலும்

0: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த துதி ஆராதனை ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். God bless you all.
1: ஆமேன்.
0: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து வழிநடத்தினார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜபிப்பதற்காக ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். சிறிடமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு சிறிய நாட்டை சுற்றி 25 ராப் தேசங்கள் இணைந்திருக்கின்றன. அந்த ராப் தேசங்களில் உள்ள காரியங்கள் நீங்கள் அறிவீர்கள். அங்குள்ள சட்ட திட்டங்கள் சரியா லோ அப்படிப்பட்ட சட்டங்கள் கூடாக கடந்து செல்கிறார்கள். அதே வேளையில் எங்களுடைய பிள்ளைகள் கூட, எங்களுடைய நாட்டு மக்கள் அங்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த காரியங்கள் கூட கடந்து செல்கிறார்கள். அங்குள்ள சட்டங்கள் மிகவும் கடுமையான சட்டங்களாக இருக்கிறது. ஆமேன். ஆமேன். அவர்கள் இயேசுவையும் இஸ்ரவேலையும் எதிர்ப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நாட்டை பற்றி, அவருடைய சமயத்தை பற்றி கூறினால் மரண தண்டனை. ஆமேன். அப்படியான காரியங்களை கூட கடந்து செல்கிறார்கள். கர்த்தர்தாமே அவர்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. செல்கின்றவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்வோம். இன்று 21 9 மாதம், 21 அப்பசி மாதம், 29 செப்டம்பர் மாதம், 2026 ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். சங்கீதம் 37:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 அகமம் 4, எசேக்கியேல் 17, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து லூக்கா 13:14 அதிகாரம் என்று நாங்கள் பதிவு அனுப்பியிருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா வாக்கு தத்தம் நற்சிந்தனை ஜீவ வார்த்தை இவற்றையும் கூட அனுப்பியிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே அந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் நீங்கிருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாசரான் ராசனையம் அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிரியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் குளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜீவன் தேசத்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் புதிய வாரம் புதிய நாளின் ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டு கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இந்த நாட்களிலும் இலங்கையில் உள்ள மக்களுக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மனநிலை மாற்றம், அதாவது கனடாவிலிருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் அங்கு நீங்கள் பணங்களை அனுப்புகின்ற பொழுது அவர்கள் அங்கு சோம்பேறிகளாக மாறி பலவித காரியங்களை செய்கிறார்கள். கொள்ளை முதல் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். சீடமாக காசுக்காக, அந்த அவர்களுடைய உடைமைக்காக, அவருடைய காணிகளுக்காக இப்படியாக கொள்ளைகள் கூட செய்கிறார்கள். அப்படியானவர்களுக்காக நீங்கள் சீடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அங்குள்ளவர்கள் நேற்றைய நாளிலே ஒரு யூடியூப்பை போட்டிருந்தார்கள். உலக நாடுகளிலிருந்து அனுப்புகிற அந்த பணம் அவர்களை அங்கு மிகவும் செல்வந்தராகவும், அதாவது சோம்பேறிகளாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று அந்த யூடியூப்பில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த அந்த யூடியூப், அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை இந்த நாடுகளை நடத்த வேண்டும். அதே வேளையிலே இஸ்ரவேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் நாட்டை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அதே வேளையிலே பாதுகாக்க வேண்டும். யுத்த பூமிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு சகோதரியிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆமீன். நேற்று நாளிலே சனி ஞாயிறிலே நாங்கள் அபிஷேக ஆராதனை காலை வேளையிலே 8 மணி தொக்கம் 10 மணி வரை நடத்துகிறோம். அதில் நேற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அருமையான தேவ செய்தி எடுத்து வந்தார்கள். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவை பல காரியங்களை உங்களுக்கு நினைவூட்டும், நினைவுபடுத்தும், ஆசீர்வாதத்தை தரும். அந்த வேளை வழி நடத்தப்பட்டோம். அந்த வேளையில் நாங்கள் தேவ ஒளியிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரேசலோடமா வழி நடத்துங்கள்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீயண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் இந்திய நாளிலே உலக தேசமோ எந்த இடத்தை பார்த்தாலும் எதிரிகளின் சிந்தனை செயல்கள் அங்கு பெரிதாயிருக்கிறதாகவே இவைகளை எல்லாம் அழிக்க வல்லவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கு 1 சாமுவேல் 18:7 அந்த இஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இதனால் சவுல் எரிச்சல் அடைந்து காய்காரமாய் பார்த்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவனுடைய எரிச்சல் அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி இறங்கினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை தாவீதின் மேல் எறிந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் அங்கு அதுக்கு விலகி இருந்தான் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவன் 1000 பேருக்கு அதிபதியாய் மாற்றப்பட்டான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என் நாட்கள்லே உலக தேசமோ கண்டமோ மக்களோ ஜனங்களோ எல்லாரை பார்த்தாலும் அங்கு தேசத்துக்கு தேசம், மக்களுக்கு மக்கள், அங்கு எதிரியின் சிந்தனையாய்த்தான் இருக்கிறது. ஏனென்றா எதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். தேசங்களுக்கு தேசமாயும் மக்களுக்கு மக்களாய் பாசக்காரருக்கு பாசக்காரராய் எவ்வளவாய் அவன் சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்கள் இந்திய நாட்கள்லே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய நாட்கள்லே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேசத்துக்கு தேசம், மக்களுக்கு மக்கள் நல்லுறவு உண்டாக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்தப்படுவோம். ஏனென்றால் நல்லுறவு இருந்தாத்தான், நல்ல மனம் இருந்தாத்தான் அங்கு எல்லா வெற்றியும். இந்த தவறான சிந்தனைகள், தவறான பேச்சுக்கள், எதிரிகளின் சிந்தனையை அங்கு போக்க வல்ல காரியம் என்னென்றால் ரட்சிப்பு வந்தாத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் தேசங்கள், மக்கள், ஜனங்கள், ஜாதிகளை விட்டு விலகும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. முதலாவது அவர்களுக்குள்ளே வர வேண்டிய நல்ல எண்ணம், அது மட்டுமல்ல நல்ல உறவை அவர்கள் வைத்து கொள்ள, வளர்த்து கொள்ள, மனித நேயத்தை வளர்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் இந்த நாட்கள் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்தீரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை தந்தீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்தீரே. நாங்கள் உம்மோடு ஒரு உறவை எங்களுக்கு தந்தீரே. உம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை எங்களுடைய சகோதரராக இயேசுவின் குடும்பமாக எங்களை வாழ எங்களை அழைத்தீரே. ஆண்டவரே, உம்மை அறியாத பல ஜனங்கள், மதங்களிலும் வாழுகிற மக்கள் இன்றைக்கு யுத்தத்துக்கு யுத்தத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் அறியாமையில் உலக ராஜ்யங்களுக்காக, உலக இச்சைகளுக்காக இந்த யுத்தங்களை நடத்துகிறார்கள். நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர். ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் விசுவாசம் உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். யார் நீர் உம்முடைய தாயும் சகோதரரும் வந்த பொழுது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், இப்படியாக அந்த இடத்துல உம்மோடு கூட இருந்தவர்கள் தான் தாயும் சகோதரருமாக பார்த்தீரே. அதே போல நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சமாதானத்தை, இயேசுவின் சமாதானத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம். இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்களிட்டு என் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக என்று கற்று தந்தீரேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இச்சைகளினால நாடுகளை பிடித்து விட வேண்டும், பணங்களை திருடி விட வேண்டும், ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடு எதிரிகளாக பார்க்கிற தன்மையை நாங்கள் காண்கிறோம். எம்முடைய வசனத்தின்படி மனிதர்கள் வாழாதது நிமித்தம் இப்படியான காரியங்களை, பிசாசின் காரியங்களை அந்த மனித மனங்களில நீ பிசாசு போடுகிறானே. ஆண்டவரே, இந்த மனதில இருக்கிற இந்த பிசாசின் கிரிகைகளை நீர் அகற்றி அவர்களிடத்துல உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு தேசங்களில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் அவர்களோடு இடர்படும்படியாக ஒரு தேசத்துல இயேசுவை அறிகிற அறிவு வரும் பொழுது அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறுமே. உம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவற்றை அறிந்து கொள்ளுமே. உம்முடைய விஸ்டம் நாலேஜை அறிந்து கொண்டு உம்முடைய கண்டுபிடிப்புகளை, புதிய கண்டுபிடிப்புகளை நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை உம்முடைய பரிபூரணத்தில இருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எங்களிடத்துல வருகிறது. ஆண்டவரே, இந்த நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு இப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இலங்கை தேசத்துல ஒவ்வொரு தேசங்களிலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொன்னீரே. இந்த பண ஆசையை விட்டு உம்முடைய மத்தேயு 6:30 படி தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குல வரும் பொழுது தேவனுடைய நீதியை தேடும் பொழுது அவனுக்கு எல்லாவற்றையும் நீரும்முடைய பரலோகத்தில இருந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு மழையை கொடுக்கிற தேவன், தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதை, அந்த உண்டான மெய்த்தேவன் என்பதை அவர்கள் அறியாதபடி அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு வாழ்கிறார்களே. உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு தேசங்களிலேயும் வருவதாக நீருடைய ஜெபம் உங்களுக்கு கற்று தரும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த உலகத்தில உள்ள தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்துல கிரிகை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு தேசங்களிலேயும், யுத்த தேசங்களில மினிஸ்டரிங் ஏஞ்சல் புறப்படுத்தும்படியாக, அந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பாதுகாக்கும்படியாக, இயேசுவே அந்த ஈரான் தேசத்தில வாழுகிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, ஆண்டவரே ஒவ்வொரு யுத்த நாடுகளுக்காக விஜயபிக்கிறோம். ரஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக, ஆண்டவரே உம்முடைய சமாதானம் அந்த தேசங்களில வருவதாக. பண ஆசை வராதபடி அந்த இலங்கை தேசத்தில வாழுகிற மக்களுக்கு நீர் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியை தேட நீரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களும் மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் நீ தான் சந்திக்கிற தேவன். மதங்கள் மதங்களால சந்திக்க முடியாது, மதங்கள் பிசாசின் கிரியைகளுக்கு உண்டாக செயற்படுவதால திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இதுதான் மதங்களின் வாழ்வாக இருக்கிறது. நீர் எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தை தேடும்படியாக எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய 1000 வருட ஆட்சியில நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவை ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும் கொடுத்து அந்த பிசாசின் கிரிகைகளிலே இருந்து, அந்த எதிரான மனுக்குலத்துக்கு எதிரான கொள்கைகளிலே இருந்து அவர்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டு குடும்பத்தோடு நீ கூட இருந்து மேலும் பல மக்கள் ரட்சிக்கப்பட உண்மை அறிகிற அறிவை அடைய பண ஆசையை விட்டு உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்க நிற்கிறவை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். பரலோகத்தில் இருந்து நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாள் வருவார்களாக. அடுவரே, இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூடயும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், சீர்படுத்தும், சிறப்படுத்தும். அடுவரையை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் விசேடமாக ஆசீர்வதித்து இயேசுவை அறிகிற அறிவை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமையும் நானும் இந்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
1: ஆமென், ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிற இந்த பொருளாதார காரியங்கள்ல கர்த்தர் தாமே ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ஆனபடியால் அங்கு எல்லாமே அங்கு வெளியேற்றமாய் இருக்கிறது. ஆகவே இந்த தட்டுப்பாடை வைக்கிற தலைவர்களுக்காகவும் தட்டுப்பாடை தடுத்து நிறுத்துற எல்லா சத்துருக்களையும் அகற்றி விடும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை கூடுறபடியால் மற்ற எல்லாமே விலை கூடும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பொருளாதார காரியங்கள்ல எல்லா நாடுகளிலும் அந்த பிரச்சனையா இருக்கிறது. ஆகவே அதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் யுத்தத்தை நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே, இஸ்ரவேல் முதல் சமாதானத்தை கொடுந்தகப்பனே, சமாதானத்தை கொடுந்தகப்பனே. ஆவியானவரே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுந்தகப்பனே. அப்பா, அந்த யுத்தம் நடக்கிற நாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, இந்த யுத்தம் நடக்கிற நாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா பிதாவே, ரஷ்யா, ஈரான், இஸ்ரவேல், அப்பா எல்லா யுத்தம் நடக்கிற நாடுகளையும் நீர்ப்பா பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கு உனப்பா. அப்பா, இந்த யுத்தங்களை நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாட்டிலே எல்லாம் விலையில் ஏறிக்கொண்டே இருக்கின்றது தகப்பனே. சனம் சரியான கஷ்டத்தில் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே, அப்பா அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த தகப்பனே, ஆவியானவரே இந்த அரசாங்கம் முழுவதையும் உதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த தகப்பனே, அப்பா ஒரு ஞானத்தை கொடுத்த தகப்பனே, உமது ஆவியால் அவர்களை நிரப்பும் தகப்பனே, உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே, அப்பா அந்த யுத்தங்கள் எல்லாத்தையும் ஓயப்பண்ணும் தகப்பனே, அப்பா உமை கூவியழைக்கிறோம் தகப்பனே, இந்த மக்கள் படும் அவலங்களையும் துன்பங்களையும் நீர் காண்கிற தெய்வமாயிருக்கிறீரப்பா, அப்பா தகப்பனே, நாங்கள் கனிவோடும் தயவோடும் உம்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த யுத்தங்களை நிறுத்தி ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே, மக்கள் எல்லாம் தன் தன் இடத்துல போய் இருக்கிறதுக்கு ஒரு நல்லொரு வழியை வகுத்து கொடுத்த தகப்பனே, அப்பா அதுகள் அவங்க அங்கே இங்கேன்று அந்தரப்படுகிறார்கள் தகப்பனே, நிரந்தரமான ஒரு இடத்தை அவர்களுக்கு வகுத்து கொடுத்த தகப்பனே, ஆவியானவரே இந்த சமாதானத்தை கொடுத்து இந்த விலை உயர்வுகளை குறை மக்களுக்கு ஒரு ஆதரவு வேலைக்கு நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, அப்பா பிதாவே உண்மை கூவியழைக்கிறோம் தகப்பனே, நீர் தான் மனம் இறங்குற தேவனப்பா, மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஆறுதலை கொடுந்தகுவனே, ஆவியானவரே இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, அப்பா பிதாவே, அப்பா விதாவே, எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே, ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தாரும் தகப்பனே, அப்பா சமாதானம் இல்லாமல் எல்லோரும் உடைந்து போகிறார்கள் தகப்பனே, ஒரு சமாதானத்தை கொடுத்தர்லன் தகப்பன், அப்பா விதாவே, என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் அவரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்க ஈசப்பா நீர் ஒரு வழிவகுத்து கொடுந்தகப்பனே, அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்த தந்ததுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா, அப்பா பிதாவே இந்த சங்கம வானொலியை வந்து ஜெபிக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் அப்பா, அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் என்னென்ன தேவைக்காக வந்திருக்கிறார்களோ அவன் தேவைகளை நீர் பூர்த்தி செய்யும் தகப்பனே, அப்பா அவர்களுக்கு பூர்த்தி செய்யும் தகப்பனே, அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்கள் குடும்பம் ஒற்றுமையாக சமாதானம் இருக்க செய்தும் தகப்பனே, அவர்கள் தகப்பனே என்னென்ன தேள்விகளுக்கு ஏங்கி தவிக்கிறார்களோ அந்த தேள்விகள் எல்லாவற்றையும் நிறைய பூர்த்தி செய்யும் தகப்பனே, அந்த பிள்ளைகள் படித்து அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர நீதியே ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கறதுக்காக உமக்கு கூட கோடி நன்றி அப்பா, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன்
4: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன், நன்றி. ஆமா கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன்
3: ஆமீன். உங்களோடும் இருப்பாராக,
4: ஆமீன் ஆமீன். நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
4: இந்த நாட்கள்ல இந்த தவறான விவாதங்கள் இவைகள் எல்லாம் மனுஷருக்குள்ளே அகற்றப்பட்டு, எங்கள் இலங்கை தேசத்துல கூட விவாதங்கள் அகற்றப்பட்டு தேவனோடு வாழுகிற வாழ்வு அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமீன் ஆமீன். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. அன்பு மிரக நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, மறுபடியுமாக பிதாவே, எங்கள் அன்பான உறவுகளோடு ஆண்டவரை ஒருமித்து உங்களை நோக்கி பார்க்க கொடுத்த இந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் சுவாமி, நாங்கள் இதுவரையும் வைத்த விண்ணப்பங்களும் இனிமேலும் வைக்க போகின்ற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் பிதாவே, நீர் பரலோகத்தில் இருந்து எங்களை பார்த்த வண்ணமாக இருக்கிறீங்க தகப்பனே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருத்தருடைய நாமங்களையும் உங்கள் கரங்களில் வரைந்து வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் தேசங்கள், எங்கள் நாடுகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இலங்கை பிரதேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பிதாவே, பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான ஆண்டவரே மனிதர்கள் துன்ப நிலையிலும் துயர நிலைகளிலும் இருக்கின்றார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, ஆண்டவரே
6: எத்தனை எத்தனை மக்கள் சுவாமி, இந்த இலங்கையிலே சுவாமி எத்தனை விதவிதமான விபத்துக்கள், எத்தனை விதவிதமான பாவ கரைகள் காணப்படுகிறது. பிதாவே, உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, விக்கிரகங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது தகப்பனே. பிதாவே, படைத்தவனை விட்டுவிட்டு படைத்தவைகளை நோக்கி செல்லும் மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் தான் இந்த உலகத்தை படைத்தீர்கள். மிகவும் அழகாக உள்ளது, நன்றாக உள்ளது. இதை ஆளுமை செய்ய வேண்டுமென்று மனிதர்களை நீர் படைத்தீர் சுவாமி. ஆனாலும் மனிதன் ஆண்டவரே படைத்தவைகளை வைத்து இறைவனாக வழிபடும் இந்த விக்கிரக சிலை வணக்கங்கள் ஆண்டவரே, பாவ செயல்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த தேசம் சுத்திகரிக்கப்பட வேணும் ஆண்டவரே. இந்த பாவக்கரையிலிருந்து ஒவ்வொரு மக்களும் விடுபட வேணும் தகப்பனே. யார் தேவன், உண்மையான தேவன், உயிருள்ள தேவன் யார் என்பதை எல்லோருடைய கண்களும் காண செய்யும் தகப்பனே. எல்லோருடைய கண்களில் தயவை காண செய்யுங்க தகப்பனே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தப்பிதங்களையும் பிதாவே நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய தப்பிதங்களையும் மன்னித்து இந்த குருட்டாட்டமான பாவ வாழ்க்கையை இருந்து ஒவ்வொரு மனிதர்களையும் மீட்பதற்காக எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீங்க. அந்த பாடுகளை அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே நினைவு கூர்ந்து உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால இந்த இலங்கை பிரதேசத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாவ இச்சைகளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் தொடங்கி வாலிபர் பிள்ளைகள் வரை, முதியோர்கள் வரையும் சுவாமி ஒவ்வொரு பாவ இச்சைகளினாலே இழுப்புண்டு சுவாமி இருக்கின்றார்கள். பிதாவே, கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சுத்திகரியுங்க தகப்பனே. உம்முடைய ரட்சிப்பு இந்த இலங்கைக்கு வரவேணும் தகப்பனே. எல்லா சாப பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, உண்மையான தேவன் நீங்கள் என்பதை எல்லாரும் விசுவாசிக்க ஆண்டவரே எல்லாருடைய மனக்கண்களையும் திறந்து கொடுங்க தகப்பனே. பிதாவே, இதுவரை காலமும் சுவாமி எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவாக இருந்து காத்து வந்தீங்க தகப்பனே. ஆண்டவரே, இனியும் காப்பீங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி இந்த இடத்திலே இணைந்திருக்கின்ற எங்கள் அன்பான உறவுகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, இந்த சங்கம வானொலியை நடாத்துகின்ற அந்த தலைமை அண்ணாவை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, இந்த இணைப்பில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கின்ற ஒவ்வொரு அன்பான உறவுகளையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே பொறுப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினூடாக இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே காண செய்யுங்க. குருட்டாட்டமான மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய ஒளியான பாதையை வீச செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளூடாகவும் தேவனே உம்முடைய கிருபையினூடாகவும் ஆண்டவரே இந்த இலங்கை பிரதேசங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க உம்முடைய ஆசியை ஆண்டவரே ஒவ்வொருதர் குடும்பங்களுக்கு நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. இவர்களுடைய எந்தெந்த தேசங்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விதைக்கின்றார்களோ அந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக்கப்படுவதாக. இயேசப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டி நிற்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் தகப்பனே நீங்க ஒருபோதும் விட்டு விடாத தேவன். எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு நீங்க கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன் சுவாமி. எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. சங்கம வானொலியை ஆசீர்வதிங்க. அங்கு பணிபுரிகின்ற பணியாட்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இணைப்பை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். கேட்டது
1: ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு, நீங்க இஷ்டவீர் தேசமாகவும் இந்த சுற்றி இருக்கிற அராபிய தேசங்களுக்காக, அராபிய தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே மன்னிப்பு சுபாவம் வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் உங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தேசத்திலே இருக்கிற அந்த அனோஜன் என்ற அந்த வாலிப மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அந்த குடும்பம் கண்ணீரோடு இருக்கிறது, அந்த கண்ணீரை கர்த்தர்தான் துடைக்க வேண்டும். ஆகவே அந்த காரியங்கள் மன்னிப்பு சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
7: தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தவரே, உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த விண்ணப்பங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அரபிய தேசங்களை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்துல வாழுகிறதான மனிதர்களை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுபாவங்கள்ல நன்மை தீமைகளை அறியத்தக்க உணர்வுகளும் உண்டு கர்த்தாவே. ஆனாலும் பிசாசினுடைய ஏவுதலினாலும் பிசாசினுடைய நெருக்கத்தினாலும் ஆண்டவரே தங்களை தாங்களே கத்தாவே ஆண்டவரே தகப்பனை வெறுக்கிறவர்களாகவும் ஜனங்களை கொல்லுவதற்கு பயப்படாதவர்களாகவும் துணிகரமாகவும் ஆண்டவரே தங்களுடைய மத போதனைகளை தவறாக புரிந்து கொண்டு ஜனங்களை கொல்லுவதற்கு ஆண்டவரே கொல்லுகிறது தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்து ஆண்டவரே எத்தனையோ பேர் வைராக்கியங்களோடு துணிகரங்களோடு கூட அந்த தேசங்களில எத்தனையோ தீவிரமான காரியங்களை நடப்பித்து ஜனங்களை கத்தாவே கொடுமைகளுக்குள்ளே உட்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும், தேசங்களோடு தேசங்களாய் கத்தாவே எரிந்து விழுகிறவர்களாய் இருக்கிற இந்த வேளையிலும் அவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கப்பட வேண்டும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மனித குணங்கள் மனித சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே காணப்படுத்தும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு மனித பார்க்கிற பொழுது கர்த்தாவே தன்னை போல படைக்கப்பட்ட சகோதரன் சகோதரன் சொல்லி உணர்ந்து கொண்டு தகப்பனே தீமையான எண்ணங்களை விட்டு நல்ல சுபாவங்களோடு கூட மனம் மாறி ஆண்டவரே தகப்பனே ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாக உதவி செய்யத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு அவர்கள் விலகி நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசங்களில் ஆண்டவரே ஜன பொல்லாத பிசாசுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தேசங்களை விட்டு துரத்தப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மக்களுடைய கண்களை திறந்து கர்த்தாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசங்களில் சமாதானத்துக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகளை கொடுங்க. அந்த சமாதான பாதைகளை வாங்கிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. அந்த சமாதானத்தை தேடி நடக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே அந்த தேசத்துல இந்த சமாதானத்துக்காக போராடுகிறவர்களோடு கூட ஒத்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வெறுப்புகள் கசப்புகள் கோபங்கள் தர்க்கங்கள் பிடிவாதங்கள் என்று அவைகளையெல்லாம் அகற்றி விட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளையும் வாழ்வியல்களையும் கவனித்து ஆண்டவரே அந்த தேசம் கட்டப்பட ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு கருத்தில் கொண்டு அந்த தேசங்களை கட்டி ஆண்டவரே எழுப்புவதற்கு அந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் சமாதானத்தோடு வாழுவதற்கு அந்த தேசங்கள் பின்னடைவுகளை மாற்றி முன்னுக்கு செல்வதற்காக ஆண்டவரே அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுப்பீராக, நல்ல சிந்தைகளை கொடுப்பீராக, நல்ல எண்ணங்களை கொடுப்பீராக, நல்ல விருப்பங்களை கொடுப்பீராக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இஷ்டவேல் தேசத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இஷ்டவேல் தேசத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே மனிதனாக செய்ய முடியாதவைகளை நாம் தேவன
8: நான் அந்த தேசத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க, இதோ அந்த தேசத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக, உங்களுடைய வருகைக்கு கத்தாவே அந்த தேசம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், இதோ அந்த தேசத்தை கத்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, சத்ருவானவருடைய இலக்குகளுக்கு கத்தர் தொடர்ந்து விலக்கி காத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் வந்தீங்க, இனியும் தொடர்ந்து நடத்துவீங்களாக என்று செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்துல இருக்கிற மக்களுக்கு நல்ல சமாதானங்களை கொடுப்பீராக, பாதுகாப்புகளை கொடுப்பீராக, கத்தாவே தைரியத்தை கொடுப்பீராக, கத்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தேசம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்துல நல்ல சுகபல ஆரோக்கியங்கள் உண்டாகட்டும், சமாதானங்கள் உண்டாகட்டும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் தாமே அநேக நாடுகள் அந்த தேசத்துக்கு ஆதரவா இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக இணையதளத்தின் ஊடாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தம்மை தொடர்ந்தும் அந்த செயல்களை ஆசீர்வதிப்பீராக. அநேகர் தட்டி எழுப்பப்படவும், அநேகர் ஒழுங்குபடுத்தப்படவும், அநேகர் தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்கவும் கர்த்தர் தொடர்ந்து அந்த இணையதளத்தை பயன்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஊழியர் எங்களை தொடர்ந்து பரப்பிப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேக வீடுகளில நல்ல விடுதலைகள் உண்டாகி, சுகபல ஆரோக்கியங்கள் உண்டாகி, சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல விடுதலை பெற்று ஆண்டவரே உமக்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே இந்த இணையதளத்திலே இணைந்து கொண்டு ஆண்டவரே சேவை செய்கிற, ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே இந்த மூத்த ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அஞ்சனையாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. எண்ணம் ஆண்டவரே இருக்கிற காலங்களில கர்த்தாவே அநேக ஊழியங்களை செய்யவும், அநேகரை தட்டி எழுப்பவும், ஆண்டவரே அநேக சபைகளை நிறுவவும் கர்த்தர் தாமே நல்ல பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே அவரோடு கூட சேர்ந்து பயணிக்கிறவர்களும் ஆண்டவரே உண்மையும் முத்தமாய் பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தீமைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பீராக. இதோ இணைந்து கர்த்தாவே இந்த இணையதளத்தை நடத்துகிறதான சகோதரி ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துகிறாக. நல்ல தைரியத்தையும் ஞானத்தையும் தேவ வெளிப்பாடுகளையும் கொடுத்து எண்ணம் அவர்கள் அநேகரை தட்டி எழுப்பி தேவனுக்கு முன்பாக ஜாமக்காரராக நிற்பதற்கு கர்த்தாவே நல்ல செப விண்ணப்பங்களையும் ஆண்டவரே தகப்பனே வார்த்தைகளையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேவ குடும்பங்கள் மீதும் உம்முடைய கரம் தொடர்ந்து இருந்து கர்த்தாவே ஆயத்தம் உள்ளவர்களாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய வீடுகளில் சமாதானம், சந்தோஷம், நல்ல சூழல்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே தீமைகளை விலக்கி போடுங்க. தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் இணைந்து இந்த இணையத்தளத்தின் ஊடாக உங்களுடைய சமூகத்தை சந்திக்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்தட்டும். மண்டங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற
4: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
7: தேங்க்யூ அக்கா. அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
4: ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரிய அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நாங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த எங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஆகவே இன்றைய நாட்களிலே சத்ருவின் கிரியைகள் அதிகமாய் அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிரிகளை கத்தர் சத்திய ஆவியானவர் எல்லாவற்றையும் அகற்றி சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் விடுதலை ஆக்கும் என்ற பிரகாரமா அந்த விடுதலை எல்லாருக்குள்ளும், குடும்பங்களுக்குள்ள, தேசங்களுக்குள்ள ஒரு விடுதல் வரும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலை காய் மக்கள் நன்றிகளை எடுக்கிறேங்க. தாவே கர்த்தர் நல்லவர் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஈ மட்டுமாய் காத்து எங்களை வழி நடத்தின தெய்வம் இனி கொடுக்க தாவே வரும் காலங்களிலே நீரே எங்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படியாயும் நோக்கி பார்க்கிறோங்க அப்பாவா. இந்த நேரத்தில் எங்களுக்கு கர்த்தர் தாமே அப்பா நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிறதான இந்த இவர்களுக்காக நன்றி. உண்மையா ஆண்டவரே எங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுகிற தலைவ தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்திற்கிறோம்பா. அப்ப அந்த வேலைகள் கொடுக்கத்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காயும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோங்கப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உலகத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பாவங்கள் ஆண்டவரே பெருகிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த மனித குலத்திலே ஆண்டவரே அப்பா அவர்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு எல்லா இடங்களிலும் சாத்தானினுடைய சூழ்ச்சி ஆண்டவரே நுழைந்து இந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமா வாழாதபடிக்கு அப்பா அவர்கள் பாவத்தை நோக்கி கடந்து செல்லுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சாத்தான் இழுத்து கொண்டிருக்கிறபடியால் இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தானின் வலையில் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுவித்து பரிசுத்தமும் ஆண்டவரே உத்தமும் உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே அவருடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் காத்து ஆண்டவரே வழி நடத்து கொள்ளும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இதோ விழித்திருந்தும் நித்திரை செய்கிறவர்களாக ஆண்டவரே இருக்கிறார்கள். கர்த்தாவே கர்த்தருடைய வழி நித்தமும் ஆண்டவரே பரிசுத்தமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். தன்னுடைய உள்ளத்திலே அதை அறிந்து கொண்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே பகலிலே தூங்குகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே காணப்படுகிறார்கள். அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் விழித்து எழும்பட்டும் விசுவாசத்திலே நம்பிக்கையிலும் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை நிலைத்து நிற்கிறவர்களாக அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரைய தட்டி எழுப்பும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே யாரும் ஒரு எந்த மனிதனும் என்னிடத்தில் எந்த அக்கிரமம் இருக்கிறது என்று ஆண்டவரே யாரும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த மனித குலம் ஆண்டவரே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு காரணத்தினாலும் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே பாவத்தினால் தன்னுடைய பரிசுத்தை இழந்து ஆண்டவரே அவா வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா உண்மையிடத்திலே ஆண்டவரே வருகிறவர்களுக்கு நீர் நித்தமும் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து அவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே நீதியோடும் நேர்மையோடும் வாழும்படியான ஒரு வாழ்வை ஆண்டவரே நீர் தந்திருக்கிறபடியால் அந்த வாழ்வுக்கு ஏற்றாற் போல இவர்கள் நடந்து கொள்ள, இந்த ஜனங்கள் எல்லாம் நடந்து கொள்ள, நாங்கள் எல்லாம் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். பேரளவுக்கு மட்டும் ஆண்டவரே கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு எப்போதுமே ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் அவளை ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கும்படியாக நீரே பலியாக ஆண்டவரே அப்பா இதோ அந்த பாவத்திற்கு நிவாரண பலியாய் ஆண்டவரே நீர் வந்தீர் அல்லவா அப்பா. அதே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உணர்ந்தவர்களாக மனதிலே ஆண்டவரே உணர்த்தினவர்களாக கர்த்தர் தாமே எங்களையோடு கூட நீங்க ஆண்டவர் இடைப்படும்படி ஆயிச்சபிக்கிறோம். காலம் ஆண்டவரே கொடிதாய் இருக்கிறது, பொல்லாதவைகளாய் இருக்கிறது. கர்த்தாவே நீதியும் நேர்மையும் ஆண்டவர் அறவே ஆண்டவரே அழிந்து போயிருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே யாரை ஆண்டவரே விழுங்கலாமோ என்று சாத்தான் தான் வழி வகை தேடிக்கொண்டிருந்தான். இந்த நாட்களிலே மனிதர்களே அப்படி வழி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரை விழுத்தலாம், யாரை சாய்க்கலாம், யாருடைய பணங்களையும் மற்ற அதிக காலங்களையும் ஆண்டவரே அதை கர்த்தர் தாமே ஆண்டவரை அப்படியாய் ஆண்டவரை பறித்து ஒருவரை வீழ்த்தி ஒருவர் ஆண்டவரை முனுக்கு வரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்தில ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரை கையில் எடுத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. கர்த்தர் யா அப்படியாய் ஆண்டவரை நம் மனித குலத்திற்கு ஒரு நல்ல நீதி நேர்மையான ஒரு மனசாட்சியை தந்து ஆண்டவரை இவர்களெல்லாம் ஆண்டவரை ஒற்றுமையோடும் தூய்மையோடும் ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை அறிந்தவர்களுமாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை அப்பா விட்டு கொடுத்து ஆண்டவரை காலங்களை கடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். எங்குமே ஆண்டவரை ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, எந்த இடத்தில் பார்த்தாலும் ஆண்டவரை ஒற்றுமை இல்லை, ஒருவர் மேல் ஒருவர் குரோதங்களாக ஆண்டவரை ஒருவர் மேல் ஒருவர் குற்றங்கள் சொல்லுகிறவர்களாக இப்படியாய் ஆண்டவரை இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் மாறிக்கொண்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை நீர் எத்தனை நல்லவர் என்பதை அறிந்தும் ஆண்டவரை இப்படியான ஒரு தவறுகள் மனித குலத்திலே ஆண்டவர் எல்லா இடங்களிலும் செய்கிறபடியார் கர்த்தர் தாமே இவைகளிலிருந்து விடுபட்டு அப்பா எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை நீதியோடு நேர்மையோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிசபேக்கிறோம். என் தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு ஆண்டவரே அதற்கு ஏற்றால் போல் தன்னுடைய வாழ்க்கைகளை எல்லாம் அமைத்தி கொண்டு அப்பா நீர் நான் பரிசுத்தர் அது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த வசனத்தின்படியாக இவைகள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிசபேக்கிறோம். கர்த்தர் உலக மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை ஒவ்வொரு கலாச்சாரங்கள் மத்தியில ஆண்டவரை இந்த ஆண்டவரை பாழாய் போயிருக்கிறதான ஆண்டவரை அந்த ஆண்டவரை அந்த பரிசுத்தத்தை ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆண்டவரை எடுத்து நிறுத்தும்படியாய் சபிக்கிறோம். அப்பா இதோ விசுவாசம் இல்லாத சந்ததிகள் வேசித்தனங்கள் ஆண்டவரை பெருகி இருக்கிறது, பொல்லாதவர்களின் காரியங்கள் பெருகி இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரை இந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை விலக்கி தள்ளி ஆண்டவரை அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை உண்மையோ உண்மையோடு ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களாய் மாற்றுங்கப்பா. அப்படியாய் நீர் மாற்றி வழி நடத்த போவதற்காய் ஆண்டவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தர் தாமே மட்டமாய் ஆண்டவரை காத்து வந்த தேவன் அப்பா அவர்கள் ஆண்டவரே நரகத்துக்கு தள்ளாதபடிக்கு நரக வாசலில் போவாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பமும் மறுபடியமாய் ஆண்டவரே உம்முடைய உம்முடைய கரத்தை ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுகாரத்தை தந்த நீர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவி என்று அழைக்கிற தருணத்தை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமங்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே இந்த சாத்தான் தொடாதபடி பார்த்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிசபிக்கிறோம். சாத்தானுடைய சூழ்ச்சி ஆண்டவரே உலகத்தில் அநேக இடங்களில் ஆண்டவரே எத்தனை மக்களுக்கு அதற்கு அத்தனை மக்களுக்கு அதிகமாய் ஆண்டவரே சாத்தானுடைய சூழ்ச்சி இந்த உலகத்துல பெருகி இருக்கிறதப்பா. அதனால் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏமாந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளா நித்தமும் நிற்க கர்த்தர் உதவி செய்ய அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தில் இருக்கிறோம்பா. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருடைய ஆண்டவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்த ஆண்டவரே நீர் உதவி செய்கிற கண்பனையாக இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பாடலில் கொடுக்கத்தாவை ஜெபிக்கிற காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கூட நீங்க ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யம் விரிவாகட்டும் கர்த்தாவே. அப்படியா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காய் ஓடுகிறதை நீர் அறிந்திருக்கிறபடியா இந்த பிள்ளைகளின் வாஞ்சை எல்லாம் அறிந்த ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் உண்மை நோக்கி பாக்குறப்பா. நர்மையான ஜப வேலையிலே ஆண்டவரே நடத்துகிறதான ஆண்டவரே சங்கம ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் மகனுக்கு நல்ல ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து அப்பா அந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே நீர் நல்ல பாதுகாப்பை தந்து ஆண்டவரை நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்டவரை அவரின் ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்க தாவ இந்த வேளையில இந்த ஜப வேளையை தொகுத்து வழங்குறதான சேனட் மகளையும் அவருடைய கணவரையும் அவருடைய மகனையும் மகளையும் ஆண்டவரும் சமூகத்துடன் கொண்டு வருகிறோம். அப்பா அவர்கள் செய்கிறதான ஆண்டவரை ஊழியத்தை நீங்க ஆண்டவரை அங்கீகரித்து அதை பெருக செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். குடும்பமாக உமக்காக ஓடுகிறது நீ அறிந்திருக்கிறேன். அப்படியா இந்த பிள்ளைகள் மத்தியிலே உம்கரம் இருந்து எல்லா வேளையிலும் ஆண்டவரை இவர்களுக்கு துணையாயிருந்து இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்கப்பா. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான
4: ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவோம். ஆமேன். நாங்கள் நேபல மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வியாதியோடு வேதனையோடு தவிக்கிறார்கள் அநேகர் அநேகர். ஆகவே இந்த வியாதியின் ஆதிக்கம், இந்த வியாதிய பூர்வ சத்துருவின் கிரியல், மனுஷிய மனம் திரும்புதல் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
10: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பாமை துதிக்கிறோம் ராஜா. எங்களே அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே உமை நோக்கி ஜபிக்க நாங்கள் எல்லோரும் கூடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க உமது பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்குறப்பா. விசேஷமா ஆண்டவரே இந்த நாளில் கூட அநேக வியாதியஸ்தர்கள் அப்பா வித வித விதமான வியாதிகளினாலே அவதிப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களுடைய வேதனைகள் தவிப்புகள் ஆண்டவரே அப்பா நீர் யாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி வியாதிகளிலே அப்பா அகப்பட்டு தவிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆண்டவரே எமது வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எல்லோருக்கும் விடுதலை கிடைக்கும்படியா, அப்பேற்பட்ட நோய்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். கொள்ளை நோயிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவீராக. நோயின் ஆதிக்கத்தினாலே ஆண்டவரே அவர்கள் படுகிறதான அந்த வேதனைகள், மருந்து மாத்திரைகள் கூட வாங்க காசில்லாத ஏழை வியாதிஸ்தர்கள் இவர்களே எல்லோரையுமாய் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அநேக வயதானவர்கள் கூட ஆண்டவரே இந்த நாள்ல வியாதியிலே அவர்கள் படுகிறதான அந்த பலவீனத்தின் மூலமாய் கர்த்த நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். விசேஷமாய் வயதான நாட்களிலே வருகிறதான எல்லா பலவீனங்களிலிருந்து இந்த வயதான மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்கப்பா. அவர்கள் கால்களை எல்லாம் ஆண் கால்கள் போலாக்கி நல்ல திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்து மா அப்படியாக அவர்களை காண்டாங்கிருக்க கொத்த பலனை தந்து நீங்க கரம் பிடித்து நடத்திடுவார். அப்பா வாலிப ஆண் பெண்களும் சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே அநேகர் இந்த நாள்ல வியாதிப்பட்டிருக்காங்க அப்பா. ஜோரம் என்று விஷ காய்ச்சலினாலும் ஆண்டவரே அநேக விதமான இந்த ஏர் கண்டாமினேட்டட்னாலும் ஆண்டவரே அவர்களுடைய லங்ஸ் ப்ராப்ளம்னாலும் இருதய ப்ராப்ளம்னாலும் அப்பா அநேக சரீரங்களில் இருக்கிறதான உறுப்புகளில் அவர்கள் செயலிழுப்பையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களை தொட்டு ஒரு விசை கூட அவர்களுக்கு நீ நல்ல ஆரோக்கியத்தை வரப்பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியத்தில் வந்த அடையே கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்க சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த நாட்களிலே வருகிறதான கொள்ளை நோய்களின் மூலமா ஆண்டவரே எல்லா மக்களையும் விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. என் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்க கீழ்ப்படிந்து வாழும்போது எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோயும் உன் மேல வர பண்ணேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே இந்த மக்கள் எல்லோரும் பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உமை அறியாத மக்கள் கூட உமை அறிந்து உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வார்த்தைகளை அனுப்பி இந்த நாளிலே மருத்துவமனையிலே இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் பரிபூர்ண விடுதலை கொடுங்க. அவன் மருத்துவமனையில ஆபரேஷன் ஆய அநேகர் கூட கர்த்தாவே இன்னும் வீடு திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கும் ஒரு நல்ல விடுதலை கொடுத்து தேவன் தாமே நீங்க ஆசிர்வதிங்க. இந்த நல்ல அநேகமாக மருத்துவமனையிலே கலெக்ட் பண்றதான அந்த பணங்கள் அப்பா அது பெரிய கொடுமையா இருக்கிறது. எதோ காரணங்கள் சொல்லி மக்களிடமிருந்து பணம் பறிக்கும் அந்த மருத்துவமனைகளின் தலைவர்களை கூட அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதியும் நேர்மையுமா இருந்து மக்களுக்கு வேண்டிய அந்த நல்ல மருந்துகளை கொடுத்து சரியான பணங்களை வசூலிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் எல்லா வியாதிஸ்தர்களின் வேதனையிலிருந்தும் தவிப்பிலிருந்தும் இந்த சத்துரு கொண்டு வருகிறதான எல்லா பலவீனங்களிலிருந்தும் எல்லா விதமான தீய ஆதிக்கங்களிலிருந்தும் கர்த்தர் எல்லா மக்களையும் விடுதலை ஆக்கி பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லோரையுமாய் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. ஒருவேளை அவர்களுடைய குடும்பங்களிலே யாரானா பலவீனப்பட்டிருந்தா உங்களுக்கும் உமது பலத்தினாலே நேர் இடை கட்டும்படியாய் ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிறதான எல்லா தெய்வ ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவன் தாமே நீர் ஆசிர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களிலும் யாராவது பலவீனம் இருந்தால் உமது ஆணி பாய்ந்த கரத்தினாலே நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். அதே நேரத்திலே இந்த ஜபத்தை தொட்டு வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கூட உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இவங்களுடைய எல்லா விதத்திலும் இவர்களை பலப்படுத்தி நீர் ஆசிர்வதிக்க முடியாத ஒப்பு கொடுக்குறப்பா உமக்கு சோத்திரம். அப்படியாக ஜெபித்த எல்லா தெய்வ பிள்ளை

0: நாங்கள் ஜபங்களை கேட்டதோ ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையுமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நல்ல ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பான பரலோக பிதாவே, தந்தையே, சோத்திரமப்பா, சோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன்ப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே அப்பா, கர்த்தாவே, வாயிருந்தும் பேச கடவுளப்பா, கண்ணிருந்தும் பார்க்க கடவுள், மூக்கிருந்தும் நுகர கடவுள், கையிருந்தும் அணைக்க கடவுள் தந்தையப்பா. அப்படியானவற்றை அப்பா இவர்கள் அப்பா தேடி செல்லாத படிக்கப்பா அப்பா உண்மையாக கூப்பிடும் போது அப்பாண்டு கூப்பிடும் போது அணைக்கிறேன் தகப்பன். நீங்கள் அப்பா உங்களை நோக்கி ஒவ்வொரு தரம் வரட்டும் அப்பா. தந்தையப்பா மனசு அவர்களின் இருதயம் அப்பா, இது மதம் மாற்றம் அல்ல மனம் மாற்றம் என்றதை அப்பா ஒவ்வொரு தரம் அப்பா உணர்ந்து அப்பாவோடு இருக்கும் போது உண்மை முத்தமாக நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயங்களாக வாடுவார்கள் என்று அப்பா அழகாக அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு வாழும் போது ஒருவருக்கொருவர் அன்போடு வாழுவார்களின் தந்தையப்பா தகப்பனேயப்பா. ஒவ்வொருவரும் அப்பா இந்த தினமாக அப்பா ஒவ்வொருவரும் அப்பா வழிபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாய் சுபிக்கிறன் அப்பா. இவர்கள் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியவர்களை விடுதலையாட்டும் என் தந்தையப்பா. தந்தையே நீங்கள் ஒவ்வொருவர் மேலே அப்பா கடைசி காலத்திலே மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன் தந்தை. நீங்கள் அப்பா ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா ஆவியை ஊற்றுங்க அப்பா. தந்தையப்பா அன்பு பெருகட்டுக்கும் அப்பா, ஒவ்வொரு இருதயத்திலும் அப்பா அன்பு நிலைத்திருக்கட்டுக்கும் அப்பா, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அன்பு வரட்டும் தந்தையப்பா. அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கின்ற மனிதர்கள் கூட அப்பா மனம் திரும்பலும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா அன்பான ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாக சொல்லிக்கிறேன் தந்தையப்பா. தந்தையை கைய கரங்களை பிடித்து நடக்கும் போது எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு சந்தோஷம், எது வந்தாலும் உண்மை தொடாது அப்பா. தகப்பனே அதை உணர்ந்தப்பா ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்க தந்தையப்பா. ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்கள் பேசுங்க அப்பா. எந்த மனிதர்களும் அப்பா எதையுமே தேடி செல்லாத படிக்கு என் தந்தையின் பாதத்தை மட்டும் தேடி அப்பாவின் வார்த்தையை கை கொண்டு நடக்க அப்பா. தகப்பனே அப்பா பத்து கட்டளைகளை அவர்களுக்குள்ளாக சென்று அவர்களை மனம் திரும்ப வைக்க தந்தையப்பா. உங்கள் ஒருவரால் மாத்திரமே முடியும் அப்பா. தந்தையப்பா ஆண்டவரே அப்பா இவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்பா. அந்த நேரத்திலே அப்பா தகப்பனேப்பா தாமதமானாலும் அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே இருக்க வைக்கிறேன் தந்தை. நீங்கள் அப்பா தகப்பனே அப்பா அப்பா நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக நன்றி தந்தையப்பா. அப்பா யாருமே அப்பா இப்ப தகப்பனே எது வந்தாலும் அப்பா, எந்த புயல் வந்தாலும், எந்த சூறாவளி வந்தாலும், எந்த சுனாமி வந்தாலும், எந்த ஒரு மழை வந்தாலும் அப்பா என் தந்தையின் பாதத்திலே இருக்கும் போது எதுக்குமே எம்மை தொடுவதில்லை அப்பா. தந்தையப்பா அப்பாவின் இரு கரங்களினாலுமே எம்மை தூக்கி பாதுகாக்கிறேன் தகப்பன். நீங்கள் அப்பா அதை ஒவ்வொருவரும் உணரட்டும் என் தந்தையப்பா. உணர்ந்து அப்பாவின் பாதத்துக்கு வரணும் அப்பா தகப்பனே. அப்பா ஏசப்பா ஒருவரே எங்களை மீட்பார், ஏசப்பா ஒருவரே எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கின்ற இந்த வானத்தையும் பூமியையும் சிரிச்சிட்டேன் தகப்பன். ஏசப்பா ஒருவர் தான் என்றவர் ஒவ்வொருவற்ற செவிகளிலும் கேட்கட்டும் என் தந்தையப்பா. அன்றுவரே உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்துக்கு நீங்கள் அழைத்து வரும்படியாக அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அப்பாவின் வார்த்தைகள் நிலைத்திருக்கட்டும் அப்பா. தந்தையே உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் அப்பாவின் சித்தம் செய்யப்படுவதாக என் தந்தையப்பா. தந்தையே இவர்களின் காதுகள் திறக்கப்படட்டும் அப்பா. தகப்பனே மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் என் தந்தையப்பா. அன்பொன்றே உலகத்தில ஜெயிக்கும் அப்பா, எவம் ஜெயிக்கும் அன்பொன்றை எயிக்கும் தந்தையப்பா. ஒவ்வொருவற்ற இருதயத்திலும் அப்பா நீங்கள் ஊற்றுங்கேன் தந்தையப்பா. ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. வழி மாறாத படிக்கு அனைத்து மக்களும் ஆண்டவரே அப்பா அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் போன இணைந்து அப்பா தகப்பனே அப்பா எந்த எதையும் அப்பா வணங்காமல் என் தந்தையின் வார்த்தைய மாத்திரமே அப்பா கை கொண்டு நடக்கிற இனமாய் மாறணும் அப்பா. அனைவரும் இந்த கடைசி காலத்திலே அப்பாவின் வார்த்தை ஒன்றே எங்களை ரட்சிக்கும், இந்த வார்த்தை ஒன்றே எங்களை வாழ வைக்கும், பாதுகாக்கும், எங்களுக்கு உணவு தரும், எல்லாமே இந்த வார்த்தை தான் அப்பா. அது

0: ஒவ்வொரு இதயத்துக்கும் சென்றடையப்பா, தகப்பனேப்பா விரைந்து செல்லப்பா, தகப்பனே அதிகமான ஊழியக்காரர்கள் எல்லாரும் எழுப்புங்கப்பா, தகப்பனே இந்த கடைசி காலத்திலே விரைந்து செல்லட்டும் ஆண்டவரே அப்பா, சிறு குழந்தைகள் கூடப்பா தகப்பனே அப்பா, ஜனங்கள் அதிகமா இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு ஏசப்பா நல்லவர் ஏசப்பாவை நேசிங்கன்னு சொல்லத்தக்கதாக எழுப்பி இருக்கிறீங்கள் என் தந்தையேப்பா, எழும்பட்டும் என் தந்தையேப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எழுப்புதற்காக நீங்கள் அழைத்து வாங்கப்பா, மாறு எந்த மனிதர்களையும் அப்பா செல்லாத படிக்கப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமை தாழ்த்துறனப்பா, தந்தையேப்பா வானொலிய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறனப்பா, இதுல கூடி வந்து ஒவ்வொருதன் எவிச்சிட்டு போனவர்கள் அப்பா, தலைமை தாங்குற சிஸ்டர் அப்பா எவித்து எவித்த ஒவ்வொருதரையும் அப்பா உங்கள் செட்டுகளாலே நீங்கள் மூடி பாதுகாத்து கடுங்கப்பா, எந்த குண்டு மழை வந்தாலும் அப்பா அப்பாவின் பிள்ளைகளை அதை தொடுவதில்லை என் தந்தையப்பா, நீங்கள் செட்டுகளாலே மூடி பாதுகாத்து கடுங்கப்பா, அனைவரையும் தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து வல்லமையா வழி நடத்துவாராக, ஆமேன், ஆமேன். நாங்க ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறோம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வான மண்டலங்கள், தரமாக்கங்கள், கடல் பிராந்திங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே வாழும் உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்திகளை கொடுத்து கத்தாவே, இந்த தகப்பனே இந்த உலகத்திலே ஆண்டவரே பஞ்சங்கள் வராதபடி கத்தாவே, விலை உயர்வுகள் வராதபடி கத்தாவே, ஜனங்கள் வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதை கத்தாவே, உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயங்களையும் சிந்தைகளையும் நீங்க சிருஷ்டிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கண்கள் ஆண்டவரே, உம்முடைய ஏழு கண்கள் பூமியை நோக்கிறது, இந்த ஜனங்களை நோக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு கத்தருடையது என்று சொன்ன தகப்பனே தேவரீர், இந்த ஜனங்களுடையது ஆண்டவரே, சிலசின் மேல் உம்முடைய ஆசீர்வாத கரம் தங்கட்டும் ஐயா, இவர்களை உண்மை உள்ள மனுஷர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷர்கள் உண்மை உள்ள நாடுகளாய் மாற்றும் போது அங்கு பரிபூர்ணம் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீங்களே கத்தாவே, அந்த பரிபூர்ணத்தை இந்த ஜனங்கள் கத்தாவே, தேசங்கள் கண்டுகொள்ள கத்தாவே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் என்று நாளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிழமை முழுக்க நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீங்க நடத்தி தந்தீங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிகள் ஒவ்வொன்றும் உமக்கு முன்பாக கத்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் கத்தாவே. என் தேவனே, வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், ஊழியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட கத்தாவே, நீங்க உதவி செய்யுங்க. அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்படியாய் சங்கம் வானொலிக்காய் லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசிலே தங்கக்கூடியதா, என் தேவனுடைய வல்லம இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே என்று நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த துன்மாக்கத்தில் இருந்து அவர்களை விடுவியும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய வழிகள் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கத்தாவே, ஆண்டவரே உணர்வின் ஆவியை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த எங்களை உயிர்ப்பித்த தேவன் நீர் அல்லவா, இவர்களையும் உயிர்ப்பித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிகனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாஞ்சியோடு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். கத்தர் தாமே அவர்களும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்பொழுது இணைந்திருக்கிற சௌரி தயா அவர்களையும், அதே வேளையில் இணைந்திருக்கிற சௌரி நிர்மலா மரியா சார்ல்ஸ் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளை, கால வேளை, மாலை வேளை, இரவு வேளையில் இணைந்து ஜபித்து கடந்து சென்ற ஒருவரையும் கத்தர் காண்கிறார். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். கத்தர் தாமே அவர்களும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. போக்கிலும் மரத்திலும் எல்லா காரியங்களிலும் கத்தருடைய ஆசீர்வாதிக்கும் கரம் அவர்களோடு தங்குவதாக. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கத்தருடைய வார்த்தைக்கிணங்க நாங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்தில் உங்களில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் ஜெப வேளையிலே கடந்து சென்றோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். கத்திரதாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் இந்த ஊழியர் சவரன் பாலன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் இன்றைய நாளில் இணைந்து ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே சௌரன் பாலனையும் அவர்களையும் ஒப்புவிப்போம். பாலனையும் சௌரி ஜீவா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தடி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரிசலோடையா, உங்களோட மைக்கு எடுத்து விடுங்களையா. மைக் ஆஃபில் இருக்கு.
3: நன்றி பாடல் ரெண்டு வசனங்கள் படிச்சுட்டு இந்த பாட்டை படிக்கிறேன்னா நன்றி பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக யேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகுப்பனே சங்கம் வானொலியை எடுத்து நடத்துகின்ற நமது அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களது ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதரர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்ட உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு நன்மையில்லாவற்றுக்காக நன்றி செலுத்தின தகப்பனே, கூடவே இருந்தீங்க ராஜா, கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்க ராஜா, மூன்று ஆண்டுகளாக அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்தின தகப்பனே. மற்றும் தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சீண்டு கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசுப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே ராஜா இந்த தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் எல்லோரையும் பாதுகாப்பாக வழிந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி. மற்றும் தகப்பனே குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்க சோழர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர் வதைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. கண்ணீர் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துளைத்து போடுங்க ராஜா. பெற்றோர்களும் கண்ணீர்களையும் துடையுங்க ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க ராஜா, விருத்தி பண்ணுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் தகப்பனே உலகளாவிய நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வரணும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. இந்தந்த நாடுகளில் ராஜா போர் நடக்கும் ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசு ராஜா. நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்காக ரெண்டொரு பாடல் ரெண்டொரு சரணாமத்தில் நன்றி பாடலை பாடிட்டு என்ன பாடல் படிக்கிறோம்.
4: நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வோம், எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வோம். அத்தனையும் நினைத்து நினைத்து நாம் துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், நம் ஆண்டவரை போற்றுவோம், நம் ஆண்டவரை போற்றுவோம். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம்

நிமிஷம் காத்து கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழக்க விடமாட்டேன், எவரும் தீங்கிழக்க விடமாட்டேன். யாக்கோவே நீ வேறுன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ நீ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான

நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக இதயம் ஏங்குகின்றது. உமக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து கொலங்கிடுவாய், காய்

0: நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், உன் நுகங்களை முறித்து விட்டேன், உன் கட்டுகளை அறுத்து விட்டேன், இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய், என் மகளே நீ வேறுன்றுவாய், என் மகனே நீ வேறுன்றுவாய், என் மகளே நீ வேறுன்றுவாய், என் மகனே நீ வேறுன்றுவாய். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திருக்கிறீர்கள், அவருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்து வழிநடுவாராக. கர்த்தர் சித்தமான நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கருத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரே ஒப்புவித்துக் கொள்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தினரையும் உங்களது இளைஞர் எல்லா குடும்பத்தினரையும் மற்றும் வானொலியை கேட்டுக்கொண்ட எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அணு வினாடியும் கிடைக்கணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் எடுத்துக்கொண்டு. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகையிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன் ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது தினமொரு தேசம். தினமொரு தேசம் இன்றைய நாளிலும் ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபிப்பதற்கு ஊழியர் இணைந்திருக்கிறார். கேட்போம் அவருடன், அவரிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபிப்போம்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 21/9/2026 ஜெப விண்ணப்பம் தினமொரு தேசம் ஆப்கானிஸ்தான். தற்போது சுமார் 21.9 மில்லியன் மக்கள் தொகையை 45% மனிதாபிமான உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளனர். பொருளாதார நெருக்கடி, வறுமை, உணவு பாதுகாப்பின்மை, மக்கள் திரும்பி வருதல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்கின்றன. தேசம் ஆசீர்வதிக்கப்பட செபிப்போம். ஆப்கானிஸ்தான் தேசத்தில் வாழும் அனைத்து மக்களையும் தேவன் இரக்கத்தோடும் பாதுகாப்போடும் காத்து அவர்களின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட செபிப்போம். ஆப்கானிஸ்தான் தேசத்தில் வேகமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு, வீடு, மருத்துவம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க செபிப்போம். ஆப்கானிஸ்தான் தேசத்தில் வறுமையில் வாழும் மக்களுக்காக வறுமை மற்றும் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு தேவையான உணவு உதவியும் கிடைத்து அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை உருவாக ஜெபிப்போம். பசியால் பாதிக்கப்படுகிறவர்களுக்காக குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு போதுமான உணவும் ஊட்டச்சத்தும் கிடைக்க ஜெபிப்போம். பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை ஏற்பட்டு நாட்டில் தொழில், வியாபாரம் மற்றும் முதலீடுகள் வளர்ந்து மக்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்க செபிப்போம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகி தங்கள் குடும்பங்களை கண்ணியத்துடன் நடத்த செபிப்போம். வறட்சி, காலநிலை மாற்றம் மற்றும் பொருளாதார சிரமங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு மழையும் நல்ல விளைச்சலும் கிடைத்து விவசாயம் மீண்டும் வலுப்பெற செவிப்போம். ஆப்கானிஸ்தர்களுக்கு அண்டை நாடுகளிலிருந்து பெருமளவில் தங்கள் நாட்டுக்கு திரும்பும் மக்களுக்கு வீடு, வேலை, உணவு, பாதுகாப்பு மற்றும் அடிப்படை சேவைகள் கிடைக்க செவிப்போம். அகதிகளுக்காக வெளிநாடுகளில் அகதிகளாக வாழும் ஆப்கானிஸ்தர்களுக்கு பாதுகாப்பும் தேவையான உதவிகளும் கிடைக்கவும் தங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் அமைத்து கொள்ளவும் ஜெபிப்போம். குழந்தைகளுக்காக ஆப்கானிஸ்தான் குழந்தைகள் பசி, வறுமை, வன்முறை மற்றும் சுரண்டலிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வியும் நல்ல எதிர்காலமும் கிடைக்க ஜெபிப்போம். வாலிபர்களுக்காக ஆப்கானிஸ்தான் வாலிபர்கள் நம்பிக்கை இழந்து தவறான பாதைகளுக்கு செல்லாமல் கல்வி, தொழில் மற்றும் நல்ல எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை பெற ஜெபிப்போம். வாலிபர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இளைஞர்களின் இருதயங்கள் தேவனை தேடும் விதமாக திறக்கப்பட்டு சத்தியத்தையும் சமாதானத்தையும் தேடும் ஒரு புதிய தலைமுறை எழும்ப ஜெபிப்போம். பெண்களுக்காக பெண்களும் சிறுமிகளும் பாதுகாப்புடனும் கண்ணியத்துடன் வாழவும் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை பெறவும் ஜெபிப்போம். சிறுமிகளின் கல்விக்காக கல்விக்கான தடைகள் நீங்கி சிறுமிகள் கல்வியை தொடரவும் அவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். பெண்களின் பாதுகாப்புக்காக பெண்கள் மற்றும் சிறுமிகள் வன்முறை, கட்டாய திருமணம் மற்றும் பிற சுரண்டல்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களின் அடிப்படை உரிமைகளும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். அரசாங்க அதிகாரிகளுக்காக அரசாங்க அதிகாரிகள் ஞானத்துடனும் பொறுப்புடனும் ஆட்சி செய்து மக்களின் நலனையும் தேசத்தின் அமைதியையும் முன்னிறுத்த ஜெபிப்போம். அதிகாரிகளுக்கிடையே நேர்மைக்காக அரசாங்க நிர்வாகத்தில் நேர்மையும் வெளிப்படை தன்மையும் அதிகரித்து பொதுமக்களுக்கான வளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட செவிப்போம். நல்ல நிர்வாகத்திற்காக மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நிறுவனங்கள் வலுப்பெற்று சுகாதாரம், கல்வி, தண்ணீர் மற்றும் சமூக பாதுகாப்பு சேவைகள் மக்களை சென்றடைய செவிப்போம். அரசியல் நிலைத்தன்மைக்காக தேசத்தில் நிலையான நிர்வாகமும் அமைதியான சூழ்நிலையும் ஏற்பட்டு மக்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள ஜெபிப்போம். யுத்தமும் வன்முறையும் முடிவடைய பல ஆண்டுகளாக மக்களை பாதித்த மோதல்கள், ஆயுத வன்முறை மற்றும் பாதுகாப்பின்மை குறைந்து பொதுமக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். தீவிரவாத அமைப்புகளுக்காக தேசத்தையும் பிராந்தியத்தையும் அச்சுறுத்தும் தீவிரவாத குழுக்களின் வன்முறை செயல்கள் தடுக்கப்பட்டு அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக மோதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் குடும்பங்களும் குழந்தைகளும் பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழ ஜெபிப்போம். இடம்பெயர்ந்த மக்களுக்காக போர் மற்றும் இயற்கை பேரிடர்களால் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடமும் உணவும் மருத்துவ உதவியும் கிடைக்க ஜெபிப்போம். இயற்கை பேரிடர்களுக்காக வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் பிற இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதிகளுக்கு விரைவான உதவி கிடைக்க ஜெபிப்போம். மருத்துவத்திற்காக மருத்துவமனைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைத்து நோயற்ற மக்களுக்கு சிகிச்சை கிடைக்க செவிப்போம். தாய்மார்களுக்காக கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பான மருத்துவ சேவைகள் கிடைத்து தாய் மற்றும் குழந்தை மரணங்கள் குறைய செவிப்போம். கிறிஸ்தவ சபைக்காக ஆப்கானிஸ்தானில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் பாதுகாப்பாகவும் விசுவாசத்தில் உறுதியாகவும் நிலைத்து தேவனுடைய வார்த்தையில் வளர செபிப்போம். ரகசியமாக கூடி வரும் விசுவாசிகளுக்காக பல்வேறு சூழ்நிலைகளில் மறைவாக விசுவாசத்தை பின்பற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் பலமும் தைரியமும் கிடைக்க செபிப்போம். சுவிசேஷ பணிக்காக ஆப்கானிஸ்தான் மக்களிடையே இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் நற்செய்தியையும் பகிர்வதற்கான பாதுகாப்பான வாய்ப்புகள் உருவாகவும் பலர் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஜெபிப்போம். கிறிஸ்தவ தலைவர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக, ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக ஜெபிக்கும் போதகர்கள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் உதவி செய்கிற அமைப்புகளுக்கு ஞானமும் பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். மதங்களுக்கு இடையிலான சமாதானத்திற்காக பல்வேறு மத பின்னணியை சேர்ந்த மக்கள் ஒருவரை ஒருவர் மதித்து வெறுப்பு மற்றும் வன்முறை இல்லாமல் சமாதானத்துடன் வாழ ஜெபிப்போம். மனிதாபிமான உதவிகளுக்காக மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருத்துவம், தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு உதவிகள் எந்த தடையுமின்றி சென்றடையவும் உதவி செய்யும் பணியாளர்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். நாட்டின் எதிர்காலத்திற்காக ஆப்கானிஸ்தான் அடுத்த தலைமுறைக்கு யுத்தம் மற்றும் வறுமையை விட சமாதானம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் நம்பிக்கையான எதிர்காலம் கிடைக்க ஜெபிப்போம். சமாதானத்தின் வாசல் திறக்க ஆப்கானிஸ்தான் மற்றும் அண்டை நாடுகளுக்கிடையே ஏற்படும் பதட்டங்கள் மேலும் தீவிரம் அடையாமல் பேச்சுவார்த்தை மற்றும் சமாதானத்தின் வழிகள் திறக்கப்பட ஜெபிப்போம். ஆப்கானிஸ்தான் தேசத்தின் ஒவ்வொரு நகரம், கிராமம், குடும்பம் மற்றும் தலைமுறையையும் தேவன் இரக்கத்தோடு சந்தித்து சமாதானம், சத்தியம், நீதி மற்றும் நம்பிக்கை இந்த தேசத்தில் பெருகவும் தேவனை தேடும் மக்கள் எழும்பவும் ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மியான்மர், மலேசியா நாம் தொழில் புரிகின்ற தேசம், பிறந்த தேசம், நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, தேச ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: இதனுடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி செப்டம்பர் 2026 திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 19:19 சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார் என்று வார்த்தை இந்த நாட்களிலே எங்கே அவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த நாட்களிலே அநேக காரியங்களை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே சிறைவாசகம், அதாவது இந்த நாட்களிலே அநேகமான காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் ஒடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இந்த இடத்திலே காணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே தேவன் அநேக காரியங்களை இந்த நாட்களிலே பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே ஆண்டவரே நான் பேச அறியே, நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே நான் உன்னை அங்கே, அதாவது எப்படி என்றால் நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலே நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் பேசுவாயாக என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே அழைத்து தேவன் எரேமியா தீர்க்கதரிசியோடு பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை நோக்கி வடக்கே இருந்து தீங்கு தேசத்தின் குடிகளை அங்கே எல்லார் மேலும் வரும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வடக்கு திசையின் ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் சிங்காசனத்தை எருசலேமு ஒளிமுக வாசலுக்கு எதிராக இந்த நாட்களை ஸ்தாபிப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மருமை பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த காரியம் இந்த நாட்களிலே இப்பொழுது நம்முடைய காலத்தில் இந்த நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே எருசலேமுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களில் செயல்படுவார்கள் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கிட்டத்தட்ட இந்த நாட்களிலே 400-500 முன்பாக அந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறதை, அங்கே நிறைவேற போகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த அதிகாரத்திலே எடுத்து வாசித்து பாருங்கள், இப்படியாக அந்த காரியங்கள் செயல்படுகிற வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே எப்படி என்றால் அவர்கள் உனக்கு விரோதமாக இந்த நாட்களிலே யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாகவும் தன்னுடைய தேசத்தை இந்த நாட்களிலே விடுவிக்கும்படியாகவும் கர்த்தருடைய கரம் அந்த இடத்திலே கூட இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் அங்கே இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவுடைய ஆவியானவரால் இந்த நாட்களில் பேசப்படுகிற வேளையிலே நாட்கள் தாமதித்தாலும் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே இஸ்ரவேல் எருசலேம் தேசத்துக்காக அந்த நாட்களை நாங்கள் ஜெபங்களை ஏறெடுப்போம். கடைசி காலமாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய காரியம் இந்த நாட்களிலே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சிலர் இந்த நாட்கள் அந்த காரியத்தை அறிய முடியாமல் படியிருக்கிறார்கள். அடிக்கடி யுத்தங்கள் இந்த நாட்களில் வருகிறது, ஆனாலும் இந்த நாட்களில் எதற்காக யுத்தங்கள் வருகிறது என்றால் அவர்கள் இந்த நாட்களிலே எருசலேமுக்கு எதிராக அந்த நாட்களில் அவர்கள் அங்கே செயல்பட்டு ஒரு பெரிய யுத்தத்தை கொண்டு வரும்படியாகவும் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாகவும் இந்த நாட்களில் தீர்மானிக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்றைக்கு தேவன் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின தீர்க்க தரிசனம் இன்றைய காலத்திலே நிறைவேறப் போகிறது, நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாட்களில் இந்த தேசத்திலே செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தம் ஒன்று இந்த நாட்களிலே சரியாக நிறைவேற வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாக்கிரதை அறிந்து எருசலேமுக்காக இஸ்ரவேலுக்காக இந்த நாட்களை ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் வந்த ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் வாக்கு தத்தத்துக்குடாக வழிநடத்தினார். அதே வேளையில் இன்றைய நாளில் ஆப்கானிஸ்தானுக்காக ஜபித்தோம். ஆப்கானிஸ்தானுக்காக ஜபித்த ஊழியரையும் கத்திரதாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். கத்திரதாமை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் மிஸ்ஸிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ஜெப வேலைக்காக அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எடுக்கப்படுகிற ஜெபங்கள் வாஞ்சியோடு எடுத்து வந்து கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஒரு விசேட ஜெபம் இருக்கிறதம்மா, குறித்து கொள்ளுங்கள். அனோஜன் என்ற ஒரு இலங்கை வாலிபர் ஃபேஸ்புக்கிலே முகமது நபியை பற்றி எழுதியதாலே அவருக்கு மரண தண்டனை கொடுத்துக்கிறார் சவுதி அரேபியாவிலே. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்களா. ஆமென், காட் பிளஸ்.
2: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.

கிருபைதானப்பா, சௌதியட்ட எங்களுக்கு உங்களோட கிருபைதானப்பா, எங்களை தாங்குறது, எங்களை வழி நடத்துகிறது சுவாமி, எங்களை சமாதானப்படுத்துகிறது. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை கிருபை கிருபை கிருபை, சோத்திரங்கள் சோத்திரங்கள், ஆயிரம் நாவுகள் கோடி நாவுகள். போதாதையா போதாதையா, உங்களோட நன்மைகளை சொல்லி முடியாதையா அப்பா. சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே வேலையை கொண்டு வந்தபடி நான் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி அப்பா. நல்லவரப்பா, நல்லவரப்பா, போதுமானவரப்பா. காணக்கூடாதவர், சேரக்கூடாதவர், தேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். உங்களுக்கு கிருபைகளுக்கா நன்றி, கிருபைகளுக்கா நன்றி, தேவர்களுக்கா நன்றி. ஆண்டவரே, இந்த காலை நேரங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இரக்கங்களுக்காகவும் மன்னிப்புகளுக்காகவும் எங்களை தலைமட்டும் தாட்டி எங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. இரக்கத்தின் தேவன் நீங்க, மன்னிப்பின் தேவன் நீங்க. ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே, கொடிய காலங்களில் நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம் சுவாமி. தகப்பனே, பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவனாயிருக்கிறீங்க ஐயா. ஜனங்கள் மத்தியில் ஒரு மனம் திரும்புதல் வர வேணும், ஒரு தேவ பயம் உண்டாக வேணும் சுவாமி, ஒரு நீதி உண்டாக வேணும் சுவாமி, உண்மை உண்டாக வேணும் சுவாமி. அப்பனே, இந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டி கொள்றோம். கொடிய காலங்கள் அப்பா, அப்பா தேசங்களில் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை ஐயா காண்கிறீங்க சுவாமி. அங்கு பார்த்தாலும் துன்பமான காரியங்கள், கண்ணீரான காரியங்கள் ஆண்டவரே, பாவமான காரியங்கள். தகப்பனே, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. ஒரு விசை ஆண்டவரே, எங்களை இரக்கத்தின் கண்கள், எங்களுடைய தயவுள்ள கண்கள் ஆண்டவரே வேலையெல்லாம் நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, நோக்கி பார்க்கட்டும். காலங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், காலங்களுக்காக வேண்டி. தகப்பனே அப்பா, நன்றி இந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள், யுத்தங்கள், யுத்தங்கள். யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, அழகிற மக்கள் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தயவும் இறக்கும் ஆறுதலை நீங்க தான், இவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும். கொடுத்துத்தான் அப்பா எல்லாம் உண்டு, தயவுண்டு, இரக்கம் உண்டு, வாழ்வாதாரம் உண்டு. ஜனங்கள் தங்களை தாட்டி ஆண்டவரே, தங்களை தாட்டி, தங்களை பொருளாதார எல்லாம் விட்டு, தங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் விட்டு, இவன் உள்ள தேவனே, யுத்தத்தை வயப்பண்ணுற தேவனே, வாழ்வழிக்கிற தேவன் தேவனே என்று சொல்லி ஆண்டவங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளட்டும், வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யுத்தத்தில் வளப்படுற ஒவ்வொரு மக்களையும் காண்கிற தேவனே, எவ்வளவு துன்பங்கள் அப்பா, கண்ணீரப்பா, உயிரிழப்புகளப்பா, வாழ்வாதாரங்களில் வந்த அலையிற மக்கள் அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பனே, இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதிக்கு காரணமாயுள்ள சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் ஜனங்களை விட்டு பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் இந்த ஜனங்களுக்கு உண்டாக வேணும் என்று வைக்கிறோம் சுவாமி. கீழ்ப்படிவார்களா, கீழ்ப்படிவார்களா? சாபத்துக்கும் ஆண்டவர், சாபத்துக்கும் பாவத்துக்கும் காரணமாயிருக்க ஒவ்வொன்றையும் விட்டு ஆண்டவர் இவர்கள் கீழ்ப்படிந்த ஆண்டவர் எங்களை நோக்கி கூப்பிட்டு சுகத்தை பெறுவார்களா? நீங்கள் ஆனா பாசுகப்படுத்துற தேவன் ஐயா. உங்களுக்கு வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் அந்நாட்களில்
ஐயா வியாதியர்த்தர் ஒவ்வொருவரும் சிவப்பட்டு போனார்கள் சுவாமி. அதே தேவன் மாறாதவராய் இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார்கள். கண்டுகொள்ளட்டும் சுவாமி, கண்டுகொள்ளட்டும். தங்களை நோக்கி கூப்பிடு, வியாதிகளப்படுகிறோம். எனங்களுக்காக ஐயா, குழந்தைகள் ஐயா, மதியோர்கள் ஐயா, வயது வரம்பும் வியாதியின் கொடுமை ஆண்டவர் இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, குணமாக்குங்கப்பா. இவர்களுக்காக வண்டி கொடுக்கும் தேவையோடு இருப்பார்கள். ஆனால் அத்தவர்களை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. முதியோர்களாப்பா, அனாதரவாய் ஆதரவற்றவர்களாய் இருக்கிற முதியோர்களாய் சீசாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர் கத்தாவே இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதல் செய்யுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். பனே வியாதியஸ்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே வியாதி படுக்கையில் ஆண்டவர் தவிக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சுவப்படுத்துங்கப்பா, சுவப்படுத்துங்க. மரண தருவாயில் இருப்பார்களானா இவர்கள் ஆத்மா அவங்களிடத்தில் வந்து சேரட்டும் சுவாமி, வந்து சேரட்டும். அப்பு கொடுக்கட்டும் சுவாமி, அப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் பூமியும் கடையாந்தரங்கள் எந்த இடங்கள் எல்லாம் வியாதியிலே ஆண்டவரே அலப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தாப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, அவங்களோட கிருபைதான் அப்பா. அப்பா அவங்களை துதிக்கிறோம் ஆண்டு ஐயா, அந்த வரையில ஆண்டவரே தாப்பனே தேசங்களுக்காக தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த தலைவர்கள் மத்தியில் ஒரு தேவப்பாயம் உண்மை உண்டாகட்டும், உண்டாகட்டும். எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவரே எங்களோட நீதி, எங்களோட பயம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தலைவத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்தது, அந்த ஆளுகை எல்லாம் தேசங்களுக்கு நன்மையாகவே இருக்கட்டும் சுவாமி, நன்மையாகவே இருக்கணும். தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தலைவர்களை எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தேவன் சுவாமி. ஜனங்களை பகுத்து தேசங்களில் குடியமர்த்தி தகப்பனை அவர்களை ஆளுகை செய்வதற்காக ஆண்டவரே தம் தலைமைத்துவம் எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தேவன் சுவாமி. இப்படியா ஒவ்வொன்றும் ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்து, நீதிக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே ஒவ்வொரு தலைமைத்துவமும் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி, நன்மைக்கு எதுவாகவே நீங்க வைத்த தேவன் சுவாமி. இந்த தலைவர்களுக்காக நிகர குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் குடும்பங்கள் எல்லாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்களாக, மனம் திரும்புவார்களாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தில் ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் அதிகமாண்டவரே, நீதி இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஜனங்கள் அதிகமாண்டவரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்யக்கூடிய ஒரு தலைவர்கள் ஆளுகை உண்டாகட்டும் சுவாமி, ஆளுகை உண்டாகட்டும். ஒரு ஆளுகை உண்டும் தேசத்தில் இன்னைக்கு இராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இராணுவ வீரர்கள் எல்லாம் நீங்க வைத்த தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை உண்மையோட பயத்தோடும் ஆண்டவரை காத்து கொள்கிறவர்களா இவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. இவருடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, அவர்கள் எந்த நிலையில் நிற்கிறார்களோ அந்த நிலையங்கள்ல நிற்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. இவர்களுடைய உறவுகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் எங்கிருந்தாலும் தகப்பனி அவங்களுடைய தயவுள்ள கண்கள் அவர்களை நோக்குவதாக, அவர்களை வழிநடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக அன்றையே ஸ்தோத்திரம். இப்படியா தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஐயா தேசத்திலே நடக்கிற பஞ்சங்கள், ஏழைகள், குக்குரல்கள், திண்டாட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரை, கூப்பிடட்டும். தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தங்களை தாழ்த்தட்டும். தேசத்துக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் நீங்க, செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் உங்களை நோக்கி ஆண்டவரே அவருடைய கூக்குரல் உங்களை குளத்தில் வரட்டும் சுவாமி. தங்களுடைய மாவிச பிரகாரம் அல்ல ஆண்டவரே, தங்களுடைய சுயத்தின் போராடாத அப்படியாண்ட தங்களை தாழ்த்தி எங்களோட முகத்தை தேடி ஐயா போராடட்டும் சுவாமி, போராடட்டும் போ
போராடட்டும். அப்பொழுது தகப்பனே, நீங்க தேசத்துக்கு நன்மையை கொடுப்பீங்க சுவாமி, நன்மையை கொடுப்பீங்க. ஒரு நேர உணவில்லாம தவிக்கிற பசியின் கொடுமை இவர்களுக்கு ஆரங்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்றோம். அப்பா, பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன் சுவாமி, நீங்கள் பூமியில வாழ்ந்த போது எல்லா உணர்வுகளோடும் வாழ்ந்த தேவன் சுவாமி, ஆண்டவரே, பசியை அறிந்திருக்கிற தேவன் சுவாமி, ஆனாந்திரத்துல கூட தகப்பனே, ஒன்றுமில்லாத இடத்திலும் கூட தகப்பனே, மக்களை போஷித்து அனுப்பின தேவன் நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறுவது இல்லை, அனாதிகாலமா நீங்க மாறுவது இல்லையாண்டவர். இருக்கிறவரா இருக்கிறேன் என்றவர் இன்றும் இருக்கிறீங்க பப்பா, இப்பொழுதும் இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பசியில தவிக்கிற மக்களுக்கு ஒரு விசை இறங்குங்கப்பா. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும். கூப்பிடுற காக்கைக்கும் உணவுக்குற தேவன் என்று சொல்லி இவர்கள் உங்களை பார்த்து கூப்பிடட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா, எங்களால் நன்றி சொல்லத்தான் முடியும், வெபிக்கத்தான் முடியும், இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளத்தான் முடியும். அப்பா, போஷிக்கிறது நீங்கப்பா. அப்பா, ஆசீர்வாதத்தை கொடுக்கறது நீங்க மட்டும்தானா, நீங்க மட்டும்தான். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இன்றைய நாட்கள் நிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டி, கடைசி நாட்கள் அப்பா, போராட்டமான காலம், துன்பமான காலம் ஆண்டோம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமமான காலம் ஆண்டோம், அநியாயமான காலம் அப்பா. தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் தகப்பனே, நிற்கிற ஆண்டவரே, அப்பா, ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இவைகளை எல்லாம் ஆண்டவரே, தகப்பனே, போராடி வைக்கத்தக்க ஊழியர்கள் வேணும் சுவாமி, வேணும் சுவாமி, வேணும் சுவாமி. ஆண்டவர், அப்படியான ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்கள், இந்த நிலையில் நிற்கிறார்களும் சுவாமி, தாங்குங்கப்பா, வெளப்படுத்துங்கப்பா, வெளப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, போராட்டங்களை எல்லாம் முறிக்கத்தக்க அபிஷேகத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இந்த ஊழியக்காக உண்மை இருக்கட்டும் சுவாமி, உண்மை இருக்கட்டும் சுவாமி. கொடுத்த ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா, மேன்மையான காரியமாக முதலாவது அதை தேடுகிறவர்களா இருக்கட்டும் சாமி, தேடுகிறவர்களா இருக்கட்டும் சாமி. அவர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் நிற்கிறார்கள் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி அவருடைய வெலன் போதாதாண்டவரே, இவர்களுடைய வெலன் போதாதாண்ட, உங்களோட வெலத்தினால் இவர்களை கட்டிக் கொள்ளுங்க சுவாமி, இதை கட்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய், கடைசி நாட்களில் நம்ம ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதாய், நடத்துகிறவர்களாய் இவர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ இந்த நாட்களில் ஆண்டவர்கள், அவர்களும் சாட்சி உள்ளவர்களாய் அப்பா, ஜனங்களுக்கு முன்மாதிரியானவர்களாய் நடக்கத்தக்கதாக செய்ய தப்பது. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, நன்றி சொல்லுவோம். விழுந்து போன ஊழியர்களாண்ட, விழுந்து போன விசுவாசிகள், ரட்சிப்பை விட்டு மறுதளித்து போன மக்கள் ஆண்டவர், இந்த நாட்களில் ஆண்டவரே போய் காக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையப்பா, அப்பா பெற்ற ரட்சிப்பு, எவ்வளவு மகத்துவமான ரட்சிப்பு தகப்பனே. துச்சமென மதித்து ஆண்டவரே அனுதலித்து போய்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவர், விசுவாசிகள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர், தகப்பனே இவர்களை திருப்பிக் கொண்டு அப்போங்களா அங்கனின் கையில் விழுந்து ஆண்டவர், அப்பா அலக்களித்து கொண்டு போய்கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, மக்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் தகப்பனே. திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் சுவாமி. தகப்பனே, அப்படியாய் விழுந்து அழிந்து ஆளபடி திரும்பமா எங்களை பாதத்தண்டையில் வந்து சேரட்டும். தன்னை போல இறக்கங்கள் கொடுத்து உண்டு சுவாமி ஆண்டவரே. நீங்க தயவு பெருத்தவர், மன்னிக்கிற தேவன், நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ முறை ஆண்டவர் ஐயாசவியல் மக்களை நீங்க மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து தகப்பனே கொண்டு வந்த தேவன் சுவாமி,
அதே தேவன் ஆண்டவரே, இவர்கள் விழுந்த நிலைமையிலிருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்கட. சத்துருவான் பொல்லாங்கனும் கையில் இருந்து இவர்கள் விடுதலை பெறட்டு. திரும்பி கூட சமூகத்துல வந்து ஆண்டவரே தங்களை ரட்சிப்பை ஆண்டவரே காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே கூட ஊழியத்தை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி ஐயா சபைகள் ஆண்டவரே, ஐயா அந்த சபைகள் எல்லாம் ஆண்டவரே, கேத்தினால் கொள்ளப்பட்ட சபை கொடுத்த விலை அதிகமாண்டவரே. அப்பா அவங்களோட ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த சபைகள் எல்லாம் ஆண்டவரே. அத்தாவே நீங்க எங்கெல்லாம் இருக்கிறதோ சுவாமி ஆண்டவரே, நீங்க தலைவரா இருக்கிறீங்க சுவாமி, தலைவரா இருக்கிறீங்க, சபைக்கு தலைவர் நீங்க. அதற்கேற்றபடி ஆண்டவரே சபைகள் எல்லாம் கீழ்படிந்து பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. அவர் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் தகப்பனே ஐயா சீரழிக்கப்பட்ட சபைகளா, உங்களோட வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகளா ஐயா, பரிசுத்தமான மனவாட்டிகளான கிருத்தக்களா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த காலத்தில், இந்த காலத்து, இந்த காலத்து ஆண்டவரே சபைகள் உணர்வழியாட்டும், உணர்வழியாட்டும். குடும்பம் குடும்பமா இருக்கட்டும், உங்களோட வருகை காலம் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களா நிக்கட்டும், நிக்கட்டும். சபைகளை ஒரு மனமும் அன்பும் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்கிறவர் ஐயா, நீங்க சபை நடுவில் உலாவுற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பாத்திரரா இவர்கள் மாற வேணும் என்று இருக்கிறோம் சுவாமி, மாற வேணும் தகப்பனே. சபைகளுக்காக வேண்டி, சபைகளுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க வாரீங்க, உங்களுடைய சம்பத்து என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்பனே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும், பரிசுத்த. வழியில் நிற்கிற மக்கள் அநேகர் உண்டு சுவாமி, ஜனங்கள் உண்டு சுவாமி. தகப்பனே சபையில சேர்த்து கொள்ளப்படட்டும், அவர்களையும் சேர்த்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா அவர்களும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளப்படவன். இப்படியாக சபைகளுக்காக வேண்டிய சபைகள் உள்ள போதாவது ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே, உண்மை உள்ளவர்களாய், நீதியுள்ளவர்களாய், சபையை காக்கிறவர்களாய், சபையை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவர்களாய் ஆண்டவரே இவர்களை நடத்துங்க சுவாமி. நடத்தும் இவர்களுக்காக வேண்டிய சுவகலனுக்காக வேண்டி எப்படியா ஒருவருக்காக வேண்டி ஐயா ராஜ்யத்தின் சொல்லையாளிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னப்புறம் இந்த நாட்களில் ஆண்டு சால மக்களுக்கு அறிவிக்கப்படுவதுனா நன்றி, நன்றி, நன்றி. ஒருவர் தான் கெட்டு போதும் சுத்தமல்ல என்று சொன்ன தேவனே நன்றி சொல்லுகிறோம். அப்பா எல்லா இடங்களிலும் உங்களுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுவதுனா நன்றி. அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்ன தேவனே, முடிவு காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி. அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கு. எங்கு மாண்டவரே எங்களோட வார்த்தைகள் சொல்லப்படுகிறோம் சுவாமி. அதற்குள்ள காலியங்கள் ஆண்டவரே, ரேடியோக்கு மீடியாவுக்கு போன்கள் ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்கள் இந்த நாட்களில் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. இவைகளெல்லாம் நடத்துறவர் உங்களுடைய நாமம் மயக்கா, உங்களுடைய நாமம் மயக்க. உலகம் அங்கு ஆண்டவரே எங்களோட வார்த்தை ஆண்டவரே சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும் சுவாமி. இன்னும் அறிகள் ஊழியர்களை ஆண்டவர் இருண்ட பட்டணங்கள், இருண்ட தேசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிற்கிறார்கள் சுவாமி. நிற்கிறவர்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கி ஆண்டவர் என்னக்கூடிய மனனை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரை பெரிய வெளிச்சத்தை காணட்டும், பெரிய வெளிச்சத்தை காணட்டும், பெரிய வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. இருளில் இருக்கிற மனக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன பிரபாகரன் தகப்பனி, இருள் எல்லா தேசங்களும் இருளிலிருந்து ஆண்டவர் அந்தகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவர் கடைசி நாட்கள் வாழ்கிற மக்களுக்கு அன்பில்லையாப்பா, அன்பில்லையாப்பா, அன்பில்லையாப்பா. குடும்பங்களப்பா, பெற்றோரோடப்பா, கண்ணீரப்பா, தகப்பனே மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஒரு விஷயம் கூட அன்பை ஊற்றுங்கப்பா, உங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா, உங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா.
ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் வருகிற நேசத்து குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படும், வாரிய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை விடுவிக்கப்படட்டும் சுவாமி. இந்த வாரிய பிள்ளைகள்லாம் உங்களோட ராஜ்யத்தின் புத்திரர்களாய் ஆண்டவர்கள் மாற்றப்படுவேன். அப்பா பொல்லாங்கன் கையில் இருந்து ஆண்டவர் இந்த ஜனங்களையும் இந்த வாலிய பிள்ளைகளை விடுவிக்கிறதே நீங்க ஆண்டவர், நீங்க அப்பா அதுகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் ஆண்டவரே. அம்மானுக்காவின் அஜோ அஜோஜ நண்டமானுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிய அந்த தாயாரின் கண்ணீரை பாருங்க சுவாமி, அந்த தாயாரின் மன்னாத்தை கேளுங்க சுவாமி. ஆண்டவரே அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நாங்களும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாலிப மகன் ஆண்டவர். தகப்பனே அந்த மகன் உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய மகனாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அந்த மகனின் விடுதலைக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. உங்களை அழகாரதொன்றும் இல்லை சுவாமி, அழகாரதொங்க எங்களோட பிள்ளையை போல, எங்களோட பேர பிள்ளை போல அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் சுவாமி. தகப்பனே இருக்கும் சிங்கப்பா, இருக்கும் சிங்க தண்டனையில் இருந்து ஆண்டவர் மகனை விடுவிக்கிறது நீங்க என்று சொல்லி உங்களிடமாக வேண்டிக் எதுவாயிருந்தாலும் தகப்பனே மகனை மன்னித்து ஆண்டவரே மீட்டுக் கொள்ள முடியாது வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபி அப்பா. இப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தேசமாண்டவரே, தேசமாண்டவரே. இருளை நாளிக்கத்திலிருந்து தேசத்தை காத்து கொள்ளுங்கப்பா, காத்துங்க, மன்னிங்கப்பா, மன்னிங்கூட மன்னிப்புள்ள இறக்கங்களும் இருந்தால் தானப்பா தேசங்களுக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை, வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். தகப்பனே மன்னிப்புள்ள இறக்கங்களும் ஆண்டவரை உங்களுக்கு தானப்பா உண்டு உண்டு வரும் மனிதனால் எதையும் செய்ய முடியாது சுவாமி. இந்த கனடா தேசத்துக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம், தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, நீதிக்கு தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, உண்மைக்கு தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தேவனுக்கு உங்களை தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. தகப்பனேருக்காக எத்தனையோ மக்கள் இந்த தேசத்தில் தஞ்சம் புகுந்து ஆசீர்வாதம் பெற்ற தேசமாண்டவர் தேசம், உங்களுடைய தேசமான உங்களுடைய தேசமான உங்களுடைய தேசம், எங்களுடைய உறவுகள் எல்லாம் அந்த தேசத்துல நன்மையை பெற்றவர்கள் தகப்பனே. எங்களுடைய உறவுகள் எல்லாரும் மணந்திரும் தேவராட்சியத்தின் புத்திரர்களாய் புத்திரிகளாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, மாற வேண்டும் செய்வர்களுக்காக இப்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. அங்க உங்களுடைய இலங்கை தேசம், இலங்கை தேசம், உங்களுடைய தேசம் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தை நன்மையினால் முடி சுட்டுங்கப்பா, நன்மையினால் முடி சுட்டுங்கப்பா, நன்மையினால் முடி சுட்டுங்கப்பா. தேசம் உங்களுடையதா மாறட்ட, உங்களுடையதா மாறட்ட. தங்களோட உறவுகள் எல்லாம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேசத்துல நன்மையுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. தேசத்தின் ஜனாதிபதிக்காம அவரோடு இருக்கிறவருக்காம வேண்டிக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும். இப்படியா ஒவ்வொரு தேசங்கள் இருந்த தேசங்கள் ஆண்டவரே கட்டப்பட்ட தேசங்கள் ஒவ்வொன்றும் விடுதலைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. விடுதலை தேவன் நீங்க ஆண்டவர், விடுவிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிநாளின் காலத்து, அதிநாளின் காலத்து ஐயா நீங்க நேர்த்தியா செய்து வாரீங்க சுவாமி, நேர்த்தியாக நீதி உங்களுடைய சுவாமி, நியாயம் உங்களுடைய சுவாமி. தகப்பனே நீங்க பாக்கு மாறப்பா, எதெல்லாம் நீங்க சொன்னீர்களோ அதையெல்லாம் அதிநதின் அதிநதின் அதிநதின் காலத்து நடத்தி வாரீங்க சுவாமி, நடத்தி வாரீங்க சுவாமி. அக்கா நன்றி, நீங்க தேவன் அப்பா, நீங்க மனுஷன்.

0: Que veo papá, sangre marido, cada vez ni color, nada te lo colega, así lo digo. En el que volver a decir, allá, un gore se está te morir. Javier, papá, un gore se está te morir, andaré, lo leí, te chayo, te sabe. Por lo mando, ay, te mola, ay, da, mola, ay, andaré. Allá, no leí, te nada te lo leí, irvingle, nada pongo, nada pongo, William, Mahatma, William, Asadiachi, ahora, Asadiachi. அப்படி ஊக்கமாய் ஊக்கமாய் இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. அவர்களுடைய தேவைகள் ஆண்டவரே வழிகள் ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி ஆண்டவரே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி சொல் கேட்கிற மக்கள் ஆண்டவரே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல முத்துக்களாக ஆண்டவரே கேட்கிற மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அந்த இடத்திலும் ஆண்டவரே அந்த வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்யட்டும் சுவாமி, உணர்வடைய செய்யட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி வினாய் விருதாய் போகாதபடி ஆண்டவரே அப்பா ஒரு பயனுள்ளதாய் ஆண்டவரே தகப்பிர ஜனங்களை தொடட்டும் சுவாமி. இவர்களுக்காக நிதவிகள் எல்லாம் சந்திங்க சுவாமி. ஐயா எங்கட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டி. இந்த நாட்களில் இந்த பொல்லாங்கான நாட்கள் எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் வேலி அடைத்து பார்த்து கொள்ளுற தேவன் நீங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுற தேவன் எங்கட மனசு மேல நல்ல ஆண்டவர். அப்பா உங்களே நம்பி இருக்கிறோம் சுவாமி, உங்களே நம்பி இருக்கிறோம் சுவாமி. பூரண சமாதானத்தோடு எங்களை காத்துக் கொள்கிறீங்க சுவாமி, பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா நன்றி சொல்லப்படியாக அவர் விண்ணப்பங்களுக்காக அவங்களோட சமூகத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை இவங்களெல்லாம் சமூகத்தில் வந்து ஆண்டவரே அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் நீங்க செய்கிறவரா இருக்கிறீங்க சுவாமி, செய்கிறவரா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நான் உங்களோட சித்தமே நிறைவேறுவதா, உங்களோட சித்தமே நிறைவேறும். நன்றி சொல்லு தகப்பனே, எல்லா கணமும் துதி நீங்க தானப்பா, எல்லா மகிமையும் நீங்க தானப்பா, எல்லா வழியும் நீங்க தானப்பா. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இயேசு நாமத்துக்கு வேண்டி கொள்ளுறோம் நல்ல பிதா. ஆமே ஆமே ஆமே
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். உங்களையும் கத்தர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் கிளின், மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் அக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடன் குடும்பத்தாரனும் கூட இந்த வழிநடத்துவாராக. காலை வேளையிலே ஜபங்களோடு நாட்களுக்கூடாக செல்லுகின்ற பொழுதும் புதிய வாரத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் அவரோடும் தங்குவதாக, அவருடைய குடும்பத்தாரோடும் சந்ததியாக தங்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்வோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு. ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.

0: நாளாகமும் நான்காம் அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேல், இஸ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பெயர் அத்செலேல் போனி. கேதாருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பரான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் இரண்டு பெண்ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ் தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோக்கார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆரோமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ரா பாபையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தகப்பனாகிய தெஹினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவோர் மனுஷர். கேனாசின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனா தாய் ஒபிராவை பெற்றான். செராயா கராசீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். எப்புன்னையின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். எகலேலேலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாரேல். எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், ஏப்பேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தேமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதியாகிய யெகுதியாள். கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஒதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய அபிகேயிலாவும் மகாத்தியனாகிய எஸ்தே மோவாவுமே. சீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். இசியின் குமாரர் சோகேதும் பென்சோகேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசாவூர் மூப்பனான லாதாகும். மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும். யோயாக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும். யசூபிலேகேமுமே. இவர்கள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெம்முவேல், யாமீன், யாரித், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரன் மிப்சாம், இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர், இவன் குமாரன் சீமேயி. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பெயர்செபாவிலும் மெலாதாவிலும் ஆக்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏத்சலாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர் காபோத்திலும் ஆக்சார் சூசிமிலும் பெத் பிரியரிலும் சாராயிலிமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாகும் மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மெசோபாவும் யம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செரையாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர்பெராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இசியின் குமாரனான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து.
1: எசேக்கியேல் 17 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஓமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வருணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளித்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. அந்தியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. இது செழிக்குமா? இது பட்டுப்போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இதை வேரோடை பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை. இதோ நடப்பட்ட இது செழிப்பாயிருக்குமோ? கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ? இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடிப்போம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இப்போதும் இவைகளின் தாற்பரியம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜவம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்கிறதினால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டுமென்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணம் அடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அநேகம் ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தளங்களை கட்டும்போது பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவ மாட்டான். இதோ இவன் கையடித்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை. அதன் நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் என்னுடைய கண்ணியில் அகப்படும்படிக்கு நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணின துரோகத்தின் நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன். அவனோட கூட ஓடிப்போகிற யாவரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் பட்டயத்தால் விழுவார்கள். மீதியானவர்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள குழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று. லூகா 13 அதிகாரம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவானிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு ஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்க தரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3 நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்க தரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று.
2: லூக்கா 14 அதிகாரம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவனாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவருடைய கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், ஐந்தேர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறது.

0: ஒன்று நாளாகமம் 5 அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சீமே, இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசா.
1: Recording stopped. Recording in progress.
2: Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. The mic on, but
3: I'm not. Praise the Lord, brother.
2: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆசீர்வாத நேரத்தை செய்தியிலே இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறோங்களை பிரசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புகிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியேல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளை அவர் கூடாக பெற்றுக்கொள்வோம். வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாரா. உங்களும் படவிக்கும் பாச வழி நடத்துங்களா. மேன் காட் பிளஸ்.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வேளையில என்னுடைய தலைப்பு என்னவென்றால், பயமும் விசுவாசம்.
2: தொடருங்க பாசம்.
4: நான் உள்ள போயிடுறேன்.
2: தொடருங்கள் சிஸ்டர் அகிலா. மைக் ஆஃப் பண்ணி
3: கேக்குதா?
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
2: தொடருங்க பாஸ்டர். ஒரு சவாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, நீங்க தொடருங்கள். லைன் கிளியர் இல்லை. நீங்க இடம் மாறிட்டீங்க. முதல்ல நல்லா இருந்தது, கொஞ்சம் இதா இருக்கு. திரும்ப ஸ்டாப்
1: பண்ணுங்க.
2: டிஸ்டர்ப் ஆயிருக்கு. உங்களோட இன்டர்நெட் லோ ஆயிருக்கா? நீங்க வேற இடத்துல நிக்கிறியா? சிக்னல் குறைவாயிருக்கு.
3: கேக்குதுங்களா?
2: ஓ, இப்ப சரியா கேக்குது. தொடருங்க.
3: மழை அதிகமா இருக்குங்க.
2: ஓகே, தொடருங்க பாஸ்.
3: ஹலோ,
2: நீங்க தொடருங்க.
3: ஓகே ஓகே. பயத்தை விட விசுவாசம் பெரியது என்ற தலைப்பில் உங்கள் மதியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். நாம் விசுவாசத்தினாலே நடக்கிறோம். விசுவாசத்தினாலே நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நமக்குள்ளே விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியில் நாம் பார்க்க வேண்டியது. தேவனுடைய வசனத்தை 2 கொரிந்தியர் 5:7 உங்கள் மதியிலே இந்த தலைப்புக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம், விசுவாசித்து நடக்கிறோம், விசுவாசத்தில் நடக்கிறோம். இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக முறை நாம் பயத்தினாலே கலக்கம் அடைகிறோம். பயம் இருக்கும்போது தேவனை நம்புகிற காரியத்திலிருந்து வெளியே இருக்கிறோம். விசுவாசத்தை ஆணிதரமாய் வைப்பது கிடையாது. பிசாசு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மை பயமுறுத்துவதற்காக அநேக சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவோம். பயமுறுத்துவதற்காக அநேக பணப்பிரச்சனைகளும் தன் வாழ்க்கையிலே கண்ணீரான நேரங்களில் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பயமுறுத்துகிற அளவுக்கு பிசாசு நம்மோடு இடைப்படும். கர்த்தருடைய ஆவி நம்மை அதிகமாக பலப்படுத்துகிறபடினாலே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம் நமக்குள்ளே இருந்து தட்டி எழுப்பப்படுகிறது பசுத்த ஆவின் மூலமாக. பயம் எப்படி அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிறது? இந்த பயம் இருக்கும் பொழுது நம்பிக்கையை இழக்கிறோம், விசுவாசத்தை இழக்கிறோம். அவிவிசுவாசம் நம்முடைய உள்ளத்தை தாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். மகா பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு அவர் இடைப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் பயத்தை நீக்கிறவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீ பயப்படாதே. ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த அவிவிசுவாசம் பயம் நம்முடைய பார்வையை தேவனிடத்திலிருந்து விலக்கி பிரச்சனையின் மீது திருப்புகிறது. அதனால் அவிவிசுவாசம் உண்டாக்குகிறது. இந்த பயம் வந்து கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசத்தை திசை திருப்புகிறது. அவிவிசுவாசத்தோடு இருப்பதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது

எதற்கெடுத்தாலும் பயப்படுவது. சிலருக்கு ரொம்ப சீரியஸாக இந்த பயத்தை குறித்து பேசும் பொழுது, ஏதாகிலும் ஒரு டெலிபோன் வந்தா கூட ஒரு பயம் வரும். யாராகிலும் திடீரென்று வந்துவிட்டாலும் பயம் வரும். இந்த பயம் வேலையின் மீது கூட, என்றைக்காகிலும் இந்த வேலையை இழந்து விடுவோமா என்ற சூழ்நிலையில் பயப்படுகிறது உண்டு. வியாதியின் நிமித்தமாக பயப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த வேத வசனத்தை பார்க்கும் போது பயம் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. நீ பயத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாது. அப்போ நீ பயப்படாது என்றால் நீ யாருக்கு பயப்பட வேண்டும்? 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேணும். அப்போ விசுவாசம் தூண்டப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது இல்லையோ அந்த வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தில் தள்ளப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படலன்னாக்கா இந்த உலகத்தினுடைய பயம் பிசாசின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்வதற்கு அவன் நம்மை பயமுறுத்துகிறான். இதான் வேதத்தில் நீயும் நானும் ஆணிதரமாக அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் என்றார். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றான். இங்கதான் வீக்னஸ் வருவதே. பார்த்த பார்வையில் அவன் பலவானா இருக்கிறான் என்பதை குறித்து சொல்லுகிறான். காலேப் சொல்லுவது, அவர்களை எளிதில் நாம் மேற்கொள்ளலாம். கூட போனவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை தான் பார்க்கணும். அவனுக்குள்ளே வந்த பயம், அவர்களுடைய வெளி தோற்றத்தை அவன் பார்த்த பிறகு அந்த வெளி தோற்றத்தினாலே இவனுக்கு வந்த பயம், அவர்களை நம்மால மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவர்கள் பலசாலிகள். இதுல காலேபுக்கு இருந்த விசுவாசம் வேறு, காலேபுக்கு இருந்த பயமில்லாத ஒரு தைரியம், அவரோடு கூட சென்றவர்களுக்கு பயம் வந்தது. அவர்கள் பலவானாயிருக்கிறார்கள். கூட போனவர்கள் ஒன்று சீரியஸாக யோசிப்பதற்கு மறந்து விட்டார்கள். என்னவென்றால், கர்த்தர் கூட இருக்கும்போது எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் நாம் அவர்களை மேற்கொள்ளலாம் என்ற விசுவாசம் இருக்கணுமே தவிர அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. இவர் பயந்தனால்தான், இவர்கள் பயந்தனால்தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். அதை நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் இந்த உலகத்திற்கும் உலகத்துக்குரியதான காரியத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். மத்திய எழுதின சுவிசேஷம் 14:30-31 இவ்விதமாக சொல்லுகிறது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அழிந்து போகையில்

0: ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அவிவிசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இல்லவா? உன்னை அழிவுக்கு நான் தள்ளிவிட மாட்டேன் என்ற அவனோடு கூட இருக்கிறதுனாலே பலனடைய முடியும் என்ற நிலை நமக்கு வர வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு மேல வசனத்துல நாம் பார்க்கிறோம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஆண்டவர் ஜலத்தின் மீது இருக்கிற அந்த நேரம் ஆண்டவரை பார்த்து ஒரு துணிச்சல் இவனுக்குள்ளே வந்தது, நான் உம்மிடத்தில் வருகிறேன், வரட்டுமா என்று சொல்லும் பொழுது அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவே வீட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்துல காலை வைக்கிற மட்டும் அவனுக்கு தைரியம் இருந்தது, பயம் இல்லை, ஆண்டவர் இருக்கிறார். ஜலத்தில் காலை வைத்த உடனே அவிவிசுவாசம் அவனை தொட்டது. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்று பலமாய் இருந்தது, அது காற்று கண்ட உடனே அவனுக்கு பயம் வந்துவிட்டது. அழிந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். அவன் பயந்த நேரம், அவன் மடிந்து விடுவான் என்ற பயம், அவ்வளவுதான் என்ன மரணம் என்னை சந்திக்கும் என்ற பயம், அவ்வளவுதான் இந்த கடலில் என்னுடைய வாழ்க்கை முடிவடை போகிறது என்ற பயம், ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அவிவிசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து இவன் சந்தேகப்பட்டான், அவிவிசுவாசம் அடைந்தான். ஆகவே இவனால தண்ணீர் மேல் நடக்க முடியாமல் போனது. இவன் விழுந்து தண்ணீருக்குள்ள போகாமல் இருக்க தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை பிடித்து தூக்கி எடுத்த கர்த்தர் அவனுடைய மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இடைப்படும் போது நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை நாட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவரை உறுதியாய் நம்ப வேண்டும். யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது அவருடைய பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கும் போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில் சந்திக்க கூடாததை அவர் சந்தித்த பிறகு யோபு 3:24-25 என் போஜனத்திற்கு முன்பே எனக்கு பெருமூச்சு உண்டாயிற்று. என் கதறல் வெள்ளம் போல புரண்டு போயிற்று. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. சொல்லாம, நான் பயந்தது காரியம் எனக்கு நேரிட்டது. நான் எதை பயந்தனோ அது எனக்கு நேரிட்டது. அருமையானவர்களே, இந்த வசனத்தில் இருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பயப்படாமல் கர்த்தரை நம்பும் போதுதான் உனக்கு வெற்றி சொந்தமாகும். உன்னை விடுவிக்கும் கர்த்தராய் அவர் வருவார். நான் அஞ்சினது எனக்கு வந்தது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையின் துன்பத்தின் காலத்தில் அவர் பயந்ததை குறித்து இங்கு பேசுகிறார். ஆனால் இவர் ஒரு காலத்திலும் கர்த்தர் மீது அவிவிசுவாசத்தை வைக்கவில்லை. கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்த தேவனுடைய தாசன் அவர். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ரெண்டு தீமோத்தேயு 1:7 இவ்விதமாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடவில்லை, கொடுக்கவில்லை. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அருளுவது வாழ்க்கையிலே பயம் தொடர வேண்டும் என்று அருளுகிற அன்பு அல்ல, அது அருளுகிற பலன் அல்ல. அவருடைய பலத்தினாலே மேற்கொள்வதற்கு, பலத்தினாலே நம்முடைய விசுவாச கட்டி எழுப்பப்படுவதற்கு, விசுவாசத்தில் உறுதியாயிருப்பதற்கு, கர்த்தரையே சார்ந்து வாழ்க்கையாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கிறார். பயம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பயம் வரும்போது பிரச்சனையை பார்க்காமல் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன பேசி இருக்கிறார் அதை குறித்து பார்க்க வேண்டும். பயத்தின் குரல் நம்முடைய விசுவாசத்தை தளர செய்ய அனுமதிக்க கூடாது. பயத்தினுடைய குரல், குரலை எழுப்புகிறோம் பயத்தினால, யோ என்ன நடந்துடுமோ, என்ன ஆகிடுமோ, எவ்விதமாய் நிலைமை மாறப்போகுதோ என்று இந்த குரல் எழுப்புகிறோம் பாரு. அதன் மூலமாக விசுவாசத்தை தளர்த்துகிறோம். என்ன வந்தாலும் கிறிஸ்து என்று நினைக்கிற ஒரு விசுவாசித்தான் விசுவாசத்தில் வாழ்கிறவன். நம்முடைய பலவீனத்தை விட தேவனுடைய வல்லமை பெரியது என்று நினைக்க வேண்டும். பயம் நம்மை ஆளாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த அனுமதிக்க வேண்டும். உள்ளத்தை தொடும் சிந்தனை, நாம் பயப்படுகிற காரியத்தை விட என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த பயத்தை அதிகமாய் நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பயம் ஒரு தினம் பிசாசுக்கு சாதகமாக அமைகிறது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையை எடை போடுகிறான், பிசாசு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறான். ஏன், அவனுக்கும் தெரியும் நம்முடைய உள்ளத்தில் எவ்விதமாய் நாம் விசுவாசத்தின் உறுதியில் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கொடுத்து பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அசைப்பதற்கு அவன் போடுகிற திட்டத்தை முறியடிக்க வேண்டும். பயம் பிசாசில் இருந்து வருகிறது. இந்த பயத்தை நம்முடைய இந்த பயம் வந்து நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய தைரியத்தையும் குறைக்கின்றதாய் மாறுகிறது. அந்த வேலை தான் செய்வான் பிசாசு. சோதனைகளுக்கு ஆவிக்குரிய வாக்கு தத்தங்களை நாம் எளிதில் இடமளிக்காமல், ஆகையால் பயத்தை ஆளவிடக்கூடாது. பயம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நேகருடைய வாழ்க்கையில் பயத்தின் நிமித்தமாக நித்திரை வருவது கிடையாது. பயத்தின் நிமித்தமாக பயணத்தை பாதியிலே நிறுத்துவார்கள். பயத்தின் நிமித்தமாக எதையும் தீர்மானத்தை எடுக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்குரிய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விழித்திருங்கள். உங்கள் எதிரிலாகிய பிசாசின் கெஜிக்கின்ற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பயத்தை கொண்டு வந்து விதைக்கிறவனுக்கு பயப்படக்கூடாது. அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு தான் விழித்திருங்கள். உங்கள் எதிராளி ஆன பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். இந்த வசனம் நம்மை தட்டி எழுப்புகிறது. நமக்கு பயத்தை கொண்டு வருவனை எதிர்த்து நிற்க வேண்டும். இதற்குதான் கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசுகிறது. அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை திடைப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆலோசனையினாலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதை சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். எபேசர் 4:27 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிக்க கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த பயம் வராமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன்தான் நமக்கு பயத்தை கொண்டு வந்து பயமுறுத்துகிறான். யோவான் 10:10 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. 10:10 பத்தாம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொருவனுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். இதான் ஆண்டவர் பேசுறாரு. அவனை ஒரு திருடனுக்கு ஒப்பிடுக்கிறார். பிசாசு அவன் நம்மை ஆத்துமாவை கொள்ளையடிப்பதற்கு, ஆத்துமாவை அழிப்பதற்கு, ஆத்துமாவை டாமினேட் பண்ணுவதற்கு, ஆத்துமாவை அவனுடைய பிடியில் அடக்கி கொள்வதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவர் ஜீவனை கொடுத்து நம்முடைய பயத்தை வெளியெடுத்திருக்கிறார், பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இதுதான் வேத வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. பிரியமானவளே, யாக்கோப்பு எழுதின புத்தகம் 4:7 வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அதை நாம் சிந்தித்து ஆராய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். திட்டம் தெளிவமாக வேதம் நம்மோடு பேசுகிறது. என்ன பேசுகிறது என்றால் பயத்தை கொடுக்கிறவனுக்கு நீ கீழ்ப்படியக்கூடாது. தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில். பிசாசை எதிர்த்து நிற்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். அப்ப எதிர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகாயரார் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கும் போது பிசாசுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசி நீ தள்ளிவிட வேண்டும். இந்த 4 நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நம்முடைய பயம் பிசாசினால வருவதை எதிர்த்து நிற்க வேண்டும். பயத்தினால் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. பிசாசுக்கு நம்முடைய வழிகளில் இடம் கொடாமல் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். பயம் வந்தாலும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடக் கூடாது. இயேசுவுக்குள் நாம் பெற்ற அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான், அவர் பாதுகாக்கிறார், அவர் ஆதரிக்கிறார், அவர் காப்பாற்றுகிறார். உள்ளத்தை தொடுகிற சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். பயம் என் உள்ளத்தில் ஆட்சி செய்யாதிருக்க, அல்லது இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் ஆட்சி செய்கிறவராய் இருக்க வேண்டும். பயம் வந்து என் உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடாது. பயம் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்டால் பிசாசு ஆட்கொள்ளுகிறான் என்று அர்த்தம். பயப்படுவது மட்டும் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் பயத்தின் காரணமாக நாம் தேவனிடத்திலிருந்து விலகும் போது ஆவிக்குரிய ரீதியில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் ஏற்படலாம். ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது, பின்வாங்கி போகிறோம், அவிசுவாசம் வருகிறது, பயம் ஆட்கொள்ளுகிறது. பிசாசு நம்மை ஆட்டி படைப்பதற்கு பலவிதமான பயங்களை கொண்டு வந்து பயமுறுத்துகிறான். நீயோ தேவனால அழைக்கப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு பலனாயிருக்கிறார், அவரையே சார்ந்துவார். அதுதான் வேதம் நம்மிடத்துல உறுதியாக பேசுவது. 3வதாக, விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் ஜெயம் பெறுவோம், பயத்திலிருந்து ஜெயம் பெறுவோம். விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நிற்கும் விசுவாசம் நம்மை நிலை நிறுத்துகிறது. இதுதான் ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆராய வேண்டியவர்களா இருக்கும். வேதம் நமக்கு உறுதிமொழியை கொடுக்கிறது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. ஒன்று யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே. அப்போ உலகத்தை ஜெயம், இந்த உலகத்தினுடைய பயம் உன்னை ஆட்கொள்ளாமல் கிறிஸ்துவின் மீது நீ விசுவாசத்தை வைக்கும் போது நீ ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை அடைகிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பயம் நமக்குள்ள வாசம் செய்யக்கூடாது. பயத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அவர் விடுவிக்கிற கர்த்தராய் வருகிறார், நம்மை ஆதரிக்கிற கர்த்தராய் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 6:16 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவிவிசுவாசத்தின் அக்னி அஸ்திபாரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவிவிசுவாசம் நமக்குள்ளே விதைக்கப்படக்கூடாது. அவிவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவிவிசுவாசம் நம்மிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலே நிற்கும்படி. அப்போ என் விசுவாசம் பயமில்லாதபடி தேவனுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 Corinthians 15:57 இவ்விதமாக சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடி ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தையும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ பயம் விலகி செல்லுகிறது, விசுவாசம் என்னை ஆட்கொள்கிறது. விசுவாசத்தை கண்மலையாக கிறிஸ்துவின் மீது வைத்து அவரோடு பயணத்தை செய்கிறேன். ரோமர் 5:37 இவ்விதமாக சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் எல்லாவற்றிலையும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமா, இந்த பயத்தை மேற்கொள்ளுகிறோம். பயத்தின் ஆவி விடுவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாகும். இஸ்ரவேலின் தேவன், அவர் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஆவியை கொடுக்கிறார், விசுவாசம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாகும். நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அதை விசுவாசிக்க வேண்டும், பயப்படக்கூடாது. இதிலிருந்து நாம், இந்த வசனங்களிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், விசுவாசம் என்பது பிரச்சனைகளை இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளின் நடுவில் தேவனை பற்றி கொள்வதாகும். பிரச்சனையோ பயமோ பயத்தின் மூலமாய் வருகிற அநேக இழப்புகளோ எல்லாவற்றையும் தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். விசுவாசம் எதிர்த்து நிற்கிற உன்னுடைய விசுவாசம் கேடகமாய் இருக்க வேண்டும். இது வந்து நம்முடைய சொந்த பலத்தினாலே நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாள் ஜெயம் கிடைக்கிறது, அதையே நம்பி நாம் வாழ வேண்டும். தோல்வி வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகாமல் தொடர வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்க முடியும். உள்ளத்தை தொடும் சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது பசுத்த ஆவி தெளிந்த புத்தியினாலே நம்மை போற்றுவார், நம்மை நிறைவேற்றுவார். என்னுடைய சூழ்நிலைகளை நம்புகிறேனா அல்லது சூழ்நிலைகளுக்கு மேலான தேவனை நம்புகிறேனா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி பார்ப்போம், அவர் நம்மை ஆதரிப்பார். பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் கர்த்தர், பயத்தை காட்டிலும் விசுவாசம் மேலானது. பயத்தை விட்டு விட்டு, பயம் இருந்தால் அவிசுவாசம், சந்தேகம், கர்த்தரை நம்புவதில் பலவீனம். ஆனால் விசுவாசத்தோடு நீ இருக்கும் போது பயம் உன்னை டாமினேட் பண்ணாது, பயம் உன்னை ஆட்கொள்ளாது. இந்த விசுவாசம் உன்னை ஆட்கொள்ளும். விசுவாசத்தில் உறுதியாயிரு. கர்த்தர் தெளிந்த புத்தியை கொடுப்பார், கர்த்தர் பலனை கொடுப்பார், கர்த்தர் வல்லமை கொடுப்பார், கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அப்படி கொடுத்து நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தரையாகிய கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டவர்களாய் முன்னேறி செல்வோம். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில வீட்டு குறித்ததான பயம், வேலை குறித்ததான பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், பணத்தை குறித்ததான பயம், வியாதியை குறித்ததான பயம், ஆண்டவரே பிள்ளைகள் பேர பிள்ளைகளை குறித்ததான பயம், இவையெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆட்சி படைக்கும் போது, ஆனால் கிறிஸ்துவாகி உம்மீது உம்முடைய கண்மலையின் மீது விசுவாசத்தை கட்டி எழுப்பும் போது பயமெல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறது. பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் என்ன பயம் இருந்தாலும் விடுதலை கொடுத்து விசுவாசத்தை பலப்படுத்தும், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட கிருபைத்தார். இப்படி அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். விசுவாசம் பயத்தை போக்கும். ஆமீன். அருமையான தேவ செய்திக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமீன்,
0: காட் பிளஸ் யூ பிரதர், தேங்க் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் புல்லு எஸ் கரன் அவர்கள் பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தடி வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் திடப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மறுபடியும் இப்படி கேட்கின்ற பொழுதும் கத்தர் தாமே வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. கத்தடி கரத்திலே வார்த்தைகளை கொடுத்து கொண்டு பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தேவோடு வந்து விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பார்த்து காட் பிளெஸ் யூ. ஆமேன். வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட கடந்து செல்வோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே
1: கிறிஸ்துவுக்குள் அவர்களும் இந்த விடைபெற்றுக் கொள்வோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமீன், ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைகிறார்கள். அவரை இணைப்பு கொண்டு வருவோம். கத்துடைய கரத்திலே ஹோவன் ரயமா புகைப்போம். ஆமேன், ஆமேன். தேவ ஊழியர் இணைப்பு கொண்டு வருவோம்.

0: ஆமீன் ஆமீன். அருமையான பிள்ளைகளாக நீங்கள் இருப்பது சங்கம் அருணியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் இணைகிறார் தேவ ஊழியர் சுயசை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைகிறார்கள். இணைகின்ற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் தேவ ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். நாளிலும் இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனை ஒன்று தருகிறது. இந்த வேளையிலும் நீங்கிருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you, அம்மா.
1: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுக்கின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் என்ற வானொலியையும் அதை நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கூட பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் குணாதிசயங்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே எப்படியாக எபேசியர் 5 அதிகாரத்திலிருந்து நான் ஒரு சில காரியங்களையும் உலக செய்திகளையும் குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். தேவனுடைய வார்த்தையின் குணாதிசயங்கள் என்று ஒரு இந்த வேதாகம ஆராய்ச்சி குறிப்புகள் என்ற புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். அது மிகவும் எனக்கு பிடித்தது, அதனால் சரி அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கின்றேன். பாருங்கள், எபிரேயர் 4:12 நான் அடிக்கடி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வசனம்தான். வசனத்தின் ஒரு மனிதனுக்கு அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது, அது போல இந்த வசனத்தின் குணாதிசயங்கள் என்று அந்த தலைப்பு இருந்தது. பாருங்கள், எபிரேயர் 4:12 மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு வசனம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மையை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமேன். அதாவது தேவனது வார்த்தையின் குணாதிசயங்கள் என்பதை நாம் தியானிக்கலாம். பாருங்கள், ஒரு தேவனுடைய வார்த்தையினுடைய குணம். தேவனுடைய வார்த்தை ஆதியிலே அது இருந்தது. எப்படியாய் தேவன் வார்த்தையினால்தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் யோவான் 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம், 1:2-3 எனவே ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையினுடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த வார்த்தையினால்தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாம்? ஜீவன், வல்லமை, இருபுறமும் கருக்கு, மற்ற பட்டயத்தை காட்டிலும் கருக்கு, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கின்ற ஒரு சக்தி உடைய வல்லமையுடைய ஒரு வார்த்தை. இந்த கடந்த வாரங்களிலே நீங்களும் செய்திகளை வாசித்திருப்பீர்கள். இந்த பூமியை நோக்கி ஒரு விண்கல் வருகிறதாகவும் அதை நாசா விஞ்ஞானிகள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்பொழுதுமே இந்த கல்கள் வரும்பொழுது அது அப்படியே பூமி கிட்ட வரும் பொழுது அது சிதறி போய் விடுமா, அது பூமியை தாக்குவது இல்லை. ஆனால் இந்த கல் மிகவும் சற்று சமீபமாகவும் அதே சமயத்தில் அதிவேகமாகவும் எத்தனையோ 35,000 கிலோமீட்டர் வேகம் ஏதோ சொன்னார்கள். நான் அதை சரியாக நிதானித்து அறிந்து கொள்ளவில்லை அந்த ஸ்பீடை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விண்கல் வருகிறதை விஞ்ஞானிகள் சொன்னார்கள். ஆனாலும் அது விலகி போய்விட்டது என்பதையும் அறிவித்தார்கள். நான் என்ன யோசித்தேன் அப்பொழுது, இந்த பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்த நம்முடைய தேவன் எப்படியெல்லாம் இந்த விண்வெளியை சிருஷ்டித்து, பிறகு நேற்று ஒரு செய்தியை நான் வாசித்தேன், ஒரு அந்த பிளாக் ஹோல் என்ற ஒரு ஒரு காரியம் அந்த விண்வெளியிலே, அது மிகவும் புதிதான ஸ்டார்களை உண்டாக்கி இருக்கிறதாகவும் படித்தேன். அப்பொழுது விண்வெளியில என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த பூமி மிகவும் பத்திரமாக, அதாவது இந்த விண்கல் கூட இந்த பூமியிலே வந்து படாதபடி எப்படி தேவன் உண்டாக்கினார் என்று நான் யோசித்தேன். எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினால். இந்த வார்த்தையினால் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த வார்த்தையினால் தான், அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. எப்படி உண்டாக்கினார்? இந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எனவே இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை, அதனுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்தால்தான் நாம் இந்த வேதாகமத்தை வாசிக்க நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம். அது ஜீவன் வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாயிருக்கிறது. அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம், அந்த ஜீவனும் வல்லமையையும் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. பாருங்கள், நான் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக, கோவிட் ஒன்றும் இல்லை, ஆனாலும் இந்த என்னோட இந்த காஃபும் செஸ்ட் காஃபும் கோல்டும் என்னை விட்டு போகவே இல்லை. நானும் ஜிபிட்ட போகாதபடி வீட்டிலேயே இருந்து கொண்டே நான் இருக்கின்றேன். என் கணவர், நீ டாக்டரை போய் பார்ப்பார் என்று சொன்னார். ஆனாலும் நான் 2 நாட்களுக்கு முன்பதாக யோசித்தேன், எப்படியாவது இந்த இது என்னை விட்டு போக வேண்டும். அப்படி போல நான் இப்பொழுது வார்த்தையை கொண்டு மருத்துவரை ஏன் நான் சந்திக்க வேண்டும்? என் தேவன் என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றும் இன்றும் மிகவும் பிடிவாதமாக நான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறது? ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது அல்லவா? எனவே எனக்கு நீங்க இயேசுப்பா உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி சொல்லி நேற்றும் இன்றும் அதிகமாக இந்த காஃப் என்னை விட்டு போக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் அது மாத்திரம் செய்தால் போதாது, அதற்குரிய மற்ற காரியங்களையும் நான் கடைபிடிக்கத்தான் வேண்டும். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தையினுடைய குணாதிசயங்கள் என்ன? அது சுகம் தருகிற ஒரு வல்லமை, ஜீவன் தருகிற ஒரு வல்லமை. அது மாத்திரமல்ல, அது உருவ குத்துகிற ஒரு வல்லமை. அதுதான் நம்ம என்ன செய்யறது, நம்முடைய சரீரத்திலே இருக்கிற, அதாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இருக்கிறது, அதிலே இருக்கிற அழுக்குகளை, சரீரத்தை நாம் சுத்திகரிக்கிறோம். ஆனால் ஆவியும் ஆத்மாவையும் சுத்திகரிப்பது யார்? ஆவி தேவன் தந்த காரியமா இருக்கிறது. ஆனால் ஆத்மா என்பது நமக்குள் இருக்கின்ற அந்த மனம் சிந்தை தான் ஆத்மா. அவைகளை சுத்திகரிப்பது ஆண்டவருடைய வார்த்தை தான் சுத்திகரிக்க முடியும். அதுதான் அது ஊடுருவ, அது வல்லமை. எப்படி இருபுறமும் கருக்குள்ள வல்லமை, அந்த ஆவியும் கணுக்களையும் ஊடுருவி பிரிக்கத்தக்கது. அது மாத்திரமல்ல, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து விடுகிறது. வகை என்றால் என்ன யோசனை, என்ன நினைவு என்பதை வகையறுக்கின்றது. அப்படி நாம் நினைவுகள் சரியாக இருக்க தேவனுடைய வார்த்தையிலே நாம் தங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை, நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாய், நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள் நெருங்கி இருக்க கர்த்தர் கிரியை செய்வார். அடுத்ததாக பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1:8 அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற காரியம், கட்டளையை கொடுக்கின்றதா இருக்கின்றது. கட்டளை, 1 தெசலோனிக்கேயர் 1:8 வாசிக்கின்றேன். எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் இந்த மக்கதோனியா, ஆகாயா இந்த இடங்களிலே துணித்ததும் அல்லாமல், அப்படி என்றால் அந்த தேசங்களில் எல்லாம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொன்னோம் என்று இந்த தெசலோனிக்கர் இடத்திலே பவுல் பேசுகின்றார். ஆனாலும் அதை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இந்த மனம் திரும்புவதற்கும் தேவனிடத்திலே மனம் திரும்புவதற்கும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ கோபாக்கினை இனி வரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு, இனி வரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு கிருபையை இந்த வசனம் நமக்கு தருகின்றது. ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தருகிறதா இருக்கிறது. அடுத்ததாக கொலோசியர் 3:16 வாசிக்கின்றேன். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டுமாம்? ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாய் இருக்க வேண்டும். சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. வாசமாயிருப்பதாக என்றால் வாழ்வது. பாருங்க, 2 வருஷம் நான் இந்தியாவில் வாழ்ந்து விட்டு வந்தேன். எனக்கு அங்கு மிகவும் லகுவாக இருந்தது. லகுவாக என்று சொன்னால், ஒரு சிறிய பிளாட்ல இருந்ததுனால் சீக்கிரமாக எல்லாவற்றையும் நடந்து, அதிக தூரம் நடக்க தேவையில்லை, ஏற தேவையில்லை. இங்கு மாடிக்கும் கீழே ஏறுவதற்கே நேரம் சரியாய் போய்விடுகிறது. அதாவது வாசம் என்றால் என்ன? வாழ்வது, அந்த இடத்திலே இருப்பது, அதுதான் வாசம் செய்வது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும், நமக்குள்ளே வாழ வேண்டும். வாழ்வதற்கு என்னென்ன தேவை? நமக்கு ஒவ்வொரு வீட்டிலே நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சரியான தண்ணீர் வசதி, கரண்ட் வசதி, அது மாத்திரமல்ல நமக்கு உணவுகள், நமக்கு பாதுகாப்பு, நமக்கு இன்னும் மற்ற எத்தனையோ காரியங்கள் தேவை. இந்தியாவா இருந்தால் அதற்கு ஏசி, இங்கு ஹீட்டிங், இப்படியெல்லாம் அந்த ஒரு வீட்டிற்கு நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் அதே போல பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மிலே வாசமாய் இருக்கிறது என்றால், அல்லது வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி அது வாசமாய் இருக்க வேண்டுமாம்? சங்கீதம் அங்கு இருக்க வேண்டும், கீர்த்தனைகள் இருக்க வேண்டும், ஞான பாட்டுகள். இவைகளெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டுகள்? வசனம் நிறைந்த பாட்டுகள். வசனம் நிறைந்த அந்த பாடல்களோடு கூட வசனம் நிறைந்த கீர்த்தனைகள், வசனம் நிறைந்த நமக்கு காரியங்களை நம்மோடு கூட பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே. அதாவது எப்படி பாருங்கள், கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை வார்த்தையின், கர்த்தரை பக்தியினால் பாடி அவருடைய முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்குள்ளே வாசமா இருக்க என்னென்ன தேவைப்படுகிறது? வெறும் சங்கீதம் மட்டுமல்ல, கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள், இவைகளெல்லாம் இணைந்து நமக்குள்ளே வாசமா இருக்க வேண்டும். நாம் பாருங்க, ஒரு ஒரு ஃப்ரீ டைம்லே நாம் என்ன என்ன பாடல்களை பாடுகிறோம், என்ன சிந்தனைகளை சிந்திக்கின்றோம், எதை வாஞ்சிக்கின்றோம், அதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் நமக்குள்ளே என்ன வாசமா இருக்கிறது. கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமா இருக்கிறதா? கிறிஸ்துவின் பாடல்கள் நமக்குள்ளே வாய் அதை பாடுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். வார்த்தையினால் தேவன் எத்தனை மூன்று முறை பிசாசை ஜெயித்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் வேதாகமத்தின்படி தேவன் இந்த உலகத்தின் அனைத்து அந்தகார இருளுகளையும் அழிக்க அவர் இந்த சிலுவையிலே அவர் மறித்து வெற்றி சிறந்தார். எனவே பிசாசை ஜெயிக்க கர்த்தர் பயன்படுத்தின ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. எனவே இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் வாசமா இருக்கும் பொழுதுதான் நாம் சத்துருவினுடைய சகல கிரியைகளையும் நாம் நிர்மூலமாக்கி நாம் ஜெயித்து எடுக்க முடியும். கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மை உணர்வடைய செய்கிறது. எப்படியான உணர்வு? பாடல்கள் பாருங்கள், நன்றா இரவு கூட நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு என்ற ஒரு பாடலை எனக்கு அதிகம் இந்த புது வருஷத்திலே அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லியே நான் என்னுடைய அதிக நேரம் அந்த பாடலைத்தான் நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அடுத்தது கிருபை பாடல், கிருபைகள் குறித்து. ஏனென்றால் அவருடைய கிருபை இல்லாமல் நாம் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அந்த கிருபையை குறித்து பாடல். அடுத்தது சங்கீதம் 91 பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் நான் பாடாத நாளே இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை வாசமாய் இருக்கும் பொழுது அது ஞான பாடல்களாக, சங்கீதமான பாடல்களாக, கீர்த்தனைகளாக நாம் ஒருவருக்கொருவர் பாடி புத்தி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே தேவனுடைய வார்த்தையின் குணாதிசயம் நம்மை பாருங்கள், பாடலை பாடும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அல்லது ஆனந்த கண்ணீர் என்று சொல்லலாம். அப்படியாக கர்த்தர் நம்மோடு கிரியை செய்வார். எனவே முதலாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை ஜீவன் வல்லமை உடைய வார்த்தை, ஆவி ஆத்துமாவியும் ஊடுருவுடைய வார்த்தையை பார்த்தோம். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம், நமக்கு கட்டளையாக நமக்கு அநேக காரியங்களை கொடுக்கின்றது. தேவனுடைய வார்த்தை உணர்வுகளை நமக்கு தருகின்றது. பாருங்கள், எத்தனைதான் உணவு ருசியாக இருந்தாலும் தண்ணீர் குடிக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகு என்று அல்லவா? அதற்காக தண்ணீரை குடிக்காதபடி உணவு ருசியான உணவு முழுவதையும் அப்படியே சாப்பிட்டால் அது ஜீரணிக்காது. அப்படி போல தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்தாலும், அவருடைய துதித்து பாடி அவரோடு கூட ஜபத்திலே இணைகிற அந்த ஐக்கியமும் நமக்கு அவசியம் என்பதைத்தான் இந்த கொலோசியர் 3:16 நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 15:7 சுவிசேஷத்தினுடைய வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 15:7 மிகுந்த தர்க்கம் உண்டானத போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பேதுரு இந்த இடத்திலே, அப்போஸ்தலராகிய பேதுரு சொல்லுகின்றார், எப்படியாக மற்ற ஜனங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அவர்களுக்கு நிரூபிக்கின்றார். எப்படியாக? அதாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வார்த்தை எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு காரியம். அந்த நாட்களிலே இந்த சீஷர்கள் எல்லாம் நினைத்திருந்தார்கள். எப்படி நினைத்திருந்தார்கள்? வெறும் இந்த இஸ்ரேலுக்கு மாத்திரம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் நம் தேவன் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்பது போல, ஆனால் புறஜாதிகளையும் அவர் புறக்கணியாமல் நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு நம்மையும் அவர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய இரத்தத்தினால் நமக்கும் மீட்பை உண்டு பண்ணின தேவன். ஆமேன். அதற்கென்றே தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம்தான் அப்போஸ்தலர் பவுல். இந்த வசனத்திலே அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு சொல்லுகின்றார், தேவன் அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். எப்படியாக இந்த சுவிசேஷ வசனத்தை என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி அப்போஸ்தலர் பேதுரு பிரசங்கம் செய்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 3000க்கும் மேற்பட்டவர்கள் ஞானஸ்தானம் ஒரே நாளில் எடுத்தார்கள் என்று பார்த்தோம். அதை இந்த இடத்திலே அவர் என்ன சொல்கிறார், அநேகர் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் ஒரு அனுக்கிரகம் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று. நம்முடைய வார்த்தையை கேட்டு கூட அநேகர் தேவனுடைய வார்த்தை நம் மூலம் கேட்டு கர்த்தரை விசுவாசிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட வல்லமை உடையதுதான் இந்த ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. அது மகிழ்ச்சியை தருகிற ஒரு வல்லமை, அது சந்தோஷத்தை தருகிற ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. அப்போஸ்தலர் 13:26 வாசிக்கின்றேன். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு, நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுக்கு பயந்து நாம் நடந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் மாறுகிறோம். ஆபிரகாமுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கும் தேவன் தரும்படியாகத்தான் இந்த விசுவாச சந்ததியிலே நம்மை இணைத்திருக்கிறார். அது தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் வசனத்தை தேவன் தருகின்றார். ஆமென். எனவே தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பை நமக்கு தருகிறதாய் காணப்படுகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, பாடல்கள், துதிகள் தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிறது போல நமக்கு ரட்சிப்பையும் தேவனுடைய வார்த்தை தான் தருகிறது. ஒப்புரவாக்குதலின் வார்த்தையும் நமக்கு தேவனுடைய வார்த்தை தருகின்றது. 2 கொரிந்தியர் 5:9 நான் ஒப்புரவாக்குதலை குறித்து நான் 2 வாரங்களுக்கு முன்பதாய் நான் பகிர்ந்து கொண்டேன். 2 கொரிந்தியர் 5:19 வாசிக்கின்றேன். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் நமக்காக பாவமானார் என்று பார்க்கின்றோம். அதாவது நம்முடைய பாவத்தை அவர் மீது சுமந்து கொண்டார். அதனால் நாம் தேவனுடைய நீதியாக மாறுகிறோம். அந்த தேவனுடைய நீதியாய் நாம் மாறினதினால் நாம் தேவனோடு ஒப்புரவாக

தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவனோடு ஒப்புரவாகுதல் அங்கு நடைபெறுகின்றது. எனவே ஒப்புரவாக்குதலையும் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தருகின்றது. ஆமேன். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை எத்தனையோ வரங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு பயன்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தை கூட உறுதிப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல ஒரு சாட்சியிலே நான் சொன்னேன், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்ற ஒரு வசனம் 2 வருஷங்களுக்கு முன்பதாக நான் மிகவும் ஒரு நாள் துக்கமாக இருந்தேன். அந்த துக்க நேரத்திலே தேவன் ஏதோ ஒரு இடத்திற்கு, நான் ஒரு பொது இடத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்திலே நான் அந்த வசனத்தை கண்டு கர்த்தர் ஜோயல் என்று போட்டிருந்த போது கர்த்தர் எனக்காகவே அந்த வசனத்தை தந்தார் என்று நான் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை வைத்து நான் 2 வருஷங்களாக ஜெபித்து கொண்டு வந்தேன். பாருங்கள், தேவன் வார்த்தையை அனுப்பி நமக்கு எல்லாவற்றையும் உறுதி செய்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் வர்த்திக்க பண்ணவும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் கூட இந்த தேவனுடைய வார்த்தையை தான் அவர் தருகின்றார். அப்போ ரோமர் 10:8 வாசிக்கின்றேன். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படியே ரட்சிக்கப்படும் பொழுது ஒப்புரவாக்குதலும் அங்கு நடைபெற்று விடுகிறது. பாருங்கள், இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அப்படியே நம்முடைய இருதயத்திலே நமக்கு சமீபமாக, உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும், வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், வார்த்தையை நாம் பிரசங்கிக்க வேண்டும். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. வேற வார்த்தை வாசிச்சா விசுவாசம் வராது, பிரசங்கித்தா விசுவாசம் வருவதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்ற அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன், அதிலே அதை வைத்து ஜெபித்தேன். கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை நமக்கு அது கர்த்தர் தருகிறார், நம் சமீபமாக நமக்கு தருகிறார், நம்முடைய இருதயத்திலே அதை தருகிறார். எனவே தேவனுடைய வார்த்தையின் குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். நீதியை நமக்கு தருகிறது. பிலிப்பியர் 2:16 ஜீவ வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கின்றது. நான் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடி போல் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு பூவை போல் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தெளிதேன் போல இருக்கிறது என்றெல்லாம் நான் அப்படி பல காரியங்களை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு கூட நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டமாக இருக்கின்றது. நீதியின் வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கின்றது. ஜீவ வார்த்தை, எபிரேயர் 4:12 நாம் அதைத்தான் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலே ஒரு தனி மனிதனோடு இடைபடுகின்ற ஒரு வல்லமை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டா நம்ம மறக்கவே மாட்டோம். முக்கியமாக கணவன் மனைவி, இது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான நேரம். கணவன் மனைவியிடையே எப்பொழுதும் என்ன சண்டை வரும் என்றால், என்னுடைய சபை போதகர் சொல்வார், செய்த நன்மையெல்லாம் மறந்து விடுவார்கள், ஆனால் ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை எப்பொழுதோ தவறி ஒரு சில நேரத்திலே சொன்ன காரியங்களை எத்தனை வருடங்களானாலும் மறக்காதபடி அதையே திருப்பி திருப்பி சொல்லி அந்த பிரச்சனைகளை பெரிதாக்குவது, அது எவ்வளவு தவறான ஒன்று. அதாவது நல்லவற்றை ஞாபகம் வைக்க வேண்டும், தீயவற்றை சீக்கிரமாய் மறக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற
கற்றுக் கொடுக்கின்ற

0: சத்தியம். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் தங்கும். எனவே தனிப்பட்ட முறையிலே நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்குதான் அந்த குணாதிசயம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே பேசும் தன்மை, அடுத்ததாக கலங்கம் இல்லாத ஒரு தன்மை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. பாருங்கள், உலகத்துல எத்தனை புத்தகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் அதுல இருக்கக்கூடும். பாருங்கள், சயின்ஸே எத்தனையோ தியரிகளை திருப்பி மாற்ற வேண்டிய காரியங்கள் கூட இருக்கும். ஏனென்றால் அது புதிதாக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் மாறக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அவைகள் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவை ஒழியாது அழியாது. அது மாத்திரமல்ல, அது கலங்கம் இல்லாத ஞானப்பால். 1 பேதுரு 2:2 பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 12:6 பார்க்கின்றோம், அவை 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சொற்கள். அப்படியென்றால் என்ன? அவைகளில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக பிரசங்கிக்கிறதற்கும், அதை விசுவாசிப்பதற்கும், அதை எடுத்து நாம் ஜெபம் பண்ணுவதற்கும், அந்த பட்டயத்தை எடுத்து போராடுவதற்கும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை உறுதியான வார்த்தையாய் காணப்படுகிறது. எனவே தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடுகள் நிறைந்த வார்த்தையான இந்த வார்த்தையை நாம் வாசித்து நேசித்து நமக்கென்று அதை உரிமை பாராட்டி நாம் அதிலே ஜெயத்தை எடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை நேசிக்க இந்த வேதத்தை நாம் சுமக்கும் பொழுது அது நம்மை சுமக்கும். ஆமேன். ஏனென்றால் தேவனை நாம் உயர்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்மை தலை நிமிர செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்மை சுகப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற வார்த்தையாய் இந்த வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், வெளிச்சம் தருகின்ற ஒரு வார்த்தை. இருளின் அந்தகார இருளிலிருந்து நம்மை வெளிச்சமான அவருடைய நித்திய வெளிச்சத்திலே நம்மை நடத்த நம்மை அழைக்கின்றார். நாம் நித்தமும் அவரோடு கூட, நித்தியமாய் அவரோடு கூட நடக்க அவர் எப்பொழுதும் நம்மை நித்தியத்திலே, நித்திய வெளிச்சத்திலே நம்மை நடத்த. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரமப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஜீவன் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெண்களுக்கென்று ராஜா நீர் விசேஷித்த குணநலன்களை கொடுத்திருக்கிறீர். அவர்கள் அதிகமாய் உம்மோடு இணைந்து உம்முடைய வார்த்தையை நேசிக்க, வார்த்தையின் அப்பா அந்த குணநலன்களை அறிந்து புரிந்து அவைகளை பயன்படுத்தி ஜெயத்தை எடுக்க நீர் அவர்களுக்கு கிருபையை கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ராஜா இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் தரும்படியா ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வானொலியை நடத்துகிற சகோதரருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்களையும் மனவாஞ்சைகளை விருப்பங்களையும் ஆமென்று மாமேன் என்றும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இந்த மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள்.
0: ஆமேன்.
1: பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை மன்னிக்க வேண்டும். ஆமீன். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை இணைந்து உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நாளிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்த
2: ஜீவ தண்ணீர் என்ற அந்த வசனத்தின் நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளிலும் வல்லமையின் அலைகள் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நேர்தெரு என்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த நாளிலே உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நேர்தெரு பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அந்த நேர்த்தரு என்ற ஒரு இடத்திலே நடைபெறுகிறது. எனவே அந்த செய்தியின் தலைப்பு நேர்த்தரு என்பதாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:19 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கூலுள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கூவிலுள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 9:19-20 நான் வாசித்தேன். அதாவது அப்போஸ்தலராகிய பவுல் ஒரு சில சம்பவங்களினால் அதன் பின்பு ஒரு சில சம்பவங்கள் அவருக்கு நடந்த பின்பு அவர் போஜனம் பண்ணி அவர் சாப்பிட்டு பிறகு அவர் பலப்பட்டு அவர் தமஸ்குவுக்கு சென்று அவர் சீஷருடன் தங்கினது மாத்திரமல்ல தாமதமின்றி அப்படி என்றால் உடனடியாய் இமீடியட்டாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை ஆலயங்களில் சென்று அவர் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கும் நேர்த்தெருவுக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் யோசிக்கலாம். இந்த அப்போஸ்தலராகிய பவுல் இப்படியாய் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்வதாக இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் தாமதமின்றி அப்படி என்றால் உடனடியாய் அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம், தேவனுடைய குமாரன் என்று. அப்படியானால் அவர் அதற்கு முன்பதா என்ன செய்து கொண்டிருந்தார், அவருக்கு என்ன நடந்தது, எப்படியாய் அவர் இப்படி ஒரு பிரசங்கம் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 9:19 ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மிஷனரியை இந்த உலகத்திற்கே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் அப்போஸ்தலர் பவுல் காணப்படுகிறார். அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தை உருவாக்குகிற ஒரு அதிகாரம் அல்லது சந்தித்த ஒரு சம்பவத்தை தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9:19 நாம் பார்க்கிறோம். 9:1 நான் வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்த கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்பவன் இந்த இடத்திலே எப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சவுலை மாற்றினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சவுலை பவுலாய் மாற்றினார். சவுல் என்றால் மிகவும் பெரிய ஒருவர் என்று அர்த்தம். அதாவது சவுல் என்றால் பிக் என்று அர்த்தமாம். அப்படியாக இந்த சவுல் வார்த்தையின் அவனுடைய பெயரின் வார்த்தையில் அவர் ஒரு பெரியவர் மாத்திரமல்ல, அவர் உண்மையாகவே ஒரு பெரிய மனிதர்தான். எப்படி என்றால் சவுல் கையசைத்தால் கல்லெறிந்து மற்றவர்களையும் கொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் உடையவராய் காணப்பட்டார். ஏனென்றால் ஸ்தேவான் என்ற ஒரு பரிசுத்தவான் இரத்த சாட்சியாய் மறிக்கும் பொழுது அவருடைய துணிகளுக்கு காவல் இருந்தவர் இந்த சவுலாய் காணப்படுகிறார். இந்த சவுல் என்னவாய் இந்த இடத்திலே செய்கிறார் என்று பார்த்தோமானால் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷர்களையும் கொலையும் செய்து அவர்களை பயமும் உறுத்தும்படி அவன் என்ன செய்தான், பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். அப்படியாய் அவர் பிரதான ஆசாரியரிடத்தில் போய் தன் ஒரு அதிகாரத்தையும் ஒரு அவருடைய உரிமையை, அதாவது அவர்களை கொலை செய்து அவர்களை கட்டி அவர்களை திரும்பவுமாய் எருசலேமுக்கு கொண்டு வரும்படி இவர் தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்கு என்பது இந்த நாளிலும் இருக்கிறது அந்த இடம் தமஸ்கு என்ற அந்த பட்டணம் டர்க்கி தேசத்திலே அது காணப்படுகிறது. இந்த நாளிலும் இந்த இடங்கள் அப்படி அந்த ரோடு எல்லாமே இந்த நாளிலும் அது இருக்கிறது. ஈவன் அந்த நேர் தெரு என்ற அந்த தெருவும் அப்போஸ்தலராகிய பவுல் எப்படியா அந்த இடத்திலே அவர் அந்த நேர் தெருவிலே அவர் அவரை சந்தித்து அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அந்த வீடும் கூட இந்த நாளிலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியாய் இல்ல உள்ள ஒரு மனுஷன் தமஸ்குவுக்கு அவர் என்ன செய்கிறார், கிறிஸ்தவர்களையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாய் பிரதான ஆசாரியரிடம் நிரூபங்களை கேட்டு வாங்கி, நிரூபங்கள் என்றால் அத்தாரிட்டி உரிமை கவர்மெண்ட் அதிகார பத்திரங்களை அவர் உடையவராய் வாங்கி கொண்டு அவர் தமஸ்குவுக்கு போகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனாய் தனியாய் சென்று ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டங்களை அல்லது ஸ்திரீகளை பெண்களை கட்டி கொண்டு வந்து
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 21st of September 2026, and the topic for today is The Holy Spirit Helps You Pray. The opening scripture is taken from Romans 8 verse 26. Likewise, the Spirit also helps in our weaknesses, for we do not know what we should pray for as we ought, but the Spirit Himself makes intercession for us. Have you ever wanted to pray but didn't know what to say? Don't worry, the Holy Spirit helps you pray. The Bible says He helps us when we don't know what to say or how to pray as we should. In Romans 8 verse 26, glory to God. Sometimes you may want to pray for your friends or someone who feels sad, sick or too weak to pray for themselves. At such times, the Holy Spirit guides your heart and helps you pray the right way. If you are praying for a friend to be saved or healed, remember that the Holy Spirit is working with you and in you. You are not alone. He gives you wisdom and boldness as you pray in tongues. Let's look into another scripture from Romans 8 verses 26 and 27. Likewise, the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with deep groanings, which cannot be uttered. And he that searcheth the hearts knoweth what the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of God. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Heavenly Father, thank you for the Holy Spirit who helps me pray. As I pray, He guides me to say the right things and helps me bring blessings to others. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow. Good morning. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க உங்களுக்கு உதவுகிறார். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:26 பார்ப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போதாவது ஜெபிக்க விரும்பியும் என்ன சொல்லி ஜெபிப்பதென்று தெரியாமல் இருந்திருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க உங்களுக்கு உதவுகிறார். நாம் எதற்காக அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத போது அவர் நமக்கு உதவுகிறார் என்று வேதாகமம் கூறுகிறது. ரோமர் 8:26. தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. சில சமயங்களில் சோகமாகவோ நோயுற்றோ அல்லது தங்களுக்காக ஜெபிக்க முடியாத அளவிற்கு பலவீனமாகவோ இருக்கும் உங்கள் நண்பர்களுக்காகவோ அயலார்களுக்காகவோ நீங்கள் ஜெபிக்க விரும்பலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை வழிநடத்தி சரியான விதத்தில் ஜெபிக்க உங்களுக்கு உதவுகிறார். உங்கள் நண்பர் ரட்சிக்கப்படுவதற்காகவோ அல்லது சுகமடைவதற்காகவோ நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் மீண்டும் அந்த ரோமர் 8:26-27 பார்ப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் ஜெபிக்க எனக்கு உதவுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி. நான் ஜெபிக்கும் போது சரியானவற்றை சொல்ல அவர் என்னை வழிநடத்துகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரவும் எனக்கு உதவுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you. See you tomorrow.
4: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை காணும்படி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் கடக்க முடியாதபடியும் தாங்கிக் கொள்ள பலன் இல்லாமலும் மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்கிறார். பலனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலைகள் உங்களின் சமாதானத்தை குலைத்து போட்டதோ அந்த சூழ்நிலைகளையே நன்மையாக மாற்றி சமாதானத்தின் காரணர் சமாதானத்தின் தேவன் தாமே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:5 வாசிக்கின்றோம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று. கேதுரு மரங்கள் என்றாலே அவைகள் வலிமைக்கு அடையாளமாகவும் வேர்கள் உறுதி வாய்ந்தவைகளாகவும் எளிதில் முறிக்க உடைக்க முடியாதவைகளாகவும் உள்ளவைகள். அப்படிப்பட்ட கேதுரு மரங்களையே கர்த்தர் தம் சத்தத்தினால் முறித்து இருக்கின்றார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் தீமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அசைக்க முடியாதபடிக்கு நீண்ட நாட்களாய் வேரூன்றி காணப்படுகிறதா? அசைக்க கூடாதபடிக்கும் முறித்து போட முடியாதபடிக்கும் காணப்படுகிறவைகளை இன்றைக்கு கர்த்தர் தம் சத்தத்தினால் முறித்து போடுகின்றார். மேலும் உங்களுடையவைகள் உங்களுக்கு உண்டான நன்மைகள் எவையெல்லாம் கடந்து வர முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவற்றை இன்றைக்கு உங்களுக்காய் திருப்பி கொடுக்கின்றார். இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை உடைத்து உங்களுக்குரியவற்றை திருப்பி தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். அடுத்ததாக பார்ப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29:6, கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியில் துள்ள பண்ணுவதாய் இருக்கிறது என்றும். 29:3, கர்த்தரின் சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது என்று உள்ளதின்படி, தண்ணீர் ஆனந்த மகிழ்ச்சியினால் துள்ளுகிறதையும் துள்ளும்படி செய்கிறதையும் வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 29:8, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை காதீஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் இருப்பீர்களானால், கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் புதிய வழிகளை திறக்கச் செய்கின்றது. கர்த்தர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளையும் சில ராஜரீக பாதைகளையும் திறந்து கொடுத்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் சமுத்திரத்தின் மும்முரத்தை போலவும் அலைகளின் இறைச்சல்களை போலவும் அமளியாயும் பயப்படுகிறதாய் காணப்படுகிறதே என்று கலக்கத்துடன் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பயங்களை கண்ணீரை விண்ணப்பத்தை கேட்டு கண்டு தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகின்றார், மகிழ்ச்சியை தருகின்றார், சத்துருவின் தந்திரங்களை முறியடிக்கின்றார், ராஜரீக பாதையில் உங்களை நடத்தி ஆசிர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் அசைக்க முடியாதபடிக்கும் திறக்க கூடாதபடிக்கும் விடுவிக்க முடியாதபடிக்கும் காணப்பட்ட வியாதியின் கூறுகள், குடும்ப சமாதானம், பிள்ளைகளின் ஆசிர்வாதத்திற்கான தடைகள் போன்றவற்றை கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு விடுவிக்கின்றது, கட்டவிழ்க்கின்றது, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகின்றது, சந்தோஷம் சமாதானம் விடுதலையை தந்து வாழ வைக்கின்றது. வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: Recording in progress. Recording stopped. Recording in progress. Recording stopped. Recording in progress. Recording stopped.

0: ஹலோடம்மா. கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: God bless you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. அன்பின் கிருபை வரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை காண்பித்த மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதையும் கூட சுத்த கிருபை ராஜா. அதுக்காக உங்களுக்கு கிருபை, உங்களோட கிருபைக்கும் உங்களோட இரக்கத்துக்கும், அளவில்லாத இரக்கத்துக்காக உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தம் இல்லாத அரசரன் சோதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா மொமேகா மாணவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விடிவள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற மெய்யான ஒளியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் உள்ள உண்மை உள்ள உத்தமமான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதியை, கனத்த மகமே உங்களுக்கு கொடுக்காமல் வேறு எதுக்குன்னு நாங்கள் கொடுத்து விடாதபடி ஆண்டவரே, நீங்கள் உலக காரியங்களுக்கு, பணத்துக்கு, பொருளுக்கு, பொண்ணுக்கு கொடுக்காதபடி உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக, உங்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே நீங்கள் இடகட்டி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்கள் மாறாத மகன் நடந்த மாட்சிம நடந்த அன்புக்காக நன்றி. இவ்வளவு அன்பு எங்கள் மேல் வைத்தன் ராஜா. உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரே செய்தோம் என்றாலும், பேசினோம் என்றாலும், சிந்தித்தோம் என்றாலும் உங்கள் ஒருவருக்கு தானையா தெரியும். எல்லாவற்றையும் காண்கிற தேவன் உலகம் ஆண்டவரே பேச்சையும் செய்கையையும் காணுமானால் எங்களோட சிந்தனையை நீங்கள் ஒருவர் தான் ஐயா காண்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் ஐயா இந்த சங்கம மொழியலில் இணைந்திருக்கும் பிள்ளைகளிய போற பிள்ளைகளில் நடத்துவோர் என்னமா உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய சிந்தனை செய்ய பேச்சு ஆவியாத்மா சரீரம் ஒவ்வொன்றையும் பெருசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கள் ராஜா, இடகட்டி கொள்ளுங்கோ. பல பக்கம் ஒரு பக்கமோ சாய்ந்து ஒரு நாமத்தை தூசித்தோட அதுபடி உங்களுக்கு கொடுக்கிற உரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களும் நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருதரை இடகட்டி வழிநடத்த வேண்டும் ராஜா. இருந்த அந்த பொல்லாத உலகத்தில் வாழுகிறோம், இச்சை நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த உலகத்தில் ஆசை பாசம் பொன் வள்ளி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டெக்னாலஜிக்கு ஆர்டிஃபிஷியல் இந்த இதுகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கமம் ஒலியலிய நீங்கள் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி, நன்றி. நீங்கள் தொடக்கின ஊழியத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக சிறப்பாக ஆண்டுகிறே உங்களை நாம மகமப்படுத்தக்கதாக. இத்தனை பேர் சகாலமாக நடத்தினீங்களே, என்ன ஆண்டுகிறே உங்களோட கிருபிலிருந்து சித்தத்தின்படி உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காக உங்களோட நாம மகமப்படுத்தக்கதாக நீங்க நடத்துவீங்க, நீங்க நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த இருபுறமும் கரக்குள்ள பட்டியம் போல இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக மனதிலேந்து ஏவி ராஜா இந்த வார்த்தைகளை அனுதினமும் தொடக்கத்தில் வாசிக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய ஆசீர்வாதமான வழிநடத்தலுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளையும் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கிறோம் ஐயா. எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகளை கையில் இல்லை, எழுந்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள், வாசிக்க முடியாத பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக புதுப்பித்து மனம் மர்வப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக அப்பா உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரன். நாங்கள் இந்த வார்த்தைகளை கையில் இருந்த ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிறதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களை உணர்த்தி கொண்டு வாரதேவனே, உங்களோட வார்த்தை அக்கினி போலவும் கண்மலையை நொறுக்கிற சம்மட்டிய போலவும் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்களும் வாசிக்கும் பொழுது எங்களையும் ஆண்டவரே என்னென்ன உடத்தை நொறுக்கி பக்குவப்படுத்தி பிரசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த உங்களால் முடியும். வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களால் முடியும். பிதா குமாரன் பிரசுத்த ஆவியான தேவனே உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் ஆண்டவே, துதிக்கூடாகோ பாடலுக்கூடாகோ செய்தி கூடாகோ உங்களை நேரம் இந்த சங்கம மொழியிலே நீங்கள் நடத்தி கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, விலக்கியப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. அவர்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்து வேந்து அவர்கள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளத்தோடு உங்களை மகமப்படுத்தத்தக்க சுயத்தில் எதையும் செய்துவிடாதபடி பிரசுத்தாவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி வழிநடத்துங்கோ ராஜா. தொடர்ந்தும் ஆண்டவிருந்து சங்கம மொழியில் இணைந்திருந்து வார்த்தைகளை கொடுக்கிற போற தாசர்களுக்காகவும் துதிக்க போற பாடலுக்கூடாகவோ எது கூடாக வைக்கப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கிறாய். உங்களோட பிள்ளைகள் என்ற நீ உரிமை அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அவர்களால் நீங்க பேசி உங்களோட நாமம் அம்பத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த வரங்கள் கொடுக்காதங்களுக்கூடாக ஆண்டவர் உங்களை மாமப்படுத்த கிடைத்திலேந்து அவர்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்களுக்கெல்லாம் நீங்க கிரியை செய்ய வல்லவர், கிரியை செய்த வாரியங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் ஆகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, அபிஷேகத்தை ஊற்றினவரே கொடுத்தவரே இன்னும் உங்களுடைய அபிஷேகத்தை அவர்கள் போட்டு விட அடுத்து விடாதபடி உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரே அவர்கள் ஐக்கியப்படும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ எங்கு ஐக்கியப்பட்டாலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் கூட கிரகட்டை வழிநடத்துங்க ராஜா. கிரகட்டை வழிநடத்துங்க. இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன ஆறுதலையும் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களால் ஒரு பிள்ளைகளையும் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த சங்கம ஒளியலே இன்னும் யாருக்கு இப்படி ஒரு ஒளியலே இருக்குன்னு தெரியாத இருக்கிறவர்களுக்கும் அவருடைய உலகத்தில் எந்த கோணத்தில் இருந்தாலும் இது தொடர்பு கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கும் இந்த நச்செய்தியை பரப்புறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கோ ராஜா. இந்த நச்செய்தியை பரப்பி அதுக்குடாக ஆத்மாக்கள் இன்னும் தொடர்பு கொண்டு உங்களோட அன்பு ருசிக்கத்தக்கதாக உங்களுக்குள் அவர்கள் இன்னும் வளரத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனே, விசேஷமாக இந்த சங்கம மொழியிலே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காக மனைவிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காகவே நன்றி சொல்கிறோம். தெரிந்தெடுத்தீங்களே ராஜா, முடிசூட்டினீங்களே, அலங்கரித்தீங்களே. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்தது கூடாக உங்களுக்கென்று என்னத்தை செய்ய வேணும் என்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு எதை செய்ய வேணும் என்று ஆண்டவரை வாஞ்சிய உண்டு பண்ணி இந்த சங்கமம் மொழியலே இத்தனை வருஷ காலமாக தடதாமதமின்றி அவர்களுக்குள்ளால் நீங்க நடத்தி கொண்டு வாரீங்கள். நீங்க நடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆயுதங்களாக பாவிக்கிறீர்கள் ஐயா, உங்களோட ஆயுதங்களாக அவர்களை பாவிக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதய வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்களோட அன்பை உலகம் அறிய வேணும், அறியாதவர் அறிய வேணும், ரட்சிக்கப்பட வேணும். எல்லாரோ அன்பானவர்களோ சகோதரங்களோ குடும்பங்களோ ரட்சிப்பை கண்டடைய வேணும், உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற வாஞ்சையை அவர்களுக்குறாக இந்த சங்கம் ஓலையலை கூடாக நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக இதை நடத்தத்தக்க வல்லம சோகல தைரியம் ஞானம் அறிவு நேரம் ஒவ்வொன்றையும் ஒத்துழைப்பு ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தினவரே, வழிநடத்த வல்லவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவரோட பெருமைக்கோ ஓ பேருக்கோ அல்ல ராஜா, பொண்ணுக்கோ ஒல்லிக்கோ அல்ல, உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற வாஞ்சையை நீங்க நிறைவேற்றினதுக்காக நன்றி ராஜா, நன்றி. சகோதரனை ஆசீர்வதிங்க, சகோதரி ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுக்கு நல்ல சோபல தைரியம் கொடுத்து காத்து கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஐக்கியப்பட்ட சபையிலையோ சமுதாயத்திலையோ எல்லாரும் மத்தியிலோ பிள்ளைகள் மத்தியிலோ இனசன மத்தியிலையோ எங்க ஐக்கியப்பட்டாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம மொழியில இணைவு போர் இரவு புகழ் என்று நாம தொடர்புகளோடும் அன்பாக கதைக்கத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடும் கதைக்கத்தக்கதாக அவர் கருத்தாவை அனைவரும் இடகட்டி கொண்டு வர கிருபிக்காக உங்களோட அன்பை அவர்கள் இன்னும் இவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்கிறது. அவனே அன்பு மயமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுக்கிற ஞானம் அறிவுக்காக நன்றி. அவன் உங்களுக்கென்று ஏதோ வழியில் எதுவும் செய்யத்தக்கதாக அவருடைய நேரத்தையும் நீங்கள் கொடுத்த ஞானத்துக்கூடாக அவர் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மென்னும் அவருடைய மனவாஞ்சியை நீங்கள் அறிந்து ராஜா, அந்த மனவாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றி உங்களுக்குள் என்னும் ஆண்டையரே உற்சாகத்தோடு ஒன்றை செய்யத்தக்கதாக உற்சாகம் உள்ள ஆவியையும் அபிஷேகத்தையும் ஊட்டி வழிநடத்த வல்லவள் வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனுக்காக மனைவிக்காக கொடுத்த வாழ்வு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கொடுத்த பிள்ளைகள் ஐயா வாழ்வு வாழ்வில் வளர்த்து கொண்டு வந்ததுனே உங்களுக்கு நன்றி. அந்த வாழ்வு பிள்ளைகளும் உங்களுக்குள் காலோன்று நின்று சொல்லித்து வளர்த்துக்கிறதாக கனி கொடுக்கும் ராட்சி செடி போலும் ஒலிவம் பலன் கொடுக்கும் ஒலிவம் மரக்கன்றுகள் போலும் நீங்கள் வளரத்தக்கதாக இன்னைக்கு செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களோட விரங்கடைகளால் அவர்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அவர் எங்க எப்படிப்பட்ட விசேஷமாக அவர்கள் படிக்கும் பாடசாலையில் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்களில் மற்ற பிள்ளைகளும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மகள் மரமகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களை கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் உங்களை நெடுங்கி வாழத்தக்கதாக செய்கிற கிருபைக்காக நன்றி. எங்கும் அவர்களை உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தை ஊட்டி அவர்களை நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, இந்த நாட்களில் அவர்கள் பொல்லாத காலம் சத்ராது அணுகாதபடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஆண்டவர் ஓடும் வாகனங்கள் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை ஒவ்வொன்றையும் வைக்கப்படும் சபையோ எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஆண்டு ஓடும் வாகனம் இந்த சங்கம மொழியில் நடத்தும் எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்காரத்துடன் அண்ணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. காக்க வல்லவரே உங்களை காத்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதனைக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழிகளே இன்னும் சிறப்பாக என்னென்ன விதமாக நடத்த வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆண்டு நீங்க வேண்டிய வழியை திறந்து என்னும் உங்களுக்கென்று உங்களுடைய ராஜ்யம் வளர்வதற்கென்று என்னும் என்னென்னத்தை எங்கெங்கெல்லாம் செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆண்டு அதுக்கு அந்த வழிகளை திறந்து நீங்கள் ஆச்சரியமாக மருத்துவமாக அவருடைய மன வாங்கிய நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வல்லவர் ஆசீர்வதித்து கொண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியலை கூடாக எத்தனையோ ஆத்மாக்கள் உங்களை அறியத்தக்கதாக அனதினமும் நீங்கள் தொட்டுக்குணமாக கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான சங்கம மொழியலே சிறப்போடு நடத்தி முடிக்க வல்லவரே, உங்களோட ஆண்டு வல்லமையினால் உங்களோட ஆண்டு நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாட்களில் ஐயா அங்கங்களில் இலங்கை தேசத்தில் பெருவெல்லம் என்று கேள்விப்படுகிறோம். அன்பின் தேவன், அந்த சிறிய நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த சிறிய தீவுக்காக முதண்டில் வருகிறோம். எல்லாவற்றையும் காண்கிறது நீங்கள், உங்களுக்கு ஒன்றுமே மறப்பொருள் இல்லை. காற்றையும் கடலையும் அமர்த்தினதுவன் நீங்கள் ஐயா, வல்லமை உங்களத்தில் எல்லா வல்லமையும் இருக்கிறது. அன்பின் தேவன், எந்த பெருவெள்ளத்தாலேயோ பெரும் காற்றினாலேயோ மக்கள் ஆண்டவரே அசுரவிக்கப்படாதபடி இருப்பிடங்களை இழந்து ஆண்டவரே அவதப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. கேள்விகளை ஜனங்களுக்கு வேண்டிய கூடாரங்களை அமைத்து கொடுத்து ஆண்டவரே அவர்கள் வாழத்தக்கதாக நீங்க உத்தாசம் செய்த உதவி செய்யத்தக்கதாக அறிஞர்கள் மனதில் பேசி நீங்க நடத்த முடியும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அதுக்கு தலைவராக இருக்கும் அந்த அனுராக பொறுப்படுங்க ராஜா எவ்வளோ விதத்தில் அந்த மக்கள் சமாதானத்தோடு வாழத்தக்க ஒரு வழியை திறந்து மகன் திறந்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் என்றாலும் இன்னும் ஆண்டவரே அவர் மனம் திரும்புவதற்கு இடம் இருக்கிறது இன்னும் வக்கிரங்களை நாட்டாதபடியும் விக்கிரங்களுக்கு முதலிடம் கொடுக்காதபடியும் ஆண்டவர் உணர்த்தி ஏதோ விதத்தில் அந்த அனுராக உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீங்கள் செழிப்புள்ளதாக ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க தகப்பனே காத்துக்கொள்ளுங்கோ ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கிருந்து நிலத்திலிருந்து ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் பெறுதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரும் பெறுதலுக்காக நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் எங்களோட கண்களால் காணாவிட்டாலும் காதுகளால் கேட்டு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா அந்த தேசத்தில் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் உங்களோட நாமம் அமைப்படணும் எப்படி நீங்கள் அற்புதமாக அந்த தேசத்தில் பிரிவினையை உண்டு பண்ணி உலகம் முழுவதும் பகமையை உண்டு பண்ணி உலகம் முழுவதும் ஆத்துமாக்களை சிதறடிக்க பண்ணி நீங்களே ராஜா அந்த சிதறடிப்புக்களால் ஆடவிரே எத்தனையோ ஆத்துமாக்களை நீங்கள் தொட்டீங்களே தாப்பினே கோடி கோடி கோடி ஆத்துமாக்களை நீங்கள் தொட்டு உங்களோட பிள்ளைகளாக்கி நீங்களே அந்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அது மட்டுமல்ல ஆண்டு சிதறப்பட்ட பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே அபிஷேகநாதரே அவர்களும் கூட தலைவர்களாக அபிஷேகம் பண்ணி பாவிக்கிற ஊழியக்காரரும் பெருதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இது கூடாகப்பா அந்த தேசத்துக்கு இன்றும் ஆண்டு வரே கை கொடுத்து உதவி கொண்டு வர கிருபைக்காக போல் நேசியத்தை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு ஆத்துமாக்கள் ஆண்டு வரே அந்த தேசத்துக்கு கை கொடுத்து கொண்டு உதவி கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நாங்கள் பிறந்து பிறந்த அந்த தேசத்தை ஐயா இந்த விதத்திலும் வறுமையின் கோட்டில் போய் விடாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஆண்டு என்ன எல்லாவற்றுக்கு மேலாக என்ன ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்மையா விக்கிரகங்களுக்கு ஆண்டவரே அடிமையாக இருக்கும் ஆத்துமாக்களை உங்களால் தான் ஐயா தொட்டு குணமாக்க முடியும் நீங்கள் குணமாக்கி கொண்டு வாரீங்கள் தொட்டு கொண்டு வாரீங்கள் அதற்காக அந்த எருமாப்போடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உங்களால் தான் நல்ல அடி போட்டவர்களையும் மனம் திருப்ப பண்ண முடியும் அவர்களுக்காக விசேஷமாக விக்கிரகங்களையும் மனுஷர்களையும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம் பா இறங்குங்கோ இறங்குங்கோ இப்படிப்பட்ட காட்டு புயல் எல்லாவற்றுகளாலும் அவர்களை தூக்கி எடுத்து உங்களத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன அன்பின் திருவனாயில் நாடாக இந்தியா தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம் ஐயா அந்த தேசத்தில் நடக்கும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்களாக காண்கிறீர்கள் அந்த தேச தலைவரோடு கூட பேசுங்கோ ராஜா பேசுங்கோ ஆண்டவரே மோடியை பொறுப்படுங்கோ உங்களுக்கு சித்தமானால் ஒரு நீதியோடு அரசாங்கத்துக்கு ஒரு தலைவரை தெரிந்து எடுத்து கொடுங்கோ அப்பா உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கும் கஷ்டங்கள் வராதபடி அவர்கள் தொடர்ந்தும் சந்தத சந்ததியாக ஊழியம் செய்வர் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் சமூகத்துக்கும் தூரத்துக்கும் தேவனே ஆகிய எங்கள் தேவனே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் ஆண்டவரே அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரும் பெறுதலுக்காக நன்றி சொல்லுகிறோம் சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தை அவர்கள் செய்யத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வாரதேவனே ஆண்டவரே அவர்களும் ஆண்டு அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா அவளுக்கு கொடுக்குற வெளிப்பாடு ஞானம் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்ற தரிசனங்கள் கொடுத்த தரிசனங்களுக்கு கூட ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற தரிசனங்களுக்கு கூடாக உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக பாவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்களோட சந்ததியையும் ஆசீர்வதிங்களோட சபைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க தகத்தனே. எல்லாம் அறிந்த தேவனே, உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. விசேஷமாக உலகத்து தலைவர்கள் எல்லாருக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. அப்பா, இந்த தலைவர்களுக்கு, உங்களை நேசிக்கும் தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களால் உணர்த்தி வர்ணத்த முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத ஆனவிரேதுக்கும் இடம் கொடுத்து, பணத்துக்கோ பொண்ணுக்கோ இடம் கொடுத்து நடக்கிறவர்களா அல்ல, உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஐயா ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை போட்டெடுத்து விடாதபடி அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்ல சோகலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டவரே கேவல் செய்யுங்க. அந்த தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ணுங்கிறாய். ஒவ்வொரு சபைகளிலும் எப்படிக்கென்ற கீழே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணினீங்களோ அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்ஸிலும் ஒவ்வொரு சபையிலும் எழுப்புதலை உண்டு பண்ணி ஆத்துமாக்கள் உங்களை கண்டடையத்தக்கதாக, அன்னும் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக உயர்த்தி செய்யத்தக்கதாக அப்பா உங்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க ராஜா. அவள் நடத்த வரல முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரியம். என்ன விதத்திலும் பொருளாதாரத்தில் குன்றி போகாதபடி அந்த அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல ஆண்டவரே இந்த கனடா தேசத்தையும் ஆசீர்வதிங்க தரப்பினே. இந்த தேசத்திலும் ஆண்டவரே எழுப்புதலை உண்டு பண்ணுங்கோ ஆண்டவரே. சப கூடுதலில் கூடும் மக்களும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பிலப்படுத்தி தைரியத்தோடு சபையில் இருந்து விடுதலை விட்டு விடாதபடி, ஒரு சபையில் இருந்து சபையை விட்டு ஒரு சபையில் தண்ணாதபடி, பிறப்பினை ஆவிகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களால் காத்துக்கொள்ள முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தில் சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களை சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சபை தலைவர்களையும் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர் இந்த அபிஷேகம் ஆண்டு அவர்கள் சிறசல் மேல் ஊட்டப்பட்டு இந்த மாத்துமாக்களை தொட்டத்தக்கதாக அபிஷேகத்தினால் நிறைத்து ஆசீர்வதிங்க திறப்பினி ஆசீர்வதிங்கோ. 60 மேலாக இருக்கும் தமிழ்ச்சபைகளுக்காக உங்களண்டையில் வருகிறோம். இந்த தமிழ்ச்சபைகளுக்குள்ள நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரின் ஐக்கியத்துக்குறாக சபைகள் வளரத்தக்கதாக என்னும் ஆண்டவரே உங்களோட அன்பின் ஆவியை ஊட்டி ஆண்டவரே உங்களோட வல்லமே கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவரே அபிஷேக தைலத்தை ஊட்டி அந்த தலைவர்களையும் அந்த சபை மக்களையும் ஆசீர்வதிங்க தப்பினி ஆசீர்வதிங்கோ. அப்பா, இந்த கனடா தேசத்தில் கிடைக்கிற சலுகைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். இலவசமான வைத்திய வசதிக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் இலவசமாக படிக்க கொடுக்குற வசதிகளுக்காக நன்றி சொல்கிறோம். இதை நன்றியுள்ளத்தோடு அனுபவிக்கும் பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் தான் ஐயா வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்ல வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாலிப சந்ததி வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் தப்பனே. அப்பா, இந்த வாலிப சந்ததிகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டவரே இந்த சபைகள் உங்களை நேசிக்கும் சபையாக இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். அவர்கள் வாலிப வயது மட்டுக்கு நீங்கள் தாங்கி வழிநடத்துகிற தேவனே, இன்னும் இந்த வாலிப வயதில் வழுதப்பி போய்விடாதபடி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்குள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக எந்த மனச்சோர்வும் அவர்களை அடிமையாக்கி விடாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. படித்து பட்டம் பெற்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று மனச்சோர்வோடு இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒரு வழியை திறந்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கோ. தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிங்கோ ராஜா ஆசீர்வதிங்கோ. என்னும் அன்பனே வாலிப பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகள் தங்களுக்கு துணை தேவி என்று அவளோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் அவர்களை கூட சன்னிதானத்தில் இணைத்து ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். அதுக்கு வேண்டிய பொறுமையும் தாழ்மையும் அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த பெற்றார்களுக்கும் கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வர முடியும். அதுக்காக உங்களை துதிக்கோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கோம். நேசகத்தரே, உங்களோட அன்புக்காக நன்றி. இந்த அளவிடா கூடாத அன்பினால் உங்களோட பிள்ளைகளை விசேஷமாக வயசு என்றவர்கள் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வயது சென்றவர்களும் ஆண்டவரே விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்றதை கண்ணாலே காணத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு விதவைகளை நேசிக்கிறது உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விதவைகளாகவும் வயது சென்றவர்களாகவும் இருக்கும் ஒவ்வொருதரையும் ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களை நேசித்தவர்கள் மட்டுமல்ல உங்களை அறியாதவர்களையும் ஆண்டவரையும் நீங்கள் தாங்கி வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. விசேஷமாக திரும்பியோ காரியத்தை இந்த தேசத்தில் வந்து ஓடி ஓடி உங்களை நாம மாமப்படுத்தக்கதா செய்த எத்தனையோ தாய்மாரும் ஐயா தகப்பன்மாரும் ஆண்டவரே இப்பொழுது நடக்க முடியாமல் வீழ்ச்சியாரிலும் வாக்கர்லும் உங்களோட கண்களுக்கு முன்னாலே இருக்கிறார்கள் அப்பா. எங்களுக்கும் வயசு போயிருக்கிறதான நாங்கள் நடக்கத்தக்க பிள்ளைனே நீங்கள் தாருங்கள். இப்படி இருக்கும் அந்த வயசுக்காக விசேஷமாக எங்களுடைய அக்கா ஆண்டவரே மணி அக்கா, கருணா அக்கா ஆண்டவரே, மிஸ்ஸஸ் ஆண்டவே ஆண்டவரே, ஐலேன், அப்படி இப்படி எத்தனையோ தாய்மார் ஐயா இந்த தேசத்தில் உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அப்படியான பிறவினத்தில் இருக்கும் இவர்களுக்காக உங்களில் வருகிறோம். இவர்களை பராமரிப்பதற்கு நீங்கள் கொடுக்குற வசதிக்காக நன்றி. இவர்களை மட்டுமில்லை எத்தனையோ வயசு சென்றவர்களை பராமரிக்கத்தக்கதாக இந்த கொடுக்குற வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவர்கள் நன்றி சொல்லாவிட்டாலும் நாங்கள் அவர்களுக்காக இந்த வசதிக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இதுக்கு கொடுக்குற வசதி ஒவ்வொன்றும் ஆண்டவரே அதுக்கு ஒரு முடிவு இல்லாதபடி இந்த வசதிகளை நீங்கள் இன்னும் இந்த எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டு இந்த ஆத்மாக ஜீவன் ஜீவனோடு இருக்கும் பொழுது அவர்கள் ஆறுதலாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஆத்தானையா கிருபை செய்ய முடியும், கிருபை செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை பொருட்படுத்தி நடத்தும் ஒவ்வொரு சீனியர் சோமோ கேரோ ஆண்டவரே எதுவாயிருந்தாலும் அதையும் பொறுப்படுத்ததை நடத்துவோர் ஐயா, உண்மையோடும் அன்போடும் அதை நடத்த லாபம் கருதி நடத்துகிறவர்களால் அல்ல, உண்மையோடு நாங்கள் பார்க்கிறோமே என்று சொல்லி உணர்ந்து நடக்கத்தக்கதாக உங்களோட நாமத்தின் நிமித்தம் நடத்தும் ஒவ்வொரு சீனியர் சுவையும் பொறுப்படுங்க ராஜா. நீங்க தலைமை தாங்கி நடத்துங்க ஆண்டவர். அதில் இருக்கும் இல்லா அதில் கடமை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எத்தனையோ செய்கிறார்கள் அந்த கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் காத்துக்கொள்ளுங்கோ, அவர்களுக்கு நல்ல சுவல தைரியம் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த கடமையை பணத்தை நம்பியவர்கள் செய்யாதபடி ஆண்டவரே நாங்கள் உயிர்களோடு வாழ்கிறோம் என்று எண்ணத்தோடு ஆண்டவரே நீங்கள் அதை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே வைத்தியசாலையிலேயோ சீனியர்ஸ் ஹோமிலேயோ ஆண்டவரோ இப்படியான இடங்களில் வேலை செய்யும் ஒவ்வொருதரையும் நீங்கள் தான் ஐயா பொருட்படுத்த அவர்களுக்கும் வேண்டிய சுவல தைரியத்தை கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பெருமதாப்பினே பரிகாரியான தேவனே, அந்த 42 வயது நிறைந்த அந்த தாய்க்காக 4 வயது பிள்ளைக்கு தாய் ஐயா படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டராக வந்தவ பலவீனமாயிருக்கிறார் என்று அங்களவக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு அற்புத சுவத்தை உங்களுடைய அன்பையும் அவருசிக்கத்தக்கதாக அந்த சகோதரியை உங்களால் பாவிக்க முடியும், பாவிக்க முடியும் என்ற சுவாசத்தோடு அவக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் ஆண்டவரே இந்த இடத்தில் இந்த உலகத்தில் இந்தெந்த பாகத்தில் உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு அவங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு கொடுக்கும் ஆண்டவரே வேதனைகளை நீங்கள் அறிகிறீர்கள். நைஜீரியா தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே படும் கஷ்டம் உங்களை ஒருவருக்கு தெரியும் ஐயா அப்பா. இப்படி சத்து மக்களும் அப்படிப்பட்ட உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவனே, நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா. அவளுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் சத்துராதியானவரே நொறுக்க உங்களால் முடியும். உங்களால் தான் ஆண்டவரே அவர்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வெறும் பங்கத்தில் பாடுகள் இருந்து விடுவித்து ஆண்டவரே காத்துக்கொள்ளும். உங்களுடைய அன்பில் இருந்தவர்கள் விலகாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ளும். உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே நீங்கள் பிறந்து ஆண்டவரே எல்லாவித வேதனைகளையும் தாங்கி நீங்களே எங்களுக்காக எங்களை மீட்டெடுப்பதற்காகத்தானே நீங்கள் சிலுவை சுமந்தீங்கள். சிலுவை சுமந்தீங்க ரத்தம் செஞ்சு நீங்களே தரப்பீங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்காக கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்ததோடு தானே உயிரோடு எழுந்தீங்களே ஐயா. உயிரோடு எழுந்திருந்ததோடு வலது பாசத்தில் பறந்து பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவே, உங்கள் ஒருவரால் தான் ஐயா உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்கள் மக்களும் உங்களை நேசிக்கத்தக்கதாக, அந்த பாடுகளில் இருந்தும் விடுவிக்க பாதுகாக்க உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்கு பிரயாணம் பண்ணினாலும், உங்களோட பிள்ளைகள் எங்கு எதுக்காக பிரயாணம் பண்ணினாலும், பிரயாண வசதிகளை உண்டு பண்ண தேவனே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கோ. விசேஷமாக உங்களுடைய அன்பை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள வேணும் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்தது நீங்கள். உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க, உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க, இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் அமைத்து கொடுக்க பிரயாணம் பண்ணி உங்களோட அன்பை பெருமாற வேணும் என்று நோக்கத்தோடு போகும் பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து அவளுக்கு ஒரு பங்கமும்

0: நாங்கள் கேட்டு பெற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொன்றுக்காகவும், தட்டி திறக்கப்பட்ட வழிகள் ஒவ்வொன்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி இந்த மீதியான சங்கம் உங்கள் இலையை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைத்து இதை வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்குள்ளாக நீங்கள் நடத்தி முடிக்க உங்களால் முடியும். ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை கொடுக்கும் பிள்ளைகளையும் உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து ராஜா அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி அவர்களையும் நீங்கள் காத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வந்தவர், வந்தத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அமைதியான நாளையும் இந்த சங்கம மொழியிலேயே நீங்கள் பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல் காத்து இந்த சங்கம மொழியிலேயும் வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்ல தேவனே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் அமை செலுத்தி உங்கள் ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. கத்தர் சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையான உங்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாளைய நாளிலே திரும்பவும் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே,
0: ஆமே,
1: ஆமே. நாங்கள் இணைந்து இருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். நன்றி செலுத்தி கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ்.
2: ஆமேன். நன்றி. இரக்கத்திலே சொல்லுகிற அருமை பிதாவே, அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாளும் கத்தாவே, உம்முடைய கரத்துக்களை நாக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அடியனை மரத்தினர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே வேதத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வருவோம். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பிலே நான்காவது பகுதியிலே இந்த நாட்களிலே கடந்து வரும்படியாக தேவன் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமா ஒரு கிழமையுடைய முதலாவது நாளிலே கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த அந்த கிருபைகளுக்காக நேரத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமீன். இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பிலே மீண்டுமா ஒரு நான்காவது பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். அதாவது இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவரும் ரட்சகரும் ரட்சகருமான இயேசுவை விசுவாசிப்பது ஒரு தனிப்பட்ட நேரத்திலே நடக்கும் கிரியையாகவும், அது அங்கே தொடர்ந்து வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டிய மனப்பான்மையாகவும், அது நாளுக்கு நாள் வளர்ந்து பயப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது ஒரு தனிப்பட்ட நேரத்தில் நடக்கும் ஒரு கிரியையாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும் வருமான கத்துடைய பிள்ளைகள். அதுதான் கத்துடைய வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. இப்ப இதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வழியிலே யோவான் முதலாம் அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், கத்தோடைய வார்த்தை அந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே பார்ப்போம். இந்த நாட்களை வேதத்திலே யோவான் முதலாம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்லி எடுத்துக்கொள்வோம். அங்கே 1:12 பார்க்கிற வேளையிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை வார்த்தை அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய நாமத்திலே இந்த நாட்கள் விசுவாசமா இருக்கிறவர்கள். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் தெளிவாக இந்த நாட்கள் கத்தருடைய நாமத்திலே இந்த நாட்கள் விசுவாசமா இருக்கிறவர்கள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களா இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறார்களா, அவருடைய புத்திரராக அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே தெளிவான ஒரு காரியத்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம்.

0: கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நமக்கு கிடைக்கிற ஒரு மிகவும் ஒரு மிகவும் ஒரு மகத்துவமான பரிசு என்னவென்றால், அவருடைய பிள்ளை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு சாதாரணமா இந்த பூமியிலே ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் இந்த நாட்களை வந்து நம்ம சந்திச்சு, யோப்பா நீ என் பிள்ளையாருன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பூமிக்குரிய காரியம் என்னவென்றால், அங்க போனா எந்த விதமான கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்கள்லே. அதாவது எல்லா சாப்பாட்டிலேருந்து உடுப்பிலிருந்து சகல காரியங்களும் இந்த நாட்களை இதென்னும் இனிமே கிடைக்கும். அதே போல வேலைகள் செய்வதற்கு வேறு ஒரு ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் புத்திரா இருக்கிறோம். அதனால இந்த நாட்களில் அநேக வேலைக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்க பாருங்கள், இந்த இடத்திலே யார் சொல்லுகிறான்னு சொன்னால், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்ப தேவன் என்ன அதிகாரத்தை கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர் ராஜாவா இருந்தால் நாங்கள் யாரு? இளவரசர். அதைத்தான் இங்க பார்க்கக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இந்த நாட்களை தெரிந்து கொண்டார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்கள் ராஜாக்களாக இந்த நாட்களே நாங்கள் ஆசாரியர்களாக இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே மிகுதி காரியங்களை இந்த நாட்களே அவர் தந்து இந்த நாட்களை நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நமக்காக இங்கே வேதம் சொல்லுகிறது, நமக்காக அங்கே என்ன செய்கிறாராம் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், நமக்காக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே மறித்த இந்த நாட்களிலே திட்டவட்டமான ஒருவரிடத்திலே நாங்கள் அங்கே விசுவாசம் வைத்திருப்பதால் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தவர் மேலே நாங்கள் ஒரு விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களை அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே, அங்கே நாங்கள் அவருடைய புத்திரராக மாறும்படிக்காக தேவன் அந்த இடத்திலே நமக்கு ஒரு அதிகாரத்தை இந்த நாட்களிலே கொடுத்து இந்த நாட்களிலே அவர் அங்கே நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரர்களே, ரோமருக்கு நிறுவன 4:25 வாசிக்கிறவர்களே சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே இந்த நாட்களில் எண்ணப்படும். இப்ப பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணினவரை யாரப்ப எழுப்ப பண்ணினார்னு சொன்னால் பிதாவாகிய தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ரொம்ப கவனமா இருக்கும், குழப்பம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்திலே பார்க்கிற வழியிலே கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அது எதை குறிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் சொல்லி சொன்னால் யாரு? அதாவது நாட்களை காக்கிறவர், அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றையும் அறிந்த ஞானி என்பதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆதியும் அந்தவும் ஆனவர் தான் கர்த்தர் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்களை என்னவென்றால், நான் ஐ ஆம் த அல்பா அண்ட் ஒமேகான்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நான் தான் தொடக்கம், ஸ்டார்ட், நான் தான் தொடக்கவும் நான் தான் முடிவும். அப்படியானால் இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சொல்லி சொன்னால் அவர் தான் அங்கே முடிக்க வேண்டுமே உள்ள எந்த மனுஷனும் முடிக்க முடியாது ஐயா. இன்றைக்கு அமெரிக்காவா இருக்கலாம், ரஷ்யாவா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், அற்றுமும்மை போடலாம், அற்றுமும்மை போட்டு என்னத்தையும் செய்யலாம். இந்த நாட்கள் என்ன நடக்கும்? அங்க ஜனங்கள் அழியுமே ஒழிய அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால், மறுபடியுமாய் தேவன் உருவாக்க வேண்டும்னு சொல்லி சொன்னா ஜனங்களை உருவாக்க தேவனாலே முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் தான் இந்த பூமியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர் மூலமாய்த்தான் இந்த காரியம், அவர் தான் தொடங்கினவர், அவர் தான் முடிப்பார். ஆதிகாமத்துல பாருங்க, எடுத்து ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே மனுஷனே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் வந்து முதலாவது என்ன செய்கிறான்னு பாருங்கள், இந்த 6 நாட்களும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார், இந்த பூமிக்கு உரிய காரியத்தை செய்கிறார். ஜலத்தை நீக்கி, அதாவது நாட்களை இரவையும் பகலையும் வெளிச்சத்தையும் பிரிச்சு இந்த நாட்கள் எல்லா காரியத்தையும் செய்த நாட்களே, அதுக்கு பின்பாக மரங்களை உருவாக்குறார், செடிகளை உருவாக்குகிறார், எல்லாவற்றையும் உருவாக்கி அப்படி எல்லாவற்றையும் ஒரு வடிவாக இந்த நாட்களை பார்த்து அவருடைய கற்பனையிலே வடிவாக இருக்கு. ஆனால் இவ்வளவுத்தையும் செய்து விட்டனே, இதை பாதுகாக்கிறதுக்கோ அல்லது இந்த நாட்களை இதை மெயின்டைன் பண்றதுக்கோ இந்த நாட்களை ஒருவரும் இல்லை என்பதற்காக இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், தம்முடைய சாயலாக, மனுஷ சாயல், அதாவது ஆண்டவுடைய சாயலாக மனுஷன் இந்த நாட்களே அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மண்ணிலிருந்து உருவாக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஏதோ தோட்டத்தை நீங்க ஆண்டு ஒழுங்கப்பா, ஒரு வருடம் போத்தவர் இதான கூட காரியம். நீங்கள் எல்லாம் எல்லாம் இருக்குது, எல்லாம் நீங்கள் வடிவா சாப்பிடலாம், வடிவா காரியங்கள் செய்யலாம் இருந்தா பாருங்க. மான் மறையல் யானையோ ஒவ்வொரு மிருகங்கள் எல்லா மிருகங்களும் பறவைகள் எல்லாம் இருக்குது நாக்கு இல்லையா, மீன்கள் மச்சங்கள் எல்லாம் இருக்கு, தாவரங்கள் பழங்கள் எல்லாம் இருக்கு. நீங்கள் விரும்பினபடி சாப்பிடுங்க. ஆனாலும் ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த சொல்லப்பட்ட கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுறதை பார்க்கும். பாருங்கள், வெறுமையா இருந்ததை அலங்காரப்படுத்தி உருவாக்குறது தான் தேவனுடைய காரியம். தேவனுடைய காரியம் அழுக்கிற காரியம் அல்ல. ஆனால் ஜனங்கள் அங்கே, அதாவது அவரால் உருவாக்கப்பட்ட ஜனம் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களே அந்த தேவனுடைய காரியம் எல்லாவற்றையும் இந்த நாட்களே இழந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே இந்த நாட்களே பாருங்கள், அங்கே அவர்கள் வெளியால போகிறது. அஞ்சாவது அதிகாரத்துக்குள்ள வருகிற வழியில எல்லாம் இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக அங்கே ஆதாமுடைய சந்ததி இந்த நாட்களை பார்க்கிற வழியில இருந்த ஐந்தாவது அதிகாரத்துக்குள்ள வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் தனக்காக ஒரு 8 பேரை தெரிந்து கொண்டு மிகுதி எல்லாவற்றையும் மனுஷன் பாவிச்ச சாமான் முழுக்க அழிக்கிற என்ன காரியம். அவர் அங்க அந்த இடத்துல அவர் அந்த ஆதிகாமத்திலே முதலாம் அதிகாரத்தில் உருவாக்கிற மிருகங்களா இருந்தாலும் சரி, அதாவது பறவைகளா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல என்ன காரியங்களா இருந்தால் எல்லாவற்றையும் முற்றுமொழியாக இந்த ஆக்கள் என்ன செய்யற, அதாவது இப்படின்னு சொன்னா முற்றுமொழிதான் அழித்து இந்த நாட்கள்ல இந்த 6வது அதிகாரத்துக்குள்ள பாக்குற வழி, 5வது அதிகாரம் முடிந்த 6வது அதிகாரத்துக்கு பருகிற வழியிலே அங்கே ஒரு பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்து அந்த ஜலப்பிரளயத்தின் மூலமா இந்த நாட்கள் அந்த இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அதுக்கு பின்பாக ஒரு புதிய வானம் புதிய பூமி பிரகாரம் இந்த நாட்கள் இந்த பூமி உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப அந்த புதுசாக வருகிற வழியிலே சரியாக இருந்தவர்கள் இந்த நாட்கள் 8 பேர் தான், எல்லா ஜனம் அழிக்கப்பட்டு போனாங்க, ஒரு சனமும் இல்லை. நீங்க இந்த வரைபடத்தை எடுத்து பாருங்க. நான் நேற்றைய நாட்கள்ல அந்த வரைபடத்தை எடுத்து சாதுவா இந்த நாட்களை ஆராய்ந்து பார்த்த வேளையிலே உனக்கே ஷொக்டா போய்விட்டது. அருமையான கத்திர பிள்ளைகள், அப்ப அதுக்கு பின்பாக பாருங்க, அந்த அவர்களை உருவாக்கி அரராத் மலையிலே போய் அந்த கப்பல் தங்குகிற வேளையிலே அதற்கு பின்பாக அந்த நாட்கள்ல அதாவது நோவாவுடைய புள்ளைகள் இந்த நாட்கள்ல என்ன செய்கிறார்கள், பலிக்கிட்டு காம் சேவன்ஸ் அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார் வலிக்கிட்டு ஒவ்வொரு இடங்களுக்காக அந்த நாட்களை போகிறார்கள். அப்படியாக அந்த அவர்கள் ஒவ்வொருவர்களே இருந்து வந்த சந்ததி தான் இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களாக அந்த நாட்களை இருக்கிறாள் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த நாட்கள்லே முதலாவது பகுதியிலே பார்க்கிற வழியிலே அவர்கள் எங்கே இருந்தார்கள் சொன்னால், குறிப்பாக இந்த துருக்கி தேசங்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே தான் இந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதைத்தான் சரித்திரம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அதுக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களே பிரிந்து இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னா பாருங்கள், அந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் அவர்கள் அந்த பாபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு கோபுரத்தை இந்த நாட்களை கட்டவழிக்கிட்டார். எப்படி என்று சொன்னால், அங்கே அந்த பரலோகத்துக்கு நாங்கள் போய் ஆண்டவருக்கு மேலாக அந்த காரியம் செய்வோம் என்று சொல்லி நினைத்துதான் கட்டினார்கள். ஆனால் அதிலே இருந்துதான் அந்த நாட்களை பாருங்கள் பாசைகள் பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஒரே பாசைகளாகத்தான் இந்த பேசிக்கொண்டு அந்த ஜனங்கள் இந்த நாட்கள் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்பாரிமான கத்திரிகள், அதற்கு பின்பாகத்தான் பிரிக்கப்பட்டு தான் ஜனங்கள் ஒவ்வொரு கண்டங்கள் ஒவ்வொரு தீவுகள் ஒவ்வொரு இடங்களாக அந்த நாட்களை அங்கே முன்னது குடியேறி குடியேறி குடியேறி குடியேறி பட்டணங்களை பிடித்துத்தான் இந்த நாட்களே இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த 5வது அதிகாரத்துக்களை பார்க்கிற வழியிலே தேவன் தானே தான் நினைத்து இந்த நாட்களை இந்த பூமியை அழிக்கிற என்னத்தினாலே ஜலப்பிரளயத்தில் அழிக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் மனுஷன் அந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யவில்லை, ஆண்டவர் தான் இந்த காரியம். அதே விதமாக தான் இன்றைக்கு இனி வரப்போகிற நாட்கள்லையும் ஆண்டவர் தான் இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்ய போகிறார் ஒழிய நாங்கள் யுத்தங்கள் வருகிறதை குறித்தோ யுத்தங்களுடைய காரியத்தை குறித்தோ நாட்களை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விஞ்ஞானம் பெருகி போகலாம், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் மிஞ்சி நான் அற்றம் வைத்துக்கிறேன் அது வைத்துக்கிறேன் இது வைத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நாங்கள் என்னதான் அற்றம் பொம்மை வைத்திருந்தாலும் திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சி வருமா இருந்தால் நிலைமை என்ன செய்யும் சொன்னால், அதே அற்றம் பொம்மை என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தேசத்துக்கு செய்த தேசத்துக்கே கேடை இந்த நாட்களை உண்டாகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஒருவர் வந்து அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4:25 வசனத்திலே நாங்கள் வாசித்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே அவர் நம்முடைய அதாவது 4:25 25வது வசனம் சொல்லப்படுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு அங்கே எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் இந்த நாட்களே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காகத்தான் இந்த நாட்களே மறித்து இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களே எழுந்திருக்கிறார். ஏனென்றால் அங்கே நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த நாட்களிலே அங்கே காரியம் செய்கிறார் என்பதை பார்க்க. ரட்சிக்கப்படுவதற்கு முக்கியமான காரியம் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு திறவுகோலாகிய விசுவாசம் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லப்படும், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். எத்தனை நாங்க பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் இந்த நாட்களை நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், விசுவாசிகள் கூட இந்த நாட்களே ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி நடுங்குது ஐயா, அதுல என்ன விசுவாசிக்குதல் ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. இப்ப அசுத்தாவில பிடிபட்டு இருக்கிற வேலையிலே, அந்த சௌரனுக்கு ஜெபம் பண்ற வேலையை பாருங்க, ஒரு ஜெபிக்கிற நல்ல கூட்டங்கள் வந்து ஜெபம் பண்ற வேலையிலே, அந்த அல பிசாசு அல கழிச்சு அவனை விட்டு போயிடும். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களே அவர் வந்துட்டாரே நமக்கு இந்த இடத்துல அலுவலின்னு சொல்லி போட்டு போயிடும். அப்ப பாருங்கள், அப்ப அதுகள் நடுங்குதான பயப்படும். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவருடைய சாயராஜ்யத்தை உருவாக்கப்பட்ட மனுஷன், அவனுக்கு பயமே இல்லை. அதாவது மரணத்துக்கும் பயம் இல்லை, ஒன்றுக்கும் பயம் இல்லை. அந்த நாட்களே தானே தற்கொலை செய்கிறான், அல்ல அந்த நாட்களே மற்றவனை கொலை செய்து இன்னுமாய் பாவத்தை பெருக்கி கொண்டு இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் முடிவிலே இந்த நாட்களே எங்கே போறான் என்பதைத்தான் இன்றைக்கு அறியாமல் இந்த நாட்களே ஒரு முட்டாளாக இந்த நாட்களே இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், ஒரு மனுஷன் மரிக்கிற வழியிலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடப்பாரா இருந்தால் அவன் போக வேண்டிய இடம் வேறு இடமாக இந்த நாட்களே இருக்கும். அதே விட பாவத்தை செய்து கொலை களவு பொய் விபச்சாரம் இப்படியான காரியங்களை செய்த நாட்களே தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற வழியிலே அவன் கடைசியாக இந்த நாட்களே அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிற இடம் இந்த நாட்கள் ஒரு வித்தியாசமான இடமாக இந்த நாட்களே இருக்கும். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் இந்த நாட்களே நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலம் இந்த நாட்களே வந்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே உண்டாகுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த கடைசி காலத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களே தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ரோமர்கள் நிறம் 8வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேலையை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரோமர் 8:32 வேதம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்படுகிற 32வது பாருங்கள், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தவர் அங்கே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. இப்ப பாருங்கள், இப்ப தேவன் தன்னுடைய விலையேறப்பெற்ற கிரியத்தினால் நம்ம இந்த நாட்களை மீட்டுக் கொண்டார். அப்ப அந்த விலையேறப்பெற்ற கிரயம் யாரிடத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவான் இருக்கிறது. அது என்ன காரியம் என்னவென்று சொன்னா உயிர், அவருடைய இரத்த மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்க வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை இந்த நாட்களிலே தேவன் கொடுத்தார். இதைத்தான் அங்கே ஏசாயா 9:6 சொல்லுகிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நாங்கள் ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது, பிறந்தார், கொடுக்கப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவரோடு கூட அதாவது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி இந்த நாட்களை எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் இதுக்கு பிறகு இந்த நாட்களை எல்லாவற்றையும் செய்ய அருளாதிருப்பது எப்படி என்ற கேள்வியை இந்த நாட்களை தேவன் இந்த இடத்திலே எழுப்புகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னாலும், ரோமர் 8வது அதிகாரத்திலே 32வது வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளுவார் என்பது ஒரு நிச்சயம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதற்கு. அப்பா ஆண்டவரை நாங்கள் அறிகிற வேளையிலே, ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுகிற வேளையிலே, அங்கே ஆண்டவரை இந்த நாட்களை நாங்கள் சொந்த ரட்சகராக இருக்கிற வேளையிலே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் இந்த நாட்களிலே சந்திக்க வல்லவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்கள், ஐயோ எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, அவருடைய வாழ்க்கையில எப்படியான சூழ்நிலைக்குள் இந்த நாட்களை நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், அவரை நாங்கள் இந்த நாட்களிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தேவன் மெது படிப்படியாக நம்முடைய தேவைகளை இந்த நாட்களை சந்தித்துக் கொண்டு போவார். 1 தெசலோனிக்கேயர் 5:9 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படுவதற்கென்றே நியமித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் எதற்காக நம்ம நியமித்திருக்கிறார், நாங்கள் அதாவது கோபாக்கினையில அழிஞ்சு போகப்படியாக நாட்களை தேவன் நியமிக்கவில்லை, இதை அறிஞ்சு கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் இங்க வேதம் சொல்லுற தெளிவாக இந்த நாட்களே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், ரட்சிப்பு அடைவதற்காகத்தான் தேவன் இந்த நாட்களை நம்மை நியமித்திருக்கிறார். ஏனென்றால் நாம் விழித்திருப்பவர்களானால் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடைய அதாவது தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காகவே மரித்தார். இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கணும், நாம் விழித்திருப்பவர்களா இருந்தாலும் சரி, நித்திரடைந்தவர்களா இருந்தாலும் சரி, அங்கே என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அப்படி என்று சொல்லி சொன்னால், மரித்தவர்களா இருந்தாலும் சரி, விழித்திருப்பவர்களா இருந்தாலும் சரி, கடைசி எக்கால தோணியில் இந்த நாட்களிலே எழுந்திருப்பார்கள் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அறிமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு, அப்ப பழங்கள் நம் விசுவாசம் இந்த நாட்களே மேலும் பெருக வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே அங்கே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படியாக இந்த நாட்களே இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அறிமையான கத்துடைய பிள்ளைகள், நாங்கள் எதன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம், எப்படியாக விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ரோமர் 4:20 சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் இந்த நாட்களிலே சந்தேகப்படாமல். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அங்கே எப்படி என்று சொன்னால், சந்தேகப்படாமல் இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், அங்கே அவன் விசுவாசிக்கிறான் பாருங்க. அப்ப தேவன் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரான ஆபிரகாம் அருமையான, ஆகையால் அது அவனுக்கு என்னவாக இருக்கிற அந்த விசுவாசம் அவனை நீதிமானாக்குறா. இன்னைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த நாட்களை வாழுகிறோம். ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட முடியாது. எதனால்? ரொம்ப கவனமா இருக்கும், வசன அடிப்படையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆகையால் அது அவனுக்கு எப்படியாக இருக்கிறதா? அது நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதியாக எண்ணப்பட்டது பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. அப்ப அந்த விசுவாசத்தினுடைய உறுதிதான் the faith. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, Trust in God, அதாவது கர்த்தரை நம்பி இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே அவன் இந்த நாட்களிலே வாழ்ந்தபடியினால், விசுவாசத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நடந்தபடியினால், விசுவாச வார்த்தைகளை இந்த நாட்களிலே பேசினபடியினால், விசுவாசத்துக்கு ஏற்றபடி இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டதினால் இந்த நாட்களிலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் இந்த நாட்கள் எழுதப்பட்டது. அப்படியானால் இந்த திரவு என்ன முக்கியமான காரியம்? விசுவாசம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்பதைத்தான் குறித்து நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லை என்று சொல்லி சொன்னால் ரட்சிப்பு இல்லை, சல்வேஷன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் அங்கே பின்வாங்கி போனா அங்கே ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களை கண்ணால காணவும் இல்லை, அதை இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், எப்படியான செயல்பாட்டில இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது, விவரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்களை ஒரு காரியம், இந்த நாட்களே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போமாட்டான். ரோமர் 10:11 சொல்லப்படுவது, அவரை விசுவாசிக்கிறவன், அதாவது ஹூ எவர் ட்ரஸ்ட் இன் காட், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை இந்த நாட்களே அவன் தன்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் இந்த நாட்களை விசுவாசிக்கிறவர்களே, அவர் இந்த நாட்களில் ஒருபோதும் இந்த நாட்களே அவன் வெட்கம் ஷேம் அடைந்து போக மாட்டான் என்பதை தான் குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், ரோமர் 4:10 அங்கே அந்த விசுவாசத்தின் மூலமாய்த்தான் ஆபிரகாம் இந்த நாட்களிலே நீதிமானாக இந்த நாட்களிலே எண்ணப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இந்த நாட்களில் இணைக்கிற காரியம் என்ன? விசுவாசம் ஒன்றுதான். ஆபிரகாம் விசுவாசித்தார் ஐயா, அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடு சொல்லப்படுற ஆண்டவர் சொல்றார், நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேனும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்ல, ஏன் சொல்லி சொன்னால் அந்த விசுவாசம் இல்லையா? அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கு. அருமையான கத்திரம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ ரட்சிக்கப்படையிலோ அதை பற்றி நான் இந்த நாட்களை பேச வரவில்லை. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை சொந்த ரட்சனாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அல்லது பரிசுத்தாவுடைய வல்லமையை பெற்றீங்களோ அதை குறித்து நான் இந்த நாட்களை பேச வரவில்லை. நீங்க என்னத்தை தான் இந்த நாட்களை பெற்றாலும் உனக்குள்ளே அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லாம் ஜீரோ தான். நீ எவ்வளவு காலம் நீ காரியத்தை செய்ய, என்ன காரியம் செய்ய, நீ விசுவாசிக்கணும். நீ இன்றைக்கு மனுஷனை விசுவாசிக்க வேண்டியது அல்ல, நீ விசுவாசிக்க வேண்டியது யாருன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதை கொடுத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு நாட்களே திட்டவட்டமாக நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ பாருங்கள், இங்கே 2 தசலோனிக்கேயன் புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தசலோனிக்கேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 3வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும். குளோரி டு காட். அப்ப பாருங்கள், தெசலோனிக்கு சபைக்கு எழுதுகிற உங்கள் விசுவாசம் இந்த நாட்களே எப்படியாக இருக்க வேண்டும், மிகவும் பெருகும்படியானாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. அப்ப பாருங்கள், அந்த விசுவாசத்தோட வந்து இன்னொரு லிங்க் கொண்டு கனெக்ட் பண்ணது, என்ன கனெக்ட் பண்ணதுன்னா அன்பு. அந்த அன்பு இந்த நாட்கள் என்ன செய்யறோம்னா விசுவாசத்தை இந்த நாட்களை பெருக பண்ணுகிறதை பார்க்கிற மாதிரி மாதிரி கத்தோட பிள்ளைகளே. அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்துக்கு ஒரு துணையாக இந்த நாட்களை என்ன நிக்கிறதுன்னு சொன்னா அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியா. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அந்த அந்த தொடர்பு இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே அங்கே தேவனை அறியும்படியாகவும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இந்த நாட்களிலே அங்கே அவன் செயல்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்து அதைத்தான் இங்கே திருசலோடிக்கு சபையிலே இந்த நாட்களை எழுதுகிற வேளையிலே இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே அங்கே 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள் பாருங்கள், பேதுரு நிருபத்திலே எப்படியாக இந்த நாட்களை பேதுரு இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1 பேதுருவின் புத்தகத்திலே அங்கே 3வது அதிகாரத்திலே 3 வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், 3வது அதிகாரத்திலே 3 சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாத மாசற்ற வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏற்றுவாத ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நமது மிகுந்த இரக்கத்தின்படி, அதாவது தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடி எனிப்பித்தார், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு. ரொம்ப கவனமாக கேடுங்க, கடைசி காலத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஏதுவாக இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்துக்குரிய சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறா? பரலோகத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமாதலால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலும் துக்கப்பட்டிருக்கிறீர்கள். அக்கினி, அதாவது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசம் என்ன செய்யலாம்? விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இந்த நாட்களே உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு மகனுக்கும், அது யாரா இருக்கலாம், சின்னாளா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், பாலிமனா இருக்கலாம், ஜோதியா இருக்கலாம், அவன் ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவர் நடக்க வேணுமா இருந்தால் அவனுடைய விசுவாசம் புடமிடப்படும். இப்ப பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் அழிந்து போற பொன் என்ன செய்யப்படுகிறது? அக்னியினால சோதிக்கப்படும். அப்ப அந்த பொண்ணை இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் உருக்குவார். நான் கடந்த சில என்னுடைய இளம் வயதில் இந்த நாட்களில் தேசத்தில் இருக்கிற வழியிலே நான் இருந்தது, அதாவது யப்னாவில் கண்ணாதிட்டி ஸ்ட்ரீட் அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப என்னுடைய நாங்க வேலை சொல்றது பக்கத்திலே அநேக நகைக்கடைகள் இருக்கு, டைமண்ட் ஹவுஸ், அதுல சின்ன சின்ன நகைக்கடையெல்லாம் அதுக்கு சுகம் இருக்கு. இந்த இடத்துல பாக்குற வழியிலே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நல்ல கூட்டாளிகள் என்னோட இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னால் இந்த பழைய பொண்ணை கொண்டு வந்து அந்த நாட்களை வச்சுட்டு அவன் அப்படியே இருந்த அந்த நாட்கள் இந்த எலக்ட்ரானிக் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியே வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சட்டி மாதிரி ஒன்றுக்குள்ள வச்சுட்டு இந்த நாட்களை பாருங்க, அதுக்குள்ள எல்லா பழைய இரும்பு பவுனுகளை போடுவாங்க, போட்டுட்டு கையால அமர்த்தி அமர்த்தி காத்தால இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அந்த நெருப்பிலே அப்படியே அதை உருகி கொண்டே இருப்பார்கள். உருகி கொண்டிருக்கிற வேலையில பாக்குற வேலையில பாருங்கள், அப்படியே அந்த பொண்ணிலே ஒட்டி இருக்கிற செம்பு மற்றது வேறு வேறு கலந்த அந்த பவுனோட கலக்கிற சாமங்க எல்லாம் அப்படியே புறம்பாக அந்த நாட்களை கலரும், அப்படி எல்லாம் தட்டி இந்த நாட்களை எடுத்து போட்டு என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் தனியா அந்த பவுனை தூக்கி ஒரு சைட்ல இந்த நாட்களை வைப்பார்கள். அருமையான கத்திரவர்கள், இப்படியாக எல்லா பவுனையும் சேர்த்துதான் கடைசியாக என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் யாரும் வந்து கேட்கிற வேலையில தனியா ஒரு பவுன் சொல்லி சொன்னா ஒரு பவுனை கொடுப்பார்கள். சங்கிலி என்று சொல்லுகிற வேலையிலே அந்த தனி பவுன்ல இந்த நாட்களில் ஒரு நாளும் சங்கிலி செய்ய முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த அதுல வந்து இந்த நாட்களிலே அதாவது இந்த இருகிற தன்மை இந்த நாட்கள் இல்லாதபடினா அந்த நாட்களிலே அதற்கு உரிய செம்பு போன்ற காரியங்களை கலந்து செய்கிற வழியை தான் ஒரு சங்கிலியாக அல்லது தோடாக அல்லது மோதிரமாக அந்த நாட்கள் உருவாக்கப்பட்டு வருகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடப்படுது. அப்ப அதைத்தான் இங்க சொல்லப்படும், அழுந்து அழிந்து போகிற பொன் அக்னியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும். அப்ப அந்த பொன் அங்கே சோதிக்கப்பட்ட பிறகு இந்த நாட்களே சுத்த பொன்னாக விளங்கும். அருமையான கத்துடன் ஜொலித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கும் அருமையான கத்துடன். அப்ப சுத்த பொன்னாக இந்த நாட்களை விளங்குகிற வேளையிலே அதே விதமாகத்தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையிலேயே அங்கே அந்த சோதனையை நாங்கள் தாங்குகிற வேளையிலே சோதனையை சகிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பாக அந்த நாட்களே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் கனம் மகிமை இந்த நாட்களே உண்டாகும் வேதம் சொல்லுகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே பொன் புடமிடப்பட வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருவது சகசம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா ஜீவ கிரீடம் சூடும் போது என்ன பேரின்பம் என்று சொல்லி நாட்கள் விதத்தில் சொல்லப்படுது. ஒரு கிறிஸ்தவனுக்கு சோதனை இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் கிறிஸ்தவன் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. கிறிஸ்துவ அறிந்தவர்கள் இந்த நாட்களில் சோதனையின் ஊடாகத்தான் இந்த நாட்களில் நடந்து செல்ல வேண்டும். பாருங்க அந்த நாட்களில் சில பேர் ஷார்ட் சொல்லுவார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்புறம் பிரதர் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான காரியம் இந்த நாட்கள் எல்லாம் இந்த நாட்களில் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்வார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அப்படி என்றால் உன்னுடைய எட்சிப்பிலே ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்பதை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறேன் கத்துடைய. உண்மையாக அந்த நாட்களை ஆண்டவரை அறிந்தவர்களுடைய பாடுகள் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பு அவருடைய சொந்த பெற்றோரே இந்த நாட்களை என்ன செய்தார்கள், சாப்பாட்டிலே விஷம் கலந்து இந்த நாட்களை கொடுத்தார்கள். ஆனால் ஒன்றுமே அங்கே நடக்கவில்லை, கத்தர் அவரை காப்பாற்றினார் மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல ஊழிய பாதையில் அவர் கடந்து போய் கொண்டிருந்த வழியிலே அவரை இந்த நாட்கள் ஒரு பாலும் கிணத்துல இந்த நாட்களை அடித்து போட்டு இந்த நாட்களை போட்டார்கள். அந்த கிணத்திலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துள்ள தண்ணீர் இல்லாத பாலும் கிணறு, அந்த கிணத்திலே பார்க்கிற வழியிலே சின்ன பாம்புகளும் பூச்சிகளும் தேள்களும் மட்டத்தேள்களும் தான் அந்த நாட்கள் இருந்தது. பார்க்கிற வழியில் அருகிலே மரித்த மிருகங்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் இருந்தது. ஆனா பாருங்கள் அந்த சூழ்நிலையிலே கூட இந்த நாட்கள் அவர் கலங்கவில்லை. ஆனால் திடீரென்று பார்க்கிற வழியில் இவர்கள் அந்த கிணத்தை இந்த நாட்கள் ஒரு கொங்கிரீட்டால மேலாலே இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், ஒரு தட்டு மாறி போட்டு மூடினார்கள். திடீரென்று பார்க்கிற வழியில் அந்த தட்டு விலக்கப்பட்டது, அங்கிருந்து ஒரு கயிறு ஒன்று கீழே வந்தது, மேலே ஏறிவான் ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் அவர் மேலே ஏறி வந்ததற்கு பின்பாக பார்த்தா ஒருவரும் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. தொடர்ந்து அவர் இந்த நாட்களில் போய் கத்துடைய ஊழியத்தை செய்தார் அருமையான கத்தை. இதுதான் சோதனை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்படியானால் விசுவாசத்தின் மூலமாய்த்தான் நம்முடைய ஆத்துமா அந்த நாட்கள் என்ன செய்கிறதாம், ரட்சிப்பை அடைகிறது என்பதை பார்க்கும். நம்முடைய சோல் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆத்துமா அந்த நாட்களை எப்படியாக இருக்கிறது, அங்கே இந்த நாட்களை அங்கே ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த ரட்சிப்புக்கு தேவையான காரியம் என்னவென்றால் திறவுகோல் விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாக தான் ஆத்துமா ரட்சிப்படையுமே ஒளிய அந்த நாட்களே நாங்கள் சும்மா வந்துட்டு நாங்கள் சேர்ச்சிக்கு போய் பாச சொல்றான்னு சொல்லி போட்டு ஞானஸ்தானத்தை எடுத்து நாலு பாட்டை படிச்சு இந்த நாட்களில் காரியத்தை செய்து காரியம் செய்து கொண்டிருந்தா போல நாங்கள் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ரொம்ப கவனமாக அந்த நாட்களில் இருக்கிறோம். அப்ப அதை குறித்தான் இந்த நாட்கள் இந்த வேத போது நமக்கு இந்த நாட்களை தொழிவாக இந்த நாட்களில் இங்கே பேதுரு இந்த நாட்களை எழுதுகிறார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப வேதருடைய வார்த்தையை சொல்லப்படுகிறது எப்படி என்ன பேதுரு எப்படி சொல்லுகிறான், உங்கள் விசுவாசம் பலனாகி ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள், உங்களுக்குண்டான கிருபையை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை அங்கே பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே வேதம் நமக்கு சொல்லித் தருகிறதை இங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே பேதர் இப்படியாக பாருங்கள், நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் விருத்தியாகி இந்த நாட்கள்ல பற்றுதலும் பக்தி விருத்தியும் இந்த நாட்களே பக்தி விருத்தியாக இந்த நாட்களே மாறுகிறது என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இங்கே முதலாவது சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே கீழ்ப்படிதல் நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் விருத்தியாகிறது மட்டுமல்ல அதன் மூலமாய்த்தான் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் மேலே வைக்கிற பற்றுதல் இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் வருகிறதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ரோமருக்கு நிருபத்திலே பார்க்கிற வேளையிலே 14வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். 8வது வசனத்தை வாசிக்கின்றேன். நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே மரித்திருக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருக்கு கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ரோமருக்கு எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே வாழ்ந்தாலும், அருமையான பாடல் படிப்பார்கள், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்கள் வாழுகிறது கிறிஸ்துவோடு தான் இந்த நாட்களை வாழுவோம், மறிக்கிறவர்களே கிறிஸ்துவோடு தான் இந்த நாட்களை இருப்போம் என்பதை தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மன துணிவு இந்த நாட்களில் யாருக்கு இருக்குமா இருந்தால் இந்த நாட்களில் நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்க வேதம் சொல்லுகிறது, பாருங்க மத்தேயு 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களில் யுத்தத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கடைசி நாட்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த கடைசி நாட்கள் எங்கே ஐயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி நாட்கள் இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பூமிக்கு வந்தாரோ, அவர் எப்படி எப்பொழுது பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டாரோ, அருமையான சிலுவையில் அடிக்கப்பட்டு 3 உயிர்த்தெழுந்தாரோ, அப்போவே கடைசி நாள் துவங்கி விட்டது. எப்படி என்றால் 2026 முன்பாக. அப்ப இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சமுதாயம், நம்முடைய சந்ததி, நம்முடைய சந்ததி சந்தானங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கடைசி நாள் என்று சொல்லப்படுகிற நாட்கள்ல தான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடைசி நாள் முடிவடையவில்லை, அது முடிவடைய வெகு விரைவிலே இந்த நாட்களை முடிவடையும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த நாட்களில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறீங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பயணத்திலே நீங்க பாருங்க இன்றைக்கு எங்க இலங்கையில இருந்த நாட்களை நீங்கள் யூரோப்புக்கு அதாவது பிரான்சுக்கு வருகிறீர்கள் சொல்லி வைத்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களோட பயணத்துல நீங்க விமானத்துல வந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க துபாயில இறங்கி பிரான்ஸ் பிளைட்ல இருந்தோட நான் பிரான்ஸ்ல போய் இறங்கிட்டு சொல்ல முடியுமா? இல்லை. அப்ப உங்களோட பயணம் தொடங்கி இந்த நாட்கள்ல எங்க பிரான்ஸ்ல வந்து சேர்ந்ததற்கு பின்பாகத்தான் நீங்க சொல்ல முடியலாம் நான் என்னுடைய பயணத்தை முடித்து விட்டு. அதே மாதிரி தான் ஆண்டவுடைய வருகை இந்த நாட்களில் எப்பொழுது முடியும் என்று சொல்லி சொன்னால், கடைசி யுத்தத்திலேயும், அது மட்டுமல்ல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து அணைத்து செல்லுகிற நாட்களிலேயும் தான் அந்த அவருடைய வருகை இந்த நாட்களிலே முடிவடையுமே ஒழிய, ஆண்டவுடைய வருகை இந்த நாட்களிலே வருகையினுடைய நாட்களில் தான் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் தான் நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக இந்த நாட்களில் இருந்து பாருங்க. ஆக்கள்கிட்ட கேட்டா சொல்லணும், எப்போ ஆண்டர் வருவார் ஐயா நிலுக்கு? வேதத்தை வாசிங்க, வேதத்துல வாசிக்கிற காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன காரியம் நடக்கும், என்னென்ன காரியம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதல் விசுவாசியுங்கள், தெளிவாக வாசிக்கிற வழியிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் எல்லா காரியங்களையும் நாட்களை வெளிப்படுத்தி தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை கொண்டு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 2 Corinthians 5:15 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. பிழைத்திருக்கிறவன் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்கும் ஆகோ மறித்தார் என்று நிதானிக்கிறோம் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பிழைத்திருக்கிறவள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராம, இப்போ இன்றைக்கு வாழுகிற நாங்கள் எங்களுக்காக ஆசையை சேர்க்க வேண்டும், எங்களுக்காக அதை சேர்க்க வேண்டும், எங்களுக்காக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அப்படியான சூழ்நிலையின்படி இந்த நாட்களை பிழைத்திருக்காமல் அங்கே அருமையான கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறது. இப்போ அதாவது தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி, அப்படியானால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்துக்காக அவருடைய காரியத்துக்காக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்காக மறித்தார் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிதானிக்கிறோம் என்றுதான் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம் அப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் விருத்தியாகி அங்கே விருத்தியாகும் பற்றுதலும் பக்தியும் மாறுகிறது. அங்கே பற்றுதலும் பக்தியும் விருத்தியாகி ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய நெருங்கிய சிநேக உணர்ச்சியும் அன்பாக இந்த நாட்களே மாறுகிறது என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சிநேகித அன்பு இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களே அங்கே அறிவான கத்தோட பொருள்களை அங்கே பக்தியாக இந்த நாட்களை மாறுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிற 21வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் சொல்லப்படும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போலும் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சையை நம்பிக்கையின் தக்கதாக அப்படி செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டா இருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியேன் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் நீ யார் என்று கேட்கிற வழியில் அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசப்பா, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்பாக அந்த நாட்களில் அவர் எல்லாவற்றையும் எல்லாம் அடி பணிஞ்சிட்டார், ஒன்றுமே இல்லை. என்னதான் காரியம் நடந்தாலும் அதுக்கு பிறகு பாருங்க, இந்த சவுல் பவுலாகிற வருகிற வழியிலே அவருக்கு என்ன காரியம் நடந்தது என்று வேதத்தில் எடுத்து பாருங்க. வேதம் சொல்லுகிற தொழிவா கல்லறை கப்பல் சீதம் அருமையான கத்துடைய பிள்ளைகள், அநேக காரியங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இந்த நாட்களில் எல்லாரும் அந்த நாட்களை பாருங்கள். இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளருக்கு முன்னே ஜனங்களை கண்டா பயப்படுவாங்களே, அப்படியான ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கு பாருங்கள், கட்டப்பட்ட நிலையில் யாரால கட்டப்பட்டிருக்கிறார், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவால கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய அன்பு இந்த நாட்களை என்ன செய்கிறது, சவுல பவுலடிகளை இந்த நாட்களை கட்டி வைத்திருக்கிறது ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு இந்த நாட்களை நாம கட்டுகிற வேளையிலே இந்த நாட்களிலே நாங்கள் அந்த அன்பை விட்டு மீறி இந்த நாட்களை எதுவும் செய்ய முடியாத அருமையான கர்த்தர், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்ட காரியத்தின் படி இந்த நாட்களே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படியாக சொல்லுகிற இந்த பவுலடிகள் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள். இந்த நாட்களே பிலிப்பியர் 3:8 இருந்து 10 வரை வாசிக்கிற வழி
1: நாம் பாடுவோம்
0: ஏனென்றால் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயம் பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவராய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனாலே உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவருமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் அதாவது இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு பாருங்க அந்த காரியத்தை. இப்ப இவ்வளவு காரியத்தை சொல்ற வந்து அப்ப இந்த காரியங்களுக்கு நாங்கள் தகுதியாக இருக்கும்படிக்கு இன்னைக்கு நாங்கள் தகுதியாக இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன், குப்பைமா என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, இன்றைக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களில் அழைக்கப்பட்டு இந்த நாட்களிலே வந்து என்ன செய்கிறோம் இங்கே பாருங்க, இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே வந்து ஊழியக்காரன்னு சொல்லி அழைச்சி ஒரு சபை நடத்துறது காரியங்களை தந்தோன்னு இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் குப்பி நின்றுகிறோமோ? அதுக்கு பிறகுதான் நான் வீட்டில் பார்க்குற வழியில் 10 பவுன்ல சங்கிலி, 20 பவுன்ல காப்பு, காதில் பெரிய பின்னாம்பு, 2, 3, 5 பவுன்ல காதில் தோடு, இந்த நாட்களே பிள்ளைகள் அப்படி பிள்ளை பேர பிள்ளைகள் அப்படி எல்லாருக்கும் இந்த நாட்களை போட்டு சந்தோஷமா இந்த நாட்கள் இருக்கிறோம். ஆனா பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள்லே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுனும் வேண்டாம் ஐயா, பணமும் வேண்டாம் ஐயா, ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு வேண்டாம். இந்த நாட்கள் எல்லாம் குப்பை என்னுடைய பார்வையில் இந்த நாட்கள்லே அவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய சமூகத்தில் எல்லாம் குப்பை என்று சொல்லி நாட்கள் எண்ணி ஏன் சொல்லி சொன்னால், நான் அடந்தாயிற்றது அல்லது நான் முற்றிலும் தேர்ந்தேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ இந்த நாட்களிலே அதை நான் பிடித்துக்கொண்டு ஆசையாக தொடருவேன். இன்றைக்கு தேவனுடைய காரியத்தை இன்றைக்கு அறிகிற ஊழியக்காரர் ரொம்ப குறைவையா. எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்று சொல்ற ஊழியக்காரனுக்கு அறிந்து கொள்வானா இருந்தால் அந்த பாதையிலே ஓடுவான் ஒழிய, குறுக்கு வழியிலே சம்பாதிக்க வேண்டும், குறுக்கு வழியிலே காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி இன்றைக்கு நினைக்க மாட்டான் அருமையான கத்தோட பிள்ளைகள். இதைத்தான் நான் சொல்லுறேன் அருமையான கத்தோட பிள்ளைகள். இன்றைக்கு அநேகர் பாருங்க, உலகத்திலே ஊழியக்காரர்கள் கூட ஐயா, விசுவாசிகள் குறைவு சபையில பாக்குறவர்களில். அவங்க எதற்காக பிடிக்கப்பட்டேன் சொல்லி சொன்னால், இவங்க எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய குடும்பத்துக்கு அதாவது நாட்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதற்காக, ஆதாயப்படுத்துறதுக்காக, அந்த நாட்கள் என்னத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் காரியங்கள்னாலும் நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக இவங்க பிடிக்கப்பட்டிருக்கோம். ஆனா பாலடிகள் பிடிக்கப்பட்ட அது சொல்றாரு நாட்கள் அப்படி அல்ல. எதற்காக பிடிக்கப்பட்டதுக்கு அதனாலே நான் எல்லாவற்றைக்கும் இந்த நாட்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எல்லாவற்றையும் இந்த நாட்களை நான் குப்பையாக எண்ணி விட்டு விட்டேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நாட்கள் போறாரு அருமையான கத்திரவர்களே. இன்றைக்கு நாங்க பிடிக்கப்பட்டோம், உடனே என்ன செய்வோம், அடுத்த பகுதி நல்ல ஒரு விலகூர்ண கார் வேண்டும், வேண்டாம் நான் ஊழியக்காரனப்பா, நாலு பேர் மதிக்கவேணும், என்ன பழைய காரில் பாஸ்டர் வாரரா, அப்படியான அந்த நாட்களே ஒரு விலை நல்ல விலகூர்ண கார் உண்டு வேண்டும் வருமான கத்தோட பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அதுக்கு பின்பாக அந்த நாட்களே ஏதோ வழியில அந்த நாட்களே ஒரு நல்ல வீட்டை பார்த்து வேண்டிடுவோம், சபையில காசு வருதானே அந்த காசு மூலமா அந்த நாட்களை காரியத்தை கட்டி முடிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களே அப்படியே நாங்கள் காரியத்தை செயல்படுகிறோம் வருமான கத்தோட பிள்ளைகளே. அது அப்படி அல்ல, இந்த ஓட்டத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்த்தர் நம்ம எதற்காக அந்த நாட்களை பிடித்திருக்கிறார் என்பதை முதலாவது நீ அறிந்திருப்பாயா இருந்தா, அந்த நாட்களே அந்த தேவனுடைய அழைப்பை நினைத்து அந்த அழைப்பை வைத்து நீ ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பாய் அருமையான கர்த்தருடைய. அதைத்தான் இங்க கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களை இங்கே வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அங்கு எப்படி என்று சொல்லி சொன்னால், யோவானுக்கு சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 4 வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. இன்றைக்கு யாரையா ஆண்டவர்ல நினைச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு யாரையா ஆண்டவர்ல நினைச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றாரு என்னென்ன நினைத்திருங்கப்பா, என்ன நினைச்சிருக்கிற வேலையிலே தான் அந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் அங்கே எப்படி என்ன செய்வீர்கள்னு சொன்னா, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொல்லி, ஆனால் இந்த நாட்களை நிலைத்திராவிட்டா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி. இன்றைக்கு ஆக்களுக்கு இன்றைக்கு நம் ஜனங்களுக்கு தேவை என்ன காரியம்னு சொன்னால், ஆண்டவர்ல நாங்க நிலைத்திருக்கிறோமோ நிலைத்திருக்கிறேன் நிலைத்திருக்கிறேன் அது ஒரு விஷயம், ஆனா ஊழியத்தை செய்திருவோம்னு சொல்லி இந்த நாங்க நினைக்கிறாங்களா அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே. அது என்ன ஊழியம், கர்த்தருக்கு தான் தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, அது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நிலைத்திருந்தா தானே அந்த கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் முதலாவது நாட்களை ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக ஃப்ரூட்ஃபுல் லைஃப், நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற வாழ்க்கையாக அந்த நாட்களிலே வேணும் அருமையான கர்த்தர்களே. மத்தேயு 3 அதிகாரத்தில் சொல்லப்படும், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டா கீழ போடப்படும். இந்த கருமையான கர்த்தருடைய என்ன ஓட்டத்தை ஓடலாம், நல்ல ஓட்டத்தை ஓடலாம், நல்ல காரியத்தை செய்யலாம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செய்து இந்த நாட்களை நாங்கள் அப்படியே இந்த நாட்களை செய்த நாட்களே அப்பா கத்தாவே இந்த நாட்களே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்தான் ஆண்டவரே முடிச்சிட்டு சொல்லி போட்டு இந்த நாட்களில் இருக்கிற வழியிலே ஆண்டவர் கேட்பார், மகனே நீ கனி கொடுக்கிறாயா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு எது வேதத்திலே சொல்லப்படுகிறதோ, எதை ஆண்டவர் இதுதான் த வில் ஆஃப் காட்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள், இதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இந்த நாட்களை நமக்குள்ளே உண்டாக வேண்டுமா இருந்தால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கனிகள் கொடுக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து இந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கலாத்தியர் 2:20 இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையில் நாங்கள் வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புத்தகத்திலே 2 20 வசனம் இந்த நாட்களில் சொல்லுகிறதை எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என் மேலே அன்பு கூர்ந்து அந்த அன்பின் நிமித்தம் தான் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேனே ஒழிய இந்த நாட்களே என்னுடைய ஆகாரத்தின் நிலைமை ஆகாரத்தினாலே பிழைத்திருக்கவில்லை அல்ல இந்த நாட்களே வேறு வேறு காரியங்களா இருந்தாலும் அதில் நாங்கள் பிழைத்திருக்கவில்லை என் மேலே இந்த நாட்களை வேதம் சொல்றது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் அப்படியானால் அந்த தேவன் நம்முடைய அவருடைய விசுவாசத்தை நீங்களும் பிழைத்திருந்து காரியத்தை இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்காருமான கத்துடைய பிள்ளைகள் அன்பு பிள்ளைகளே நாங்கள் பிழைத்து அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் இந்த நாட்கள் வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்கள் அவரை நாங்கள் இந்த நாட்கள் விசுவாசிக்கிற வேலையிலே தான் அங்கே தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் அங்கே நமக்கு இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்கள் இப்ப இந்த விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த நாட்கள் ஒரு புதிய தொடர்பாக இந்த நாட்கள் நாட்களை கொண்டுள்ள ரோமருக்கு நிருபத்தில் இந்த நாட்களை வேதம்
1: நோய்களெல்லாம் நீக்கிடுவார்
0: சொல்லுகிறதை பார்க்க ரோமர் இந்த நாட்களை ரோமர் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 18வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாய் தேவ கோபம் பானத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை அங்கே அறியக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப பாருங்கள்
1: சுகம் தருவா நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா பொழுதே
0: இந்த வானத்திலிருந்து படுத்துகிறார் எப்படி என்று சொன்னால் அந்த வானத்திலிருந்து வருகிற அந்த கோபம் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சோதோம் குமாராவுக்கு என்ன நடந்தது அக்னி எங்கிருந்து வந்ததையா வானத்திலேருந்து வந்ததையா அருமையான கத்தோடு பிள்ளைகள் வானத்திலேருந்து வந்த அந்த நாட்கள் என்ன செய்து சோதோம் குமாராவை அப்படி எரிச்சு காரியங்களை செய்து அப்ப தேவன் அந்த இடத்துல அனுப்பினார் ஏனென்றால் இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் இந்த ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புகிறதுக்கு ஏற்ற காரியங்களோ கனிகளோ இந்த நாட்களில் செயல்பாடுகளோ இல்லை அதனால இந்த நாட்கள்ல இவர்களுடைய காரியத்தை இருக்கிற அந்த நீதிமான்களை மட்டும் நீ தப்புவி மிகுதி காரியத்தை நான் பார்க்கிறேன் சொல்லி அவர்கள் வெளியாலே இருக்கிற வழியிலே அப்படியே இந்த நாட்கள் என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த சோதோம் குமாரா எரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் பாருங்கள் இந்த நாட்களே ஒரு ஒரு ஒரு புல்லு கூட இந்த நாட்களை முளைக்க முடியாதபடி இந்த நாட்கள் இருக்கிறது

தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என் பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்றும் விடுதலை ஆக்கிட்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய காரியம் தேவனுடைய செயல்பாடுகளா இந்த நாட்கள் நம்மை இங்கே விடுதலை ஆக்குறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லி வச்சுள்ள. அப்ப அந்த புதிய தொடர்பான இந்த நாட்களிலே நாம் பாவ சரீரத்தில் அந்த பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாவத்துக்கு நாங்கள் மரித்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எப்படியாக சொன்னால் தேவனுடைய கிருபையினால் தான் இன்றைக்கு நாங்கள் பாவத்துக்கு இந்த நாட்களே மரித்திருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தேவன் நம்மையிலே வைத்த அந்த கிருபை. ஆகையால் என்ன சொல்லுவோம் என்றால் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திராமல் என்று சொல்லுவோமோ கூடாது. பாவத்திற்கு அங்கே மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட இந்த நாட்களே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகையால் அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள். ஆகையால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலாக இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலாக இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் அங்கே மரித்தோமானால் அவருடனே கூட இந்த நாட்களிலே என்ன செய்திருப்போம்? எழுந்திருப்போம். அங்கே மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அறியா அதாவது அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை இந்த நாட்களிலே ஆட்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களில் 18வது வசனம் சொல்லப்படுகிறது. பாவத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாளர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் பாவத்திலே இருந்து இந்த நாட்களை விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். அந்த நீதிக்கு அடிமையாக படுத்தும்படியாக யார் நம்மை இந்த நாட்களில் அங்கே நடத்தினார் சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களே நம்மை நீதிக்கு அடிமையாகும்படியாக அந்த நாட்களே அவர் இந்த நாட்களை நம்மை திருப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படியானால் இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வாசம் செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் போய் இந்த நாட்களில் ஒரு தேற்றவாளரை இந்த நாட்களை அனுப்புறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப அந்த தேற்றவாளர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் பாவத்தை குறித்து இந்த நாட்களை என்ன செய்வாராம், கண்டித்து உணர்த்துவாராம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறது. இதுதான் யோவானுக்கள் சுவிச புத்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சொன்னார். அருமையான கர்த்தருடையவர்களே, கலாத்தியர் 3:5 வசனத்தை வாசிப்பார்னால் அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்புகிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாச கேள்விகளினாலேயோ அதாவது கேள்வியினாலேயோ எதனாலே செய்தார் என்பதை அன்றைய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அன்றியும் உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை நியாய பிரமாணத்தின் கிரியையினாலோ அல்லது இந்த நாட்களிலே விசுவாச கேள்வியினாலோ எதனாலே செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆண்டத்தில கேள்வி எழுதுகிறோம் பார்க்கிறோம். அருமையா இருக்க தொழில்களே, அப்ப நியாய பிரமாணம் என்று சொல்லுகிற காரியம் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இன்றைய புதிய ஏற்பாட்டிலே வருகிறவர்களிலும் விசுவாசத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறது மட்டுமல்ல, அங்கே பாருங்கள் இந்த நாட்களை பேச சொல்லுது விசுவாச கேள்வி நாளி என்று சொல்லப்படுது. அப்படியானால் விசுவாசம் என்றது என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே, அப்படியானால் பாருங்கள் கலாத்தியர் 4:6 சொல்லப்படுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கது தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. இப்ப பாருங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ள இந்த நாட்களில் இருக்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த நாட்களில் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் நம்ம இந்த நாட்களில் ஒரு காரியத்துக்குள்ளே நடத்துகிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஆகியால் இனி நீ அடிமை இல்லாமல் அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரனே அல்லாமல் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறாய் என்பதை அறிஞ்சுள்ளோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரோடு இந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கும் பாருங்க, இந்த நாட்கள் சேர்ச்சிக்கு வந்த அந்த நாட்கள் இன்னொரு தரம் வந்து அதுக்கு ஜெபிங்க இதுக்கு ஜெபிங்கன்னு கேட்கிறாங்க அருமையான கர்த்தரோடு. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய புத்திரராய் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை, புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்ற ஒரு விசுவாசம் இந்த நாட்கள் நமக்குள்ளே தெரிகிறது இல்லையா? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோமோன்னு சொல்லி ஒரு சில பேர் தெரியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் என்று கேட்டால் அந்த நாட்கள் அவருக்கு தெரியாது. அருமையான கர்த்தர்கள் பாருங்க, பரிசுத்தாவுடைய வல்லமை பெற்றீங்கன்னா தெரியாது. ஆனா யாரோ அந்நிய பாசம் கைக்கிறாங்கன்னு சொல்லி கழிச்சு கொண்டிருக்கிறாங்களுடைய அவருடைய அர்த்தம் என்ன, அது எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்க அருமையான கர்த்தர்களே. அதனாலே இந்த கடைசி காலத்திலே நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த நாட்களில் இருங்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை நீங்கள் இந்த நாட்களில் அங்கே கற்றுக்கொள்வீர்களா இருந்தால், அதை பிடித்துக் கொள்வீர்களா இருந்தால் இந்த நாட்களில் ஆண்டவரோடு இந்த நாட்களில் நீங்க நடக்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்பீங்க. அதனால அருமையான கர்த்தர்களே, வேதத்திலே இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே உள்ள வார்த்தைகளை இந்த நாட்களை வாசித்து கர்த்தருடைய கர்த்தரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களை முதலாவது கற்றுக்கொண்டு அவரோடு நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே நடக்கும்படியாக இந்த நாட்களை தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார்களாக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நறுமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பிலே நான்காவது பகுதியை இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனமையா. அப்போஸ்தலாய பவுலடிகள் மூலமா இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட சில காரியங்கள், இந்த நாட்களில் ஆண்டவரே பேதுரு மூலமாய் சொல்லப்பட்ட சில காரியங்கள், இப்படியாக இந்த நாட்களே உம்முடைய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே இந்த புத்தகங்கள் ரோமர்களில் பொறுத்து புத்தகங்கள் பேதுருவின் புத்தகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே விதமாக இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை கேட்டு அந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நாங்கள் கைக்கொள்ள திருவதும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஐயா கத்தா, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களில் இந்த நாட்களில் அவருடைய சிந்தனைகளில் இருக்கிற கட்டுக்கள் நுகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து இந்த நாட்களில் அவர்களுக்கு தெளிந்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து இந்த நாட்களில் வார்த்தையை கிரகித்துக் கொள்ளுற தன்மையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஏகத்தாவே உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின்

0: என் அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஏமன் தேசத்துடன் இணைந்து வேதாகம படிப்பிலே இணைந்திருந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய் போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு வைத்து கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஊழியரையும் வாழ்த்திக்கொண்டு
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன்.

0: நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதிர் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள் நம்மை கைவிடலாம். எங்கள் நினைவாயிருக்கிறவரே ஒரு நாளும் கைவிடாதவர். பரிசுத்தமான தேவனே, இந்த நல்ல காலை ஆண்டவரே, நல்ல நாளிலே காலையும் மாலையும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரே, இந்த நாளில் உம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். எங்கள் நினைவாய் நினைத்துக் கொண்டிருக்கிறவரே, உங்கள் நினைவுகளை நிலைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த தேசங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அந்த இடங்களில் எந்த சிறையிருப்புகள் இருக்கிறதோ, அத்தனை சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த செய்தியானது ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும். அவர்களுடைய துதிகள் ஓயாதபடி, அவர்களுடைய துதிகள் மலையாதபடி, அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய அழைப்புகள், அவர்களுடைய தோழிகளில் இருந்தவர்கள் எழுந்து காரியத்தை நடுப்பி கட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, விடுதலை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: யாழ்ப்பாணம் மராள தேசத்திலிருந்து சங்கமம் வாதனூடாக ஒரு அருமையான தெய்வ செய்தியை எரேமியா 29 ஆழமான சத்தியத்தை, ஆழமான பொக்கிஷத்தை, ஆதரவுள்ள ரசத்தை நாங்கள் கழித்து ருசிக்க எங்களை இன்றைய நாளில் எடுத்து தந்திருந்த மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் காதலே கணீர் கழிந்து கேட்கும் பொழுது உண்மையிலே இந்த வார்த்தை உள்ள கொண்டு விட்டு எரிக்கக்கூடிய தன்மையா இருந்தது. அப்படியாக உங்களுடைய வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது சிஸ்டர் சுகிருதா. அது மட்டுமில்ல, 97 ரேடியோ 2000 மேற்பட்டார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய செய்தியை. காரணம் உங்களுடைய செய்தி மிகவும் அருமையான செய்தி. உங்களுடைய செய்தியை கேட்டு எல்லோரும் அந்த ஏன் கேதிக்கு போய் சேர கத்தர் கிருபை செய்வதாக. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கைது செய்யும் காரியங்கள், சபையில் உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி,
2: பேசுறாரியா? ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் கசாதுரியிட வார்த்தைகள் அவ்வளவு அதிர்த்து எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துறேன். கத்தர் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்க பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ்வாத் பாஸ்டர்,
3: பிரைஸ்வாத்
2: பாஸ்டர், வாருங்கள். உங்களை வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா காத்திருக்கிறோம். வாருங்கள், வந்து கத்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.
3: நல்லது சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அன்றைய வார்த்தைக்கு நேராக நம்ம வேகமாய் கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 13 வசனம். 2 யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்பு

0: அம்சமும் பாகுனுக்கு தெரிய வந்தது. பதிமூன்றாவது வசனத்துல இருந்து நாம இரண்டாந்தரம் என்கிற இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக நாம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பத்தை நான் அதை பார்க்கக்கூடியதா என்பது. இரண்டாந்தரம் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு திருச்சபைக்கு ஜனங்களுக்கு தேவை இரண்டாந்தரம் சந்தித்து. யோசேப்பை அவர்கள் பதிரெண்டாவது வசனத்தை பாருங்க, ஏழாவது அதிகாரம் பதிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எகிப்திலே தானியம் கொண்டு யோசேப்பு கேள்விப்பட்டு தன்னுடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். முதலாந்தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் சந்தித்த பொழுது என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 42 அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்து பார்த்தால் நீங்க அதுல என்னென்ன சம்பவங்கள் சம்பவித்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நான் அதை பற்றி அல்ல. இரண்டாம் தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இரண்டாம் தரம் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. தேவன் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். யோசேப்புட பந்தியில அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிற பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அத்தனை எகிப்தின் கொடுமைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் முசிக்கிற அந்த பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த கோசேன் நாட்டை குறித்து அங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் அவளை போஷிப்பதற்கு, அவளை அவர்களை உடுத்துவிப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த இரண்டாந்தரம் சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இரண்டாந்தரம் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேதாகமத்துல நான் நிறைய குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன், சுமார் 10 குறிப்புகள். இரண்டாந்தரம் என்கிற வார்த்தையிலிருந்து சுமார் 10 குறிப்புகள் என்னென்னலாம் சம்பவித்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த பொழுது அநேக ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை காணக்கூடியதா இருந்தது. மிக வேகமாய் சொல்லிக்கிட்டு போகிறேன். நான் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாளில் நம்ம தியானிக்கலாம். முதலாவது மத்தே எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 8:25 வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் முறை தொழுதல். 1 Kings 19:7 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை போஜனம். யோவான் 2:7 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை நிரப்புதல். எண்ணாகமம் 10:6 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை எக்கால ஊதுதல். எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவனுடைய கையில் இருந்த அந்த களிமண்ணை அந்த குயவன் திரும்பவும் இரண்டாந்தரம் அதை வணைந்தான் என்று சொல்லு. 1 Corinthians 15:47 வசனம் சொல்லுகிறது, முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:12-13 சொல்லுகிறது, இரண்டாவது சந்திப்பு. சகரியா 10:1 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது மலை. முன்மாறி பின்மாறி என்று சொல்லுகிற இரண்டாவது மலை. மத்தேயு 14:31-32 சொல்லுகிறது, இரண்டாவது முறை அவன் நேர்த்தியாய் நடந்தான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவது நான் உங்களோடு கூட தியானிக்க மார்க் எழுதின சுவிசேஷம் 25:1 மார்க் 8:25 இப்படி நாம வாசிக்கிறோம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொத்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக பார்த்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய சனவி, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய குழப்பத்துக்கு, தடுமாற்றத்துக்கு, பின்மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால் தெளிவான பார்வை இல்லாததுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம தெளிவாய் பார்க்க பழகிவிட்டோம் என்றால், நம்முடைய கண்கள் தெளிவடைய ஆரம்பித்து விட்டதென்றால், நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில உபதேசத்துல தெளிவில்ல, அபிஷேகத்துல தெளிவில்ல, ஜெபத்துல தெளிவில்ல, ஆண்டவருடைய வார்த்தையில தெளிவில்ல, அந்நிய பாஷையில தெளிவில்ல, ஆண்டவருடைய ஊழியத்துல தெளிவில்ல, அழைப்புல தெளிவில்ல. இன்னைக்கு தெளிவற்ற நிலையை உலகம் முழுவதும் நாம் பரவலாய் பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் யோசித்து பார்க்கிறேன். இந்த எக்ஸாயிதா என்கிற இந்த கிராமத்துல உள்ள இந்த மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் தொடுகிறார். அவனை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். திரும்பவும் அவனிடத்துல கேட்கிறார், என்னத்தை நீ காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற பதிலை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷர்கள் மகன்களைப் போல மனுஷர்கள் அங்கு மிகு நடமாடி கொள்ளுகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். இவனுக்கு இரண்டாவது முறை ஒரு தொடுதல் அவசியமாயிருக்கிறது. அதுதான் நம்ம வாசித்தோம் மாற்றல் சுவிசேஷத்துல 8:25. இயேசு மறுபடியும் அவன் கண்கள் மேல கைகளை வைத்து அவனை சொஸ்தமாக்குற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பார்வையிலே அவனுக்கு பார்வை இல்லாத நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனோட கண்களை தொட்டு அவனை பார்வையடைய செய்கிற ஒரு சம்பவத்துல இருந்து நாம கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்போ அவனுடைய கண்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனால் அதுல தெளிவில்லை, சரியாக பார்க்கக்கூடிய அந்த நிலை அவனிடத்துல இல்லை. ஆனாலும் அவன் அதை ஆண்டவரிடத்துல சொல்லவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த பகுதியில. நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்கும் வரையும், நீ என்னத்தை காண்கிறாய் என்று அவனிடத்துல கேட்கும் வரையும் அவன் ஏதோ சகலதும் நன்றாக தான் தெரிகிற மாதிரி தான் அவன் நடந்து கொண்டான். இவருடைய ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல, ஆண்டவரே எனக்கு கண்கள் தெரிகிறது ஆனால் தெளிவாக இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல. இன்றைக்கு நாமும் இந்த மாய வலைக்குள்ள சிக்கியிருக்கிறோம். நாமும் என்ன மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் தெரிந்தவர்களைப் போல எல்லாம் சரியாக காண்கிறோம், சரியாக பார்க்கிறோம், சரியாக நடக்கிறோம் என்கிற ஒரு மனப்பாவனையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய தெளிவில்லை என்கிறதை ஆண்டவரிடத்துல சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன். இவன் ஒரு ஒரு காரியத்துல ஒரு அதை சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறத ஆண்டவர் நன்றாக கவனித்து பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், மனிதர்கள் மரங்களைப் போல நடந்து திரிகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவதை சமைப்பி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதலை கேட்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் கண்களை தொடு, நான் சரியாக பார்க்க. அவர்கள் மனிதர்கள் தான், நான் தான், என்னுடைய பார்வையில தான் கோளாறு இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான், என்னுடைய தரிசனத்துலதான், என்னுடைய அழைப்புலதான், என்னுடைய நடத்தையில தான், செய்கையில தான், என்னிடத்துலதான் குறை இருக்கிறது என்று நாம் ஒட்டுக்கொண்டவர்களாய் நம் ஆண்டவர சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஒரு தொடுதல் தேவை என்கிற அந்த வாஞ்சி விருப்பம் இந்த நாட்களில நமக்கு தேவைப்படுகிறது. நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சரியாக நேர்த்தியாக பார்க்க பழிக்கப்படுகிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பூமியில சகலதும், அந்த கிராமத்துல சகல மனுஷர்களும், அந்த கிராமத்துல சகல காட்சிகளும் தெளிவாய் ஆற்றுவது போல் நீங்களும் நான், தொடப்பட்ட நீங்களும் நான் ஆண்டவரை போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய கண்கள்ல தெளிவில்லாததுனால, நம்முடைய கண்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்தை நம்ம பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மனுஷர்களை பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை மனுஷர்கள் அல்ல, உண்மையான காரியம் என்னவென்றால் நம்முடைய கண்களில தான் பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. ஆகவே ஆண்டவரிடத்துல நாம கேட்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே தெளிவான பார்வை எனக்கு தாரு, தெற்பிரகாசமான அந்த பார்வை எனக்கு தாரு, என்னை நீங்க மறுபடியும் தொடுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க நாம இந்த நாட்களில உந்தப்படுகிறோம். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எடுத்து எழுந்தது, போஜனம் பண்ணுது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 2வது தரம் வந்து அப்படின்னா, 1வது தரம் அவனுக்கு அந்த தூதன் வந்து என்ன செய்யறானா, வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவன் ஒரு 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் சூரச்செடியில் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 6வது வசனம் சொல்ல, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது, அப்பொழுது அவன் புசித்து குறித்து திரும்ப படுத்திக் கொண்டான். இந்த இடத்துல அந்த தூதன் மறுபடியும் வந்து எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ல அவனை உற்சாகப்படுத்துகிறது தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த 2வது போஜனம் புசித்ததுக்கு பின்னதாக இந்த எலியா இரவும் பகலும் 40 நாட்கள் பருவதன் வரைக்கும் அவன் நடந்து போனான், ஒரு புதிய பலத்தை பெற்றுக் கொண்டான், ஒரு புதிய சக்தி அவன் பெற்றுக் கொண்டான், மிகுந்த தூரம் நடந்து போறதற்குரிய பலத்தை அவன் பெற்றுக் கொண்டான். எனக்கு பிரியமான தேவஜானத்தை, 2வது போஜனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில நாம சில நேரம் 1வது போஜனத்தை சாப்பிட்டு நித்திரை செய்கிறவர்களாகவே நாம இருந்திருப்போம். ஆனா இந்த காலத்துல தேவன் உங்களை என்னை தட்டி எழுப்பி 2வது போஜனத்தை கொடுத்து நீண்ட தூரம் நடப்பதற்கு, நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை அங்க நான் இந்த வசனத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை தேடி வருவார். எந்த சூர செடியின் கீழே நீங்க இருந்தால், எந்த இருந்த அறைகளில் நீங்க இருந்தால், எந்த பள்ளத்தாக்குகளில் நீங்க இருந்தால், உங்கள் மேல தேவ திட்டம் இருந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது உங்களை தேவன் சாகவும் விடுவதில்லை. தேவ திட்டம் உங்க மேல இருந்தால் எதுவும் உங்களை கொல்ல முடியாது. எலியா விரும்பினாலும் தேவன் உங்களை கொல்ல விட மாட்டான். வேதம் சொல்லுகிற மரணத்தை அவன் விரும்பி கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். இல்லை இல்லை, நீங்க சாவது இல்லை. வேதம் சொல்லுகிறது எலியாவை கொண்டு இன்னும் தேவன் தேசத்துல செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நிறைய எலிசாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை பாக்கியாயிருக்கிறது. இன்னும் எகு போன்றவர்கள், அசகேல் போன்றவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. எலியாவை தேவன் இந்த வேலை திட்டங்கள் செய்து முடிக்கிற வரையிலும் அவனை சாக விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமான தேவச்சானன், இந்த வார்த்தையை நீங்க எந்த தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சாவதில்லை, உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை தேவன் செய்தே முடிப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பயங்கரமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்தே முடிப்பார். 2வது போஜனம் வெகு தூரம் நடப்பதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் அவன் அசகேலை எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்காக உதவியா இருந்தது. இரண்டாவது போஜனம் நீண்ட தூரம் நடக்கிற பலத்தை பெற்றுக் கொண்டான். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னாகமம் 10வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. இரண்டாவது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சபையை கூறிவரை அவலைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்ளுவாயாக. அதே 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அவைகள் ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உங்களிடத்தில் கூடி வர வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் 2ஆந்தரம் பெருந்தொணியாய் முழங்கும் பொழுது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது, அவர்கள் பிரயாணமாய் போப்படுத்துவதற்கு பெருந்தொணியாய் முழங்க வேண்டும். வசனங்களை பாருங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவன் 2 எக்காலங்களை செய்யும்படி ஆண்டவர் அங்கு மோசைக்கு கட்டளை இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, 1வது எக்காலம் ஊதும் பொழுது என்ன சம்பவிக்குமா, முழு சபையாரும் ஓரிடத்தில் ஆசரிப்பு கூடாத வாசலத்துக்கு கூடி வருவார்கள். அப்ப 1வது எக்காலம் என்கிறது சபையாரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட்டிட்டு வருகிற எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். ஆனால் 2வது எக்காலம் ஊதும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாளையத்துல தொங்கல இருக்கிற வரைக்கும் அந்த வசனங்களை நாங்க வாசிக்கிறோம், அவர்கள் எழுந்து புறப்பட்டு அடுத்த எல்லைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்மை, இதைக்கு நாம் 1வது எக்காலத்தை எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோம், எல்லாம் சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2வது எக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊதப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எப்பொழுதும் தேங்கி நிற்கிறவர்களாய் பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், இந்த 2வது எக்காலம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நீங்க எழும்பி புறப்படுங்க. இந்த இடத்திலேயே தொடர்ந்து தங்கி இருந்த நாட்கள் போதும், இந்த இடத்திலேயே தேங்கி நிற்கிற நாட்கள் போதும், நீங்க அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளுக்கு போங்க, அடுத்த பட்டணங்களுக்கு போங்க, அடுத்த தேசத்துக்கு போங்க, நடங்க, எழும்புங்க, உங்க கூடாரங்களை பிரித்து கொண்டு அடுத்த எல்லைக்கு போங்க. நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2வது எக்காலம் நம்மை புறப்படும்படி நமக்கு ஒரு முன் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. நாம் அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளை கடந்து போகிறதுக்கு இந்த 2வது எக்காலம் நம்மை ஊந்தி தள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் ஒரு இடத்துல சேர்ந்து கூடி தேங்கி நிற்கிறதுக்கு அழைக்கப்பட்ட சனங்கள் அல்ல, நாம் புறப்பட வேண்டிய சனங்கள். அங்கும் மீங்கும் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய ஜனங்கள். ஒரு இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருப்பது அல்ல, உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை பிடித்துக் கொள்வதன் நோக்கம், உங்களை ரத்தம் சிந்து சம்பாதிப்பதன் நோக்கம் இந்த 2வது எக்காலத்தின் படி நீங்க புறப்படணும், அடுத்த எல்லைகளை நோக்கி புறப்படணும், அடுத்த கிராமங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பட்டணங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்க அசையணும், நீங்க எழுப்பணும், நீங்க நடக்கணும், அடுத்த எல்லைகளை சுதந்திரிக்கணும், அடுத்த எல்லைகளுக்குள்ள கடந்து போகணும். தேவன் இந்த நாட்களில் 2வது எக்காலம் நமக்கு தேவை என்பதை உணர்த்துகிறார். 3வது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, இப்ப மத்தேயுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். வசனத்துல 28-29வது வசனங்களை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் பா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பார்த்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை துடித்து அஷ்டவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கடல் மேல முதல் முறை பேதுரு நடக்கிறான். இந்த வசனங்களை நீங்க பல முறை தியானித்திருக்க கூடும். கடல் மேல பேதுரு முதல் முறை நடக்கிறான். அந்த முதல் முறை நடையில அவன் மூழ்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். காற்றை பார்க்கிறான், கடல் அலைகளை பார்க்கிறான், பின்னால மனுஷர்கள் போட்ல இருந்து சத்தம் போடுகிற சத்தங்களை பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு முதலாவது நடையில முதலாவது கடல் மேல் நடந்த அந்த அனுபவத்துல அவன் கடலிலே மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அதே பேதுரு இரண்டாவது முறை நடக்கிறான். நீங்க இந்த மத்தைய எழுதின ஆக்கியோன் எழுதும் பொழுது இந்த இரண்டாவது முறை நடந்ததை பற்றி அவர் அந்த இடத்துல குறிப்பிடல. ஆனா நீங்க பாருங்க, ஒரு 100 மீட்டர் நடந்து வந்திருக்கிறாருடா, திரும்பியும் அந்த 100 மீட்டர் நடந்துதான் அந்த பேதுருவும் இயேசுவும் அந்த போட்ல போய் ஏறி இருக்க வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் இரண்டாவது முறை நடந்தான். முதலாவது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தனிய நடந்த பேதுரு பயந்தான், சந்தேகப்பட்டான், காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், மனுஷர்களை பார்த்தான். இப்போ மூழ்கி போகிற ஒரு நிலைமை. தனியே நடந்த பொழுது அவன் மூழ்கி போனான். ஆனா இப்போ இரண்டாவது முறை நடக்கிற பொழுது அவன் தனியே நடக்கவில்லை, அவன் இயேசுவோடு நடந்தான். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவோடு நடந்தா நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இரண்டாவது முறை பேதுரு நடக்கும் பொழுது இயேசுவோடு நடந்தான். அப்பொழுதும் காற்று வீசியது, அப்பொழுதும் கடல் அலைகள் இருந்தது, அப்பொழுதும் ஓட்டில் இருந்தவன் சத்தம் போட்டார்கள், ஆனால் அவன் மூழ்கி போகவில்லை. திட்டமாய் நடந்தான், செம்மையாய் நடந்தான், நேர்த்தியாய் நடந்தான். காரணம் என்னவென்றால், இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தார். வசனம் சொல்கிறது இயேசுவோடு கூட நடந்து போய் போட்ல ஏறுறாங்க, காற்றும் கடலும் எல்லாம் அப்படியே நின்று அமைதியாயிற்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் இயேசுவோடு நடந்தார் நாம் ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடும், ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுவாரா இருந்தால் தெளிவான பார்வை நமக்குதான் மறுபடியும் ஒரு தொடுதல் நமக்கு தேவை. வசனங்களை பாருங்க, மறுபடி நமக்கு ஒரு தொடுதல் தேவை. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான் யோவான் 2வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறின ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுவது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலும் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த சாடிகளில இப்போ இரண்டாவது முறை நிரப்பப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இரண்டாவது முறை நிரப்பப்படுகிறது அவசியம். இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. முதல் முறை அவங்க திராட்சை ரசத்தை அந்த சாடியில ஊத்துனாங்க, அந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. முதல் முறை நடக்கிற சம்பவம், அந்த திராட்சை ரசம் எல்லாம் முடிந்து போயிற்று, சாடிகளும் ஓரமாய் வைக்கப்பட்டாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, இரண்டாவது முறை ஆண்டவராக இயேசு செய்யும் பொழுது சொல்லும் போது இப்படி சொல்கிறார், அந்த சாடிகளில திராட்சை ரசத்தை ஊற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல, தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இரண்டாவது முறை அந்த ஜாடி நிரப்பப்படும் பொழுது அது அற்புதமான ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அற்புதமான தண்ணீர், சாதாரணமான தண்ணீர் அந்த ஜாடியில ஊற்றப்பட்ட பொழுது அது மறுபடி திரும்ப கொடுக்கப்பட்ட பொழுது திராட்சரசமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல். சில வேளையில ஏதோ ஒரு காலத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு அந்நியபாசையை பெற்றிருக்கிறோம், அதையே நாம் ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், இரண்டாவது முறை நீங்க நிரப்பப்படணும், மறுபடியும் நீங்க நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படுகிறது அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிவிடும். இரண்டாவது முறை அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணினவர்கள் சொன்னார்கள், ஓ இது ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிறது, முன்பு பானம் பண்ணதை விட இப்போ பானம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அந்த இடத்துல ஆச்சரியப்படு, அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படு. எனக்கு பிரியமான தேவனுடைய இந்த நாளிலும் ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல் அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதலாவது நாம் முதல்ல இருந்து நம்ம பார்க்கணும், கண்களை தொடுகிறது தெளிவான பார்வை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லது நீங்க இரண்டாவது போஜனம் அதிக தூரம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது எக்காலம் நம்மை அடுத்த எல்லைகளுக்கு புறப்படுகிறதுக்கு அது நம்மை ஊந்தி தள்ளுகிறது. அடுத்ததாக நம்ம தியானிக்கிற இரண்டாவது முறை அவன் கடலில் நடந்த பொழுது சீராக நடந்தான், செம்மையாக நடந்தான், நேர்த்தியாக நடந்தான். வேதம் சொல்கிறது கடைசியாக இரண்டாவது முறை ஜாடிகள் நிரப்பப்பட்ட பொழுது அது அநேக ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிட்டது. நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை எந்த தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த ஒரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். இரண்டாவது முறை அவங்களை தொடுங்க ஆண்டவர், இரண்டாவது முறை அவங்களை நிரப்பு ஆண்டவர், இரண்டாவது போஜனத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். ஆண்டவரே உமது ஆளுமை அவங்க மேல பலமாய் வல்லமையாய் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர நாமம் மகிமைக்கென்று தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமுள்ள ஜனங்களாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முதல் அனுபவத்திலேயே தேங்கி தங்கி நின்று விடாதபடி, இரண்டாவது பரிமாணத்துக்குள்ள இரண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவரும் பிள்ளைகளை எழுந்து கடந்து வர இப்படி செய்படி இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நண்பர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ், நீங்க வழக்கமாக நாலு காரியங்கள் தான் சொல்லுவீங்க, ஆனா இன்று பத்து காரியங்கள்ல ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு காரியங்களை விளக்கப்படுத்தீங்க. இந்த ரெண்டாம் தரம் என்பது நாலு மணி நேரத்தை இன்றுதான் நான் கண்டு கொண்டேன். ரெண்டாம் தரம் ஒரு முக்கியமான வசனம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டாம் தரம் ஒரு நல்ல ஒரு கருத்தை வேதாம ரீதியிலே அருமையாக பத்து அதிகாரங்களோட வசனங்களை தொடர்படுத்தி சொன்னீங்க. இதே முதல் தடவை ரெண்டாம் தரம், ரெண்டாம் தரம் மிகவும் ஆசீர்வாதம் வந்த பாஸ்டர் உங்களையும் உங்களுடைய எங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர், கர்த்தரின் மென்மேலுமாக உங்களுக்கு இன்னும் அதிக கர்த்தரோட வெளிப்படுத்தல கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமீன். இப்பொழுது நாங்கள் யாவரும் பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களே அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தரின் வார்த்தையை பயந்துக்கொள்ளுங்க. அவளோடு நன்றி.
3: திடப்படுத்துகிற தேவன் பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் உமாக்குள்ள எப்பொழுதும் திடப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி பழைய பாட்டு காலத்துல ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்தினீர். அதே போல இந்த காலத்திலே எங்களை திட்டப்படுத்தி உங்களுடைய ஊழியத்தில பலப்படுத்தி சோர்வுகள் வராதபடி உங்களுடைய அபிஷேகத்தினால திடப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய வார்த்தைகளும் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. துதிகன மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவர்களுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 35:3 வசனத்தை பார்க்கும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நாங்கள் பலப்பட்டு கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள நாங்கள் திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். எங்களுக்கு பலத்தை தருகிறவர் தேவன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கூடாக எங்களுடைய ஆத்மாவில பலன் தந்து தளர்ந்து போயிருக்கிற கைகளை கால்களை முழங்கால்களை எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 1 Samuel 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாங்கள் என்ன துன்பம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கத்தருக்குள்ள அவரை அழைத்து பரிசுத்தவானவரோடு ஜபம் பண்ணி அவரை தான் நாங்கள் முதலாவதாக தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தவறு நடந்தது, அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஏதாவது எங்களுடைய தவறாக இருந்தால் அதை திருத்தி கொண்டு தேவனிடத்துல திட்டப்பட வேண்டும். இதுதான் தாவீது தேவனோடு ஒரு இறுதியத்துக்கு ஏற்றவனாக தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாக தேவன் அவன் செய்வதை பாய்க்கப்படுகிறவனாக தேவனும் இருந்தார். பாருங்கள், அவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான், தேவனும் அந்த இடத்துல தேவனும் திடப்படும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவன் இப்படியாக அந்த இதனுடைய எல்லாருடைய மனைவிகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் மனிதர்கள் அவனை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் தேவனிடத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் 1 Samuel 30:7 அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கின்றான். அபியத்தார் ஏபோத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்படியாக அவன் அந்த 600 பேரோடு அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான். தேவனிடத்தில் இருந்து விடையை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று அவன் புறப்படுகிறான் அந்த யுத்தத்திற்கு. பாருங்கள், தேவன் அவனுக்கு அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்படியாக அவன் மிகுதியான மனிதர்களோடு தன்னுடைய மனிதர்களோடு போய் அந்த இடத்தை பிடித்து கொண்டார். எல்லாவற்றையும் பாருங்கள், அவன் இழந்ததுக்கு மேலாக அவன் பிடித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் நாங்கள் பதினேழாவது வசனத்துல பார்க்கும் பொழுது சாமுவேல் 30 பதினேழாவது வசனத்துல அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்பு ஒரு 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இப்படியாக அபிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் 19 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அவர்கள் தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அது எங்களுக்கு சார்பான வார்த்தையாக எங்களை வெற்றி கொள்ளுகிற எல்லாவற்றையும் இழந்ததை திருப்பி கொடுக்கிற வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், அதோடு மட்டுமல்லாமல் 20 வசனத்துல எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி அது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இப்படியாக அவன் எல்லாவற்றையும் திரும்பிக் கொண்டு வரும் பொழுது பாருங்கள், அந்த 200 பேர் அந்த ஆற்றண்டையில விடாய்ந்து போனார்கள். அவர்களால தொடர்ந்து யுத்தத்துக்கு போக முடியவில்லை. ஆனாலும் தாவீது இந்த யுத்தத்தை செய்தவர் கர்த்தர் என்ற உணர்வோடு அந்த 200 எல்லாருக்கும் சம பங்காக அந்த அந்த மக்களுக்கு பிரித்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அந்த மனிதர்கள் யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது தேவன் இந்த யுத்தத்தை நடத்தி தந்தார். இவர்கள் யுத்தம் பண்ணினாலும் தேவன் அந்த வெற்றியை தருகிறது. தேவன் விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளையை செய்கிறவன் எங்களுடைய தேவன். அவர் தான் இந்த யுத்தத்துல வெற்றியை தந்தவர். அவர் இப்படியாக எல்லாருக்கும் அந்த யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு கூட அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து தேவன் யுத்தத்தை நடத்தினார். பாருங்கள், செங்கடலை பிளக்கும் பொழுது கூட யுத்தம் தேவனுடையது, வெற்றி எங்களுடையதாக, மோசையுடையதாக. மோசையும் அந்த அந்த அடிமையாயிருந்த அந்த ஆபிரகாமின் சந்ததிகளும் அந்த யுத்தத்துல தேவன் யுத்தம் செய்து அந்த செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னட வைத்து இப்படியாக அவர் பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்துல அப்போ அப்பக்கத்தில் இருந்த நதிகளின் அப்புறத்தில் இருந்த அத்தனை தேவர்களை பயப்பட வைத்த தேவன். பருகனைக்கு மத வழிபாடு உள்ளவர்கள் எல்லாரும் தேவன் கரம் தூக்கப்படுமாக இருந்தால், கரம் நீட்டப்படுமாக இருந்தால் இன்றைக்கு நிற்கவே முடியாது. எங்களுடைய தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனந்திரும்பும்படி பொறுமையோடு இருப்பார். ஒரு நாள் அவருடைய காரியம் நடக்கும், அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். பாருங்கள், அந்த நோவாவின் காலத்திலே அந்த படகுல போன 8 பேரை தவிர மற்ற எல்லாரும் மரித்து போனார்கள். சோதோம் குமராவில தேவனுக்கு பிரியமில்லாத மகா பாவிகளாக இருந்தார்கள். அவர் பொறுமையோடு மனம் திரும்பும் வரையும் பொறுத்திருந்தார். ஒரு நாள் அந்த சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அதே போலதான் ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்கள், பாருங்கள், அவர் ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த அந்த இடத்துல அந்த ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும், ஜபித்திருக்க வேண்டும். மணவாளனை எதிர்கொள்ள 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள் மணவாளனை வரவேற்க. இப்படி ஆயத்தம் இல்லாதவர்கள் கதவு பூட்டப்பட்டது. இது இப்படித்தான் நாங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 5:5 வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களை வெட்கப்படுத்தாது. அவருடைய நாங்கள் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது அது எங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பெலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராகி எங்களுக்காக மறித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்கள், பாவிகளுக்காக ஒரு தீயவர் தீய மனிதனுக்காக ஒருவர் உதவி செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்துல கூட. ஆனால் நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்த ஆதாம் எவ்வாழின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கிற அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக தேவனுக்கு பிரியாம இல்லாதவர்களாக தேவனால படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ்ந்தோம். ஆதாம் எவ்வாழின் பாவத்தின் உண்டாக நாங்கள் பாவ சாபம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தோம். அவர் தம்முடைய குமாரன் எங்களுக்காக சிலுவையில மறிக்க வைத்து நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தினால கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கிடைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படியாக எங்களை இப்படி கோபாக்கினை இந்த நரகத்திட்டு எங்களை தள்ளாமல் எங்களை அன்பால இழுத்துக் கொண்டார். எங்களை மறுபடியும் பிறந்த வாழ்வை தந்து எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில எழுதி எங்களுக்காக நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்து எங்களை மகனாக மகளாக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, நாங்கள் தான் திடங்கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய தேவனுடைய வேலையை செய்வதற்கு. நாங்கள் தான் திடப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களை திடப்படுத்த வேண்டும். அன்று பவுல் சபைகள்ல போய் சபைகளை திடப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு இடத்திலே போய் அந்த சபைகளை திடப்படுத்தினார், விசுவாசிகளை திடப்படுத்தினார். இயேசு இயேசு எங்களை எங்களுக்கு பாருங்கள், இந்த அவர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல பலவிதமான ஆவிகள் எங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இப்படியான தீமையான ஆவிகள் எல்லாம் செயற்படும். நான் வசனத்தின்படிதான் இயேசு வாழ்ந்து ஜெயித்தார். பாருங்கள், பிசாசு சோதித்த பொழுது கூட வசனத்தை பேசித்தான் அவன் ஜெயித்தார். அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்க்கைக்கு புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார். இப்படித்தான் நாங்களும் பிழைக்க வேண்டும். இப்படியான இந்த பொல்லாத ஆவிகள், துணைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பாகமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களோட வருகிறவர், எங்களுக்கு வாசம் செய்கிறவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார், திடங்கொண்டு இருங்கள், திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் 1 Thessalonians 3:2 பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவங்களினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரரும் கிறிஸ்துவின் சுவிசேகத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமத்தேவை அனுப்பினோம். அந்த காலத்திலே சீடர்கள் ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் அந்த காலத்தில் அப்போ சிலர் காலத்தில் இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு பட்டணங்களாக மூவ் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்னும் கட்டடங்கள் மூவ் பண்ணாத நிலையில நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது ஒரு பட்டணத்துல அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபட்டணத்துக்கு போய்விடுவார்கள். மறுபட்டணத்துக்கு இப்படியாக அவர்களை திட்டப்படுத்தி அப்படி போகிறவர்களை எல்லாம் தீவத்தையும் பவுல் அவர்கள் போய் சந்திச்சு அந்த இடங்கள்ல இருக்கிற ஊழியக்காரர்களை திட்டப்படுத்தி ஊழியத்தை நடத்தும்படி அவர்கள் நியமித்து போவதை நம்ம வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இப்படியாக அவர்கள் நியமிக்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:1 பார்க்கும் பொழுது இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்கள், பல ஜனங்கள் யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாரும் விசுவாசியாத யூதர்கள் சகோதரனுக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டார்கள். இப்படித்தான் இந்த எழுப்புதல் வரும் காலங்கள்ல நடக்கும். ஒரு பக்கத்துல மக்கள் ரட்சிப்பு அடைந்து கொண்டு போவார்கள். அந்த மதங்களில வாழுகிற மக்கள், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற மக்கள் இப்படியாக அவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். எழும்பும் பொழுது பாருங்கள், அவர்களை திட்டப்படுத்த வேண்டும். திட்டப்படுத்துறதை ஊழியக்காரர் மூலமாக அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் அவருடைய தீமத்தையும் போன்றவர்கள் இப்படியான திட்டப்படுத்தி ஊழியங்களை நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கிற அடையாளங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் 22 பார்க்கும் பொழுது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தங்கள் இன்றைக்கு அந்த உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த மெய்யான தேவனை விசுவாசியாத மக்களிடத்துல எதிர்ப்புகள் வரும். யூதர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும். முகமதியர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும். இன்றைக்கு விக்கிராராதனை செய்கிறவர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும். இப்படியான உபத்திரவங்களில தேவர் அந்த பவுல் அவர்களுடைய அவர்கள் செய்கிற பிரசங்கத்தின் கூட அதிசயங்களை அற்புதங்களை தேவ இயேசு செய்வித்து பாருங்கள், அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறவராக எங்களுடைய இயேசு இருக்கிறார். சீசர் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் உபத்திரவத்துக்கு உள்ளாக போகும் பொழுது இந்த உலகத்தில துன்பத்தோடு துயரத்தோடு வாழலாம். நாங்கள் வாழப்போகிற இடம் நித்திய நித்தியமாக வாழுகிற பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அதை நினைவில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட வேண்டும். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க விரவில்லை. பரலோக ராஜ்யத்தை புதிய வாரம் புதிய பூமியை உருவாக்கி மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். இயேசுவோடு கூட எங்களுடைய தேவனோடு கூட சமாதானமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் நாங்கள் இந்த மகிமையில வாழுற வாழ்வு எங்களுக்கு ஒரு துக்கமுமே இல்லாத வாழ்வு. பாருங்கள், இந்த உலகத்தில் கண்ணீர் விட்டு மனிதர்கள் எல்லோரும் கண்ணீர் விடுவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், மரணம் வரும். ஆனால் அதுகள் எல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யம் தான் இயேசுவோடு வாழப்போகிற ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் 14 நாங்கள் பார்க்கும் பொழுது 41 வசனத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:41 வசனத்தை பார்க்கும் பொழுது சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். இப்படியாக அந்த சபைகளுக்கு போய் பவுல் தீமத்தை என்பவர்கள் அந்த சபைகளை திடப்படுத்தி கொண்டு போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோசேப்பினுடைய யோசேப்பு, பாருங்கள், யாக்கோப்பு தன்னுடைய யோசேப்பு மதித்து விட்டார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் இருந்தான். பாருங்கள், இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆதியாக 48:1 வசனத்தில் பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனசேயும் எப்ராயீமையும் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், மரணம் படுக்கையில் இருந்த இஸ்ரவேல் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, பாருங்கள், அது ஒரு அவனுடைய மரணம் படுக்கையில் இருந்து திடப்படுத்தி அவனை எழுப்பி உட்கார வைத்து இப்படியாக திடப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த நிலையிலையும் எங்களை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்து, ஞானத்தை தந்து, எங்களுக்கு பலத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் உபாகமத்தில் பார்க்கும் பொழுது உபாகமம் 32 வசனத்தில் பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக நிற்கிற நூலின் குமாரனாகிய யோசுவா அதன் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி. பாருங்கள், இப்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். இப்படியாக மோசே மரிக்க போகிறார். இப்படியாக தேவன் பல ஊழியக்காரர்களை திடப்படுத்தினதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக கிதியோனை திடப்படுத்துகிறார். பாருங்கள், கிதியோனை தேவன் அந்த பெலிஸ்தர்களுடைய யுத்தத்தில் வெற்றி கொள்வதற்கு கிதியோனை பயன்படுத்துகிறார். அப்பொழுது பாருங்கள், நாங்கள் 7:9 வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்து போக பயப்பட்டாயே, ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் போய் அந்த இடத்துல இருந்து கிதியோனின் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இப்படியாக அந்த மீதியானியரை தேவன் கிதியோனை கொண்டு பலப்படுத்தி, பாருங்கள், வார்த்தைகளுக்கு ஊடாக அந்த மீதியான இடத்துல பயத்தை ஏற்படுத்தி கிதியோன் அந்த 300 பேரோடு அந்த படையை, எத்தனையோ படையை வெற்றி வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நெகேமியா இந்த ஆலயம் கட்டும் பொழுது கூட 18 வசனத்துல பார்க்கும் பொழுது, நெகேமியா 2:18 வசனத்துல, என் தேவனுடைய கரம் என்மேலே நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்படியாக தேவன் எங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒன்று நாளாக 14:2 வசனத்திலேயும் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய இனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இப்படியாக நாங்களும் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக காரியங்களை செய்யும் பொழுது இந்த கடைசி காலத்தில வீரியாட்களோ குறைவு, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்யும் பொழுது அவர் எங்களுடைய கைகளை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பயன்படுத்துகிற

கொள்ளுங்கள் ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்க, அத

வழியாய் நடந்து செல்வார்கள் அவர்கள். அதற்காகத்தான் தேவன் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறான், மீட்கப்படும்படியாக, அந்த மனம் திரும்பும்படியாக. இந்த மெய்யான தேவனிடத்தில் எங்களுடைய படைத்த அந்த ஒன்றாக வைத்தவரிடத்துல வரும்படி தேவன்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் பாவத்தில வாழுகிற மக்கள், மதங்களில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த தீட்டுப்பட்டு அந்த உங்களுடைய பாந்தவராக்கியத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மேல இரக்கம் காட்டும்படியாக, அவர்களுடைய மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, நீதான் எங்களை படைத்த தேவன், உயிருள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் தந்த காற்று, நீர் உமாக தந்த காற்று, காற்றடிக்கப்பட்ட சுவாசப்பைய எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபையப்பா. ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்ளும், மீட்கப்பட்டு அந்த பரலோக பாதையில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, பலனமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்வீராக. உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக, திட்டப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக.

0: ஆண்டவரே, ஒவ்வொருவரை முடிந்து கொள் ஒருவரும் கொண்டு வேண்டும் கூடாது. தூதிக்காக மகிமையொன்றாலும் இந்த உடனே உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என்று எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Jesus.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவன், அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமே, கத்தர் மட்டும்தான் எங்களை திடப்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும். அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். அந்தபடி அவருடைய வார்த்தையில உண்மை உள்ளது, அவர் உண்மையும் உத்தமம் உள்ளது. அகப்பன், எங்களை வழிநடத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, நீங்க பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, கத்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர், நன்றி. ஆமே,
0: Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen.
1: Amen. Amen. Amen.
2: Amen. Amen. Amen. இன்றைய நாளிலே அருமையான வார்த்தைகள், அருமையான பொக்கிஷத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஊழியர்கள் மூலம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தேவனோடு சேர்ந்து ஆராதி துதித்து ஒரு மகிமையை காண செய்தார்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்த சொல்லி, நீங்களும் கூட தொடர்ந்து, நீங்களும் ரஜினி ஒன்று சேர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தீர்கள், அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். இப்ப அதுக்கு முடிவு
1: செய்யுங்கம்மா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா.

0: அப்பா நாமே நீங்க உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இருந்து உலாவி கண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறார் அப்பா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில் அப்பா எவ்வளையோ வெல்லன்னு எவ்வளையோ அப்பா உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களை தைரியமாக்குற அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜஸ்டின் வருகிறார் அவர்கள் அப்பா கத்தருக்குள்ளதாக எப்படி அவர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். அவர் எங்களுடைய அருமையான தகப்பன். அவர் மோசியோடு இருந்தது போல எங்களோடும் இருந்த எங்களுக்கிலே அதை வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி வானத்திலும் பூமியும் உள்ள சகல அதிகாரிகளிலும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறார் என்று கூறி எங்களை அவருடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வைத்த அவர்களையும் அவருடைய ஊழியத்திலையும் அவர்களுடைய போக்கிலையும் வரத்திலும் இருந்து அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்தித்து கத்தர் அவரை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி சுஹிர்தா காந்தி வருகிறார் அப்பா. அருமையான வார்த்தைகள் கொண்டு வந்தாங்க அப்பா. அது தேவன் எரேமியாவது 29:11 வசனத்தை வைத்து அதிகமான வார்த்தையை கொடுத்து அந்த மனிதனின் நினைவுகளும் தேவனின் நினைவுகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று விபரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பா. எங்களுடைய நினைவுகள் தோல்வியாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு அது அவர் நினைக்கிற நினைவையெல்லாம் சமாதானத்துக்கு ஏற்றுவதாக இருக்கிறது அந்த இப்படி அப்படி கூறிய அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களை வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையில் எத்தனையோ வானொலியில் இருந்த 92 நாடுகளில் கேட்கக்கூடியதாக எங்களை ஆசீர்வதித்தவர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவனுடைய குடும்பத்தாரும் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களை போக்கிலும் மரத்திலும் இருந்து அவருடைய தேவையிலையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நீங்கள் வாக்கு தத்தம் மாறாதவர், வாக்கு தத்தம் மாறாத தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆமென். இரண்டாம் தரம் சந்திப்பு என்று பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமா, நாங்க இருந்து ஒரு தரம் ஜபிக்கிறேன், இரண்டாம் தரம் ஜபிக்கிறோம், மூன்றாம் தரம் ஏனோ தான மாதிரி ஜபித்துட்டு ஓடுறோம். அவர் கத்தர் கொடுத்த வார்த்தை மிகவும் என்ன அதை தொட்டுச்சு. ஏனண்டா அவர் அப்படி அருமையாக அந்த வார்த்தைகளை குழந்தைங்களை ஆசீர்வதித்தார். இரண்டாம் தரம் ஜோசேப்பு அவர் சந்தித்தார். அதே போல எங்களையும் நாங்களும் அவரை இரண்டாம் தரம் ஆவியத உண்மையோடு அவர்கள் நாங்கள் அவர்களது ஞானத்தையோட அன்பையும் அவரோட வெளிப்புறத்திலையும் அறிந்து கொள்வதற்கு அவர் எங்களை இரண்டாம் தரத்துக்கு மேலாக எங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை மட்டும் இல்ல, பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவர் இருக்கிற இடத்துலையும் அப்பா அவர்கள் இருத்த கோட்டைகளை மறுத்து வைத்து அவர்கள் உங்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கிற உங்களோட வார்த்தையில எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிரிபலுக்கு அப்பா நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதி ஜபிக்கிறார். அவருடைய தேவையை சந்தித்து போக்கில் மரத்தில் குடிர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி ஆமீனப்பா. பாஸ்டர் ஆண்டன் ராசநாத்துக்கான் வருகிறாண்டவரே ஆமீனப்பா. அவரை போய் கத்தோட வார்த்தையின்படி திட்டப்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார் அப்பா. தேவனுடைய பள்ளத்தினால தான் நாங்க இன்றும் எங்களுக்கு அவர் எங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் எங்களை அப்பா வெக்கத்துக்கு போடாத வண்ணமாக தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறார். வெக்கத்துக்கு போக விட மாட்டார். அதுக்கான நன்றி ரோமன் 5:5 சொன்னது போல ஆண்டவரே அவர் நம்பிக்கை எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்குள்ள போகவிட மாட்டாது. அப்படி எங்களுக்கு தைரியமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரை அப்பா அவருடைய தேவையை சந்திங்க. காலை மாலையும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அந்தவரை அவருடைய தேவையிலையும் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஊழியத்துல இருக்கிற தேவையில எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் யாக்கானி வருகிறேன் அந்தவரே. மாலை காலையிலேயும் மாலையிலையும் எந்த நேரத்திலும் அப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கத்தாவே நீர் எவ்வளவு அழகாக இவர்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்கிற இந்த ஊழியத்துக்கு அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இந்த தரிசனத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்து அவங்களை வழிநடத்தும்படியாக கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமானவர் அப்பா ரிச்சிப்புக்குள்ள வருவதற்காக இந்த அருளை நீங்க கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்தின. அவர்களையும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எந்த விதமான பிசாசான கிஞ்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று பார்த்து ஊழியத்துல தடை செய்யற ஒவ்வொரு தடைகளையும் நான் இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுறேன். அவர்களை அவங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. சில்ட்ரன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்தாண்டவரே நீங்க எங்களுக்கு பயந்து கொண்ட வார்த்தைகளுக்கு நாங்க நடுக்கத்தோட தாழ்மையோட நாங்க உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு இன்னும் பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நம்பா உங்களோட வார்த்தை குறுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியபடி ஆண்டவரே எரேமியால கூறியபடி உங்களோட வார்த்தை எங்களுக்கு அப்பா ஜீவனுள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளில் நீங்களும் ரஜினியும் தொடக்கம் முதல் முடியும் வந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்திருக்க மிகவும் ஆசீர்வாதம்.
0: நன்றி செலுத்தினேன். அப்பா எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் முதலாவது அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து நீங்க அவங்களை ஆசீர்வாதங்கள் மனதில் உள்ள நர்வஸ்னஸ் பயங்கள் யாவற்றையும் விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் அவள் உங்களோட மகள் ஐயா அப்பா, அவளை உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு விதமான நர்வஸ்னஸும் இல்லாத மனமாக நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவிய கூடாமல் பலனும் அன்பும் தொழிந்த புத்தியை கொடுத்து அவளுக்கு தைரியமாக்கி கூறியபடியப்பா நீங்க தைரியத்தையும் எங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறதாக போனாண்டவரே. அப்படி அவங்களையும் தைரியத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் போய் அவளுக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் என்று இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. எங்களுக்கு ஒரு புதிதான செய்தியை நாங்க கேட்கத்தக்கதாக அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அங்கையும் சாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஐயா, ஆமேன். சாரி,
1: ஆமேன். இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்களும் ரதமும் சேர்ந்து வழி நடத்துவீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்திரங்களை ஆசிப்பாக கவி கவிந்தா இத்தாலியில இருந்து இப்பொழுது பிரான்ஸுக்கு போய் கொண்டிருக்கிற ஸ்பான்சர் பண்ணி அதாவது கம்பெனியில தையல் வேலைக்கு எடுத்துருக்கிறார்கள். தையல் வேலைக்காக தையல கட்டிக்காரு தையல் வேலைக்காக போயிருக்கா. இந்த கம்பெனியில சேர்ந்து தையல் வேலை செய்து கத்திரந்த மகளோட கூட இருப்பதாக அந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளவுதான் தான் ரசிக்கப்படும். இவ்வளவு ஒரு எதிர்ப்பு சண்டை சச்சரவு ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த மகளை தூக்கி எடுத்து பிரான்ஸுக்கு அனுப்பியது. அதுக்காக தேவன் நான் சொல்லுவோம். மற்றபடி நாளைய தினத்தில் ஹெப்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார்கள். ஹெப்சி டேவிட் வரும்போது அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்வார்கள். யார் முன்னுக்கு வருகிறீர்களோ நாளைக்கு அவர்களுக்கு தான் முதலிடம். கத்தர் உங்களையும் உரியங்களையும் தேவன் ஆசிரியப்பாராக. நாங்கள் ஆத்மாவே சொல்லுவோமா, எல்லா ஒன்று சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே
0: கத்தரே

0: സ്തോത്രം. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. കർത്താവേ തന്നെ നമ്മളെ ആശീർവദിപ്പാ. സമാധാനത്തോട് പോയി വരക്കടവോ. யாராவது ஜெபிக்க விரும்பினா முன்னால வாங்க, ஜெபிப்போம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்து பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. இவர் பல மாதங்களாக சபையை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சபைக்கு எதிராக அநேகர் வந்து இந்த சபைக்குள்ளே பூந்து மக்களை எல்லாம் வெளியே அகற்றி இந்த சபையில சாமான்களை அடிச்சுடைச்சி நொறுக்கி விட்டார்கள். பாஸ்டர் விக்டர் பால் வேதனையோடு ஜெபம் பண்ணி வேறு இடத்துக்கு போயிருந்தார். வேறு இடத்துல ஆராதனை செய்யும் பொழுது இந்த போர் இடத்துல இரட்டிப்பாடு ஆத்மாக்கள் அவருக்கு கிடைத்தது. இரட்டிப்பாடு ஆத்மாக்கள் அந்த போர் இடத்துல கிடைத்தது. அவர் சந்தோஷமா அந்த ஊழியத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டு வர கத்தர் அந்த ஊழியக்காரனை ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தியாக சிஸ்டர் ஏசி பாபா அழைக்க போறோம். அவர் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். அதிகாலவேல 5:30 அவரை சிஸ்டிப்பா அழைப்போம். இப்பொழுது வார்த்தையின் விடுத்த நேரத்தில் அந்த ஊழியக்காரி வந்து தெய்வ செய்து கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்படியா கேட்போம்.
2: இன்றைய
1: நாளே இந்தியாவில இருந்து அதிகாலவேல 5:30 செய்து கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு அருமத்தாரம் செய்து தருகிறேன். இது வார்த்தையின் விடுத்த நிகழ்ச்சி. உங்களுடைய வார்த்தை உலகமும் விதைக்க 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கோம். அது மட்டுமில்ல, யூடியூப் பேஸ்புக் எல்லாம் போய் கொண்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சிஸ்டர், இந்த வார்த்தை விழுந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை கேட்க ஆவலோடு தாவத்தோடு உங்களை ஒப்பு கொடுக்க விளையாடுத்துங்கள். ஆமேன், ஆமேன்.
2: சங்கமும் வானொலி நிகழ்ச்சியில இணைந்து வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கதான் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே இந்த நாளிலும் இந்த நல்லதான கர்த்தருடைய காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியா, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல கர்த்தர் நம்மளை நடத்தி செல்லும்படியா இந்த நாளில கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தெய்வ பிரசன்னத்துல நம்ம ஜீவிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்க அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல அந்த உரை இந்த அதிகாலை வேளையில உங்க வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் தியானிக்கும்படியா, வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படியா இந்த வேத நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நீர் என்னோடும் எங்களோடு கூட கத்த நீங்க பேசுவீராக. உங்க வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளும் ஊன்ற கட்டப்படும்படியாய் பதியப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவர. உங்க கருத்துக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுவீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கத்த நீங்க கிரிய செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஏற்ற வார்த்தைகளை கத்த நீங்க தாருங்க. தாகத்தோடு ஏக்கத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அன்றுவரை ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்க வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் எழுதுறதான புஸ்தகம் அதனுடைய 12 அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆபிராமோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், 3 கட்டளையை ஆண்டவர் ஆபிராமுக்கு வைக்கிறார். 1, நீ உன் தேசத்தை விடணும். 2, உன் இனத்தை விடணும். 3, உன் தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும் என்று சொல்லி ஆபிராமுக்கு தேவன் 3 காரியங்களை விடும்படியாய் சொல்லுகிறான். நாங்க எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு சொன்னவைகள் எல்லாம் செஞ்சா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் தான் என்று சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிராமுக்கு 3 காரியங்களை சொல்கிறார். 1, உன் தேசத்தை நீ என்ன செய்யணும், விட வேண்டும். 2, உன் இனத்தை விடணும். 3, தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்யணும், புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் செய்தாரா என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நாம் நினைத்திருப்போம் செய்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நான் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பதிவு செய்கிறேன். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன மூன்று காரியத்திலே இரண்டு காரியத்தை ஆபிரகாம் செய்தார். உன் தேசத்தை விடுந்து சொன்னாரு, தேசத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டார், ஆபிரகாம் வந்துட்டார். இரண்டாவது என்னத்தை விட்டார்னா, தகப்பனுடைய வீட்டை என்ன செய்தார், விட்டார். தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். ஆனால் எதை விடவில்லை என்று சொன்னால், ஆபிரகாம் தன் இனத்தை அவன் என்ன செய்யவே கிடையாதுன்னா விட கிடையாதுன்னு. தன் இனத்தை ஆபிரகாம் விடாதபடிக்கு தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்கிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அதே ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, தேசத்தை விட இனத்தை விட தகப்பனுடைய வீட்டை விடுங்க. ஆனா ஆபிரகாம் தேசத்தை விட்டா தகப்பனுடைய வீட்டை விட்டா, ஆனா தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்ய கிடையாது, விடவே கிடையாது. விடாதபடிக்கு தன்னோடு கூடையே அவன் என்ன செய்தான், லோத்துவை கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு வகையிலே மறுக்க முடியாத உண்மையா இருந்தாலும், ஆனால் நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுவதுமாய் கீழ்ப்படுகிறோமா, அல்லது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம அப்படியே செய்கிறோமா, அல்லது அதோடைய அதை மாற்றி ஒரு சிலதை செய்துவிட்டு ஒரு சிலதை செய்யாமல் விட்டு விடுகிறோமா என்பதை நாம சிந்திக்க வேண்டிய நேரத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆபிரகாம் லோத்தை கூட்டி கொண்டு வந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ அறகுறையாய் ஏதோ கொஞ்ச வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுகிறவராய் அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே சில போராட்டங்களே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும், சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ என்ன செய் வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணுங்க, செய்யணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, கொஞ்சம் கூட மாறாதபடிக்கு அதன்படி நாம் செய்கிறவர்களாய் நம்ம இருப்போமையானால் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே வார்த்தை சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதனுடைய 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இது எந்த சம்பவம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், கானா ஊர் கல்யாணம். தேவன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித அவதாரமாய் எடுத்து பூமியிலே வந்து மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து செய்த முதல் அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த கானா ஊர் கல்யாணம், தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுவது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த இடத்திலே அந்த வேலைக்காரர்களை பார்த்து மரியாதை சொல்லுகிறார், அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. திராட்சரசம் குறைவுபட தொடங்கின போது மரியாள் போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி திராட்சரசம் என்ன செஞ்சிருச்சு, குறைவுபட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. அப்பொழுது மரியாள் வந்து கோபித்துக் கொண்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வரல, ஆனா மாறாய் ஒரு காரியம் செய்கிறார். தன் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்படியா, சில காரியங்களை செய்யும்படியா, சில காரியங்களை விட்டு விடும்படியா, சில காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை அப்படியே என்ன செய்ய வேண்டும், நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்ல வேலையிலே அவர்களும் சூழ்நேரங்கள் வந்தது, கர்த்தருடைய வேலை வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜன ஜாடிகளை என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க, தண்ணீர் நிரப்புறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்களே, இப்பொழுது முண்டு பன் விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. வேற எந்த மறுப்புமே என்ன பண்ணவே கிடையாதுங்க, சொல்லவே கிடையாது. இது தண்ணி, ஐயோ இதுக்கு தண்ணி, இதை கொண்டு போய் நான் பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்த என்ன ஆகும், என்ன ஏதாவது செஞ்சிருவாங்க, என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய கணவனுக்கு என் மனைவிக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று வந்துவிடும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதவர்களா நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்தே ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். முண்டு கொடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணுங்க, முண்டு கொடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை வேற எதுவுமே இல்லை, பச்சை தண்ணியா இருக்கலாம், ஆனால் முண்டு கொடு அப்படின்னு சொன்னா முண்டு கொடுக்கறதுதான் இன்றைக்கு நம்மளுடைய வேலை. அப்படி முண்டு கொடுத்தாதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடப்பதை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அற்புதம் நடக்கிறதை இவனும் என்ன செய்து கொள்ளுகிறான், இந்த வேலைக்காரனும் கண்டு கொள்ளுகிறான். அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அப்படியே இந்த வார்த்தைக்கு ஒன்று பிசகாமல் நாம் என்ன பண்ணணுங்க, செய்ய வேண்டியதாய் நாம் இருக்கிறதுங்க. ஆண்டவர் நம்மிடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கடுகு விதையளவு என்று சொல்லி சொன்னது போல ஒரு கடுகு எப்படி ஒரு சிறியதா இருந்தாலும் அது ஒரு முழுமையை குறிக்கிறதோ குறிக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்வோமே, ஆனால் நம்முடைய எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதை செய்கிறான், என்ன செய்கிறான், தகப்பன் வீட்டை விட்டுட்டான், ஆனா தன் தேசத்தை விட்டுட்டான், ஆனா என்னத்தை விடல, லோத்துவை விடல. அப்படி லோத்துவை விடாதது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொன்னா சில சூழ்நிலைகளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே ஒரு சில பிரச்சனைகளின் ஊடாய் நாம் கடந்து செல்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்குங்க. அதே போலதான் அபிராமுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று சொன்னால் அதே ஆதியாகமம் 12 அதிகாரம் அதனுடைய 15 வசனத்தை இப்படி அது வாசிக்கிறோம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் வழிவிலகி போகிறதான நேரங்களில் காணப்படுகிறதுங்க. அப்படி வழிவிலகி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்மளால் முழுவதுமாய் என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதே ஆபிரகாமுடைய ஆபிராமுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஆண்டவர் இனத்தை விடுன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா இனத்தை விட கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லிங்க. கொண்டு போக பட்டால் அவள் விரும்பி போக கிடையாது. அவளுடைய வாழ்க்கை கொண்டு போகிற ஒரு அனுபவம், நம்மை யாரோ நடத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்ம நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லது அதை விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டுடைய வார்த்தைக்கு அறகுறையாய் நம்ம கேள்விப்படுகிற வேளையில கர்த்தர் நம்மளை நடத்த முடியாது. உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும், உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும். இந்த ஆபிராமுடைய மனைவியாய சாராய் விரும்பவே இல்லை, பார்வோனுடைய அரண்மனைக்கு போறதற்கு விரும்பவே இல்லை. ஆனாலும் அவள் என்ன செய்யப்பட்டாள், கொண்டு போகப்பட்டாள் என்று செலிவாசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக நாட்கள் சொல்லி இருக்கலாம், அநேக நேரங்களில யோசித்து இருந்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான போராட்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இந்த காரியத்தை நான் விரும்பலையே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு நான் விரும்பவே இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்தீர்களே. நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்காதவர்களாய் நீங்கள் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் உங்களாலே அனுபவிக்க முடியவில்லை. இந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் அதாவது சாரா என்பவள் அவள் போவதற்கு விருப்பமில்லை, ஆனால் கடினமாய் அதாவது கட்டாயமாய் விருப்பம் இல்லாமல் வேறொரு பாதைகளிலே அவர் செல்லுகிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இன்றைக்கும் நாமும் அப்படித்தான், அநேக சூழ்நிலைகளை ஏன் இந்த வழியில நம்ம போறோம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு, ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை பெரிய கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம், எனக்கு ஏன் ஏன் ஏன் ஏன் என்று சொல்லி அநேக நேரங்களில் கேள்வியோடு கூட நம்முடைய இருதயம் காணப்படுகிறது அல்லவா. கேள்வியோடு கூட எங்களை இருதயத்தில் எனக்கு துக்கத்தோடு கூட ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி பிரச்சனை, ஆண்டவர் சொல்லிதானே நான் செஞ்சேன், ஆண்டவர் சொல்லிதானே நான் வந்தேன், ஆண்டவர் சொல்லிதான் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எப்படி செய்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நிதானித்து பார்க்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே நம்ம கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத வழிகளிலே நாம் சில நேரங்களிலே பிசாசானவன் நம்மை கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறார். அநேக நேரங்களில் நான் விரும்பினதை செய்யாமல் நான் விருக்கிறதையே செய்கிறது என்று சில வார்த்தை
3: ஆண்டவரே கத்தாவே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே முக்கு நன்றி நன்றி.
2: நம்முடைய வாழ்க்கையிலும் விரும்பாத இடங்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாமல் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிற வேளையில நம்ம மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில தேவன் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னான், என்ன செய்ய, நான் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல. அந்த வாக்கு தத்துவ வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலே என் வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்று சொல்லி ஆதி ஏசாயம் 55:10 நம்ம வாசிக்கிறோம், வானத்தில் இருக்கிற மாறிய முறைந்த மலையும் எப்படி வானத்திலிருந்து இறங்குகிறதோ அது வானத்திலிருந்து இறங்கி வானத்துக்கு எப்படி திரும்பாம அது வந்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குதோ அப்படின்னு சொன்ன வார்த்தை அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறதோ அது போல கர்த்தருடைய வார்த்தையும் என்னிடத்துக்கு வெறுமையா பூமியா என்ன செய்யாது, திரும்பாது என்று வசனம் சொல்லுதுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு என்னன்னா, நிச்சயமா நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, உரிமை போகாது அப்படிங்கிறதே நாம் அன்பு அறிந்து வைத்திருக்கிறோம். அது போலதான் ஆண்டோடைய ஆபிரகாமியோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தா அந்த வாக்கு தத்துவம் தோல்வியில போய் முடிவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யவே மாட்டாருங்க, அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டால் சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே ஆண்டவரே சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில சில செப்பரேட்ட ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, உண்டாக்கி கொடுப்பார். அதே காரியம் தான் ஆபிரகாமியுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. என்னவென்று சொன்னால், ஆண்டவரை ஆபிரகாமை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் செய்வதற்கு சில சூழ்நிலைகளை ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 13 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் தெரிந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், 7 வசனம் சொல்லுகிறது, ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, அக்காலத்திலே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆபிராம் விட வேண்டியவைகளை விடாத நிமித்தமாக ஆண்டவரே சில காரியங்களிலே சில சூழ்நிலைகளே ஒரு சில நபரை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, செப்பரேட் பண்ண ஆரம்பிப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை ஆண்டவர் சில நபர்களை உங்களை விட்டு நீக்கிறார் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க, மனவேதனை படாதீங்க, துக்கம் படாதீங்க, ஐயோ இவங்க எல்லாம் நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுல அவர் ரொம்ப தீவிரமா என்ன செய்யறாருங்க இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப தீவிரமாய் ஆண்டவர் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஆபிராமுக்கு என்ன செய்தார், நீ விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே ஆபிராம் விடவில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருங்க, பிரிவினையை இந்த இடத்துல உண்டாக்குகிறார். வசனம் சொல்ல நீங்க கேட்கல, ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குகிற தேவனா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் சில நேரங்களில ஆண்டவர் என்ன செய்வா, பிரிவினைகளை உண்டாக்க வந்திருக்கு, வந்து பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி கத்துட்டு வசனம் சொல்லுதுங்க. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் உடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில சூழ்நிலைகளில ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மள செப்பரேட் பண்ணுகிறார். சில மனிதர்களை விட்டு, சில உறவுகளை விட்டு, சில நண்பர்களை விட்டு, சில இடங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மள செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். செப்பரேட் பண்றாரு அப்படின்னா, ஐயோ எல்லாரையும் நம்ம விட்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக சில உறவுகளை ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பிருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிருக்கும் பிரிவினையை ஆண்டவர் உண்டாக்க, ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். என் மகனாய் ஆபிராம் என் வார்த்தைக்கு என்ன செய்வானா, முழுவதுமா கீழ்ப்படிவானா, தன் இனத்தை விடுவானா, தன் தேசத்தை விடுவானா, தன் தகப்பனுடைய வீடு வீட்டை விடுவானா என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் தேசத்தையே விட்டான், தகப்பனுடைய வீட்டை விட்டான், அந்த இனத்தை எப்ப விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த ஆபிராம் என்ன செய்ய மாட்டான், தன் இனத்தை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில நபர்களை உங்களை விட்டு பிரித்தார் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேர ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்ததானத வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றும்படியார் ஆண்டவர் சிலரை நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிக்கிறார், நம்மை விட்டு என்ன செய்கிறார், தூரப்படுத்துகிறார். இன்னொரு அதே வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே நம்ம வாசிக்க வேலையிலே 9 வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த தேசமே எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அப்படியே நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம போயிட்டே இருந்தீங்கன்னா, போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இணைப்பு என்ன செய்யாதுங்க, வராது. இணைப்பு என்ன செய்யாது, வராது. ரைட் சைடு லெப்ட் சைடும் போனோம்னா எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளவு அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பித்திடும், உண்டாக ஆரம்பித்திரு. அது போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் 100% நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்று சொன்னால் விளக்க வேண்டியவைகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணுங்க, விளக்கிவிட ஆரம்பிக்கணும். தூரம் ஆண்டவர் ஆபிராமுக்கு விட்டுட்டு வாங்க சொன்ன உடனே லோத்த கூட்டிட்டு வந்தான். ஆனா இந்த இடத்துல நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஓ லோத்து என் கூட இருந்தா எனக்கு என்ன கிடையாது, ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் லோத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஒருவேளை நீ வலதுபுறம் போனால் நான் என்ன செய்யறேன், இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போனேன், வலதும் இடதும் ஒன்றே ஒன்று ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, சந்திக்கவே சந்திக்காது. கிழக்கும் மேற்கும் போக போக போக போக பிரிவினை தான் அதிகமாய் உண்டாகுமே ஒழிய ஒரு சேர்ப்பு அந்த இடத்துல என்ன செய்யாதுங்க, வரவே வராதான். பிரிவினையை உண்டாக்க முடியாது, பிசாசு போராடி இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தினதே காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்கின வேலையிலே ஆபிராம் புரிந்து கொண்டான், ஓஹோ ஆண்டவர் எனத்தை என்ன செய்ய சொல்றாரு, விட சொல்றாரு, நான் எனத்தை இன்னும் விடாம வைத்திருந்திருக்கிறேனே என்று சொல்லி உணர்வு வந்த உடனே அவன் சொல்லிட்டான், நீ என்ன செஞ்சிருப்பா, போயிடுப்பா, நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்ல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை ஒரு சில நபரை விட்டு பிரிவினைகள் வருகிறதா, ஒரு சில இடங்களை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே அனுப்புகிறாரா, சில ஒரு வேளை நினைத்திருக்கலாம் இது என் சொந்த வீடு, இது என் சொந்த ஊரு, இது என் சொந்த தேசம், இது நான் சொந்த இடம், இங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்க பிடிவாதமா இருந்திருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு கத்தடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது, ஆண்டவர் விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுட்டு வெளியே வந்துடணும். அப்படி நீங்க விட்டுட்டு வெளியே வருகிற வேலையில கத்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு லோத்து புரிந்து போனான், அதற்கு அப்புறமாகத்தான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுனா நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. அதற்கு பின்பாக ஆதியாகமம் 15:16 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு கேடு உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுவது. இன்றைக்கு பிரிக்கப்பட வேண்டியவைகளை விட்டு விலகி வந்துட்டோன்னு சொன்னா ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய கேடகமாய் இருப்பார், மகா பெரிய பலனாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதற்கு பின்பு அதற்கு 17 இப்படி 16 சாரி 17 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 போது என்று சொல்லி, ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, இன்றைக்கு நாம் 2 செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டியது. முதல் காரியம் விளக்க வேண்டியவைகளை நம்ம விட்டு விளக்குகிற வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2 காரியம் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் என்ன செய்யப்பட வேண்டும், நடக்க வேண்டும். உத்தமமாய் நம்ம நடக்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஆண்டவர் ஆபிராம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தான், உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்ய ஆரம்பித்தார், நடக்க ஆரம்பித்தார். அதற்கு பின்பதாக 18வது வசனத்திலே கர்த்தர் ஆபிராமோடு என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னார், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேலையில 18:1 சொல்லுகிறது, மம்ரேய சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேலையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 3 புருஷர் அவனிடத்தில் எதிரே நின்றார்கள் என்று சொல்லுங்க. எதிரே நின்றார்கள் என்று சொல்லி நாம் விளக்க வேண்டியவைகளை விளக்குகிற வேலையிலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற நேரங்களில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்பதில எந்த சந்தேகமுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் கண்களையே எடுத்து பார்க்கிற வேலையில இந்த கூடார வாசல 3 புருஷர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், வருகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில 3 புருஷர்களும் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றுச்சுன்னா, அதாவது நான் என்னவென்று சொல்லுகிற 3 புருஷர்கள் என்றுச்சுன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்து வந்து நம்மளை என்ன செய்ய ஆரம்பிப்பார், ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதற்கு கீழே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே. ஆனால் அதே 18வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரனே இருப்பான் என்றார் என்று சொல்லி இருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம விளக்க வேண்டியவர்களை நம்ம விட்டு விளக்குகிறோமோ, என்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நம்ம உத்தமமாய் நடக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக நேரங்களிலே நம்ம முழுவதுமாய் கர்த்தரை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா, அல்லது முழுமையாய் கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன காரியத்துக்கு நான் அப்படியே நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே நான் செவிசாய்த்திருக்கிறேனா, அல்லது இன்னும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று சொல்லி அவன் நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். உங்களை நீங்களே கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது நிறைவேற்றினார் என்று சொன்னார், அவர் கர்த்தருக்கு முன்பதாக செய்த பொருத்தனைகளை ஆண்டவருக்கு முன்பதாக செய்யாமல் போனார். கர்த்தர் அவனை பிரித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வெளியிலே பிரித்து கொண்டு வந்தார். ஆனால் லோத்தை அவன் கூட்டிக் கொண்டு வருகிற வெளியினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இல்லை. அது நிமித்தமாக ஆண்டவரே சில பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்கினார். எதற்காக என்று சொன்னார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்குள் கர்த்தரங்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக சில பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்படி பிரிவினைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி, ஓகே ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. நாட்கள் வருங்கிற நாட்கள் வரும், ஆண்டவர் நமக்கு என்று ஒரு உற்பவ கால திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக வேணும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க

0: நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரமலை கட்டிக்கத்தரங்க பொறுவோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் கடந்த வாரங்கள் முழுவதும் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து வருகிறோம், தேவன் எப்படியாப்பட்டவர், ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம், தீர்க்காயுசோடு வாழலாம், சமாதானமாக வாழலாம், உயர்வாக வாழலாம், மேன்மையாக வாழலாம். சரியா? ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால், அவருடைய குணங்களை அறிந்து கொண்டால், அவருடைய தன்மைகளை அறிந்து கொண்டால், அவருடைய இரக்கங்களை அறிந்து கொண்டால், அவருடைய அன்பை அறிந்து கொண்டால், அவைகளெல்லாம் ருசித்து ரசித்து நம்ம வாழ்வோமானால் இந்த உலகத்துல பாதுகாப்போடு வாழலாம், பராமரிப்போடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடும் ஐக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் பெருக்கத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை கட்டிக்கொண்டு சரி, இன்றைக்கு ஒரு 10 காரியங்கள் தேவன் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவதாக, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எப்படியாப்பட்ட தேவன், அன்பின் தேவன். ஒன்னியவான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அன்பாக அல்ல, அன்பாகவே அப்படின்னு அந்த வே போடுறாங்க. அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. யார் அன்புக்கு? இயேசுவின் அன்புக்கு எல்லையே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா.
1: Recording in progress.

ஒன்று நாளாகமம் 5 அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சீமே, இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரா வேரிலும் நேபோ மட்டும் பாகால் மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மீகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் எரோவாவுக்கு எரோவா கீலேயாத்துக்கும், கீலேயாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளி நிலங்களிலும் சாரோனின்

0: 4760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாப்பீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 250,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 100,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏப்போர் இஷி ஏலியேல் அஸ்ரியேல் இரேமியா உதாவியா யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும்.
1: எசேக்கியேல் 18 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடை சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவறுப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து போலீசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்த பழி அவன் மேல் இருக்கும். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாகாதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் போலீசை

0: வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இதெப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாய் இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாயிருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று.
1: லூக்கா 15 அதிகாரம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடைய அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. தேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியும்

0: Recording in progress.
1: ஒன்று நாளாகமம் எட்டாம் அதிகாரம். பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும்

0: Recording stopped.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் காண செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேக பல நாட்களாய் மாதங்களாய் காத்திருக்கின்ற காரியங்களில் நன்மைகளை காண முடியாமலும், வீடுகளில் சமாதானம் இல்லாமலும், உறவுகளில் பிரிவினைகளுடனும், தேவைகள் சந்திக்கப்படாமலும், இப்படி அநேக காரியங்களில் தடைகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளுடனும் ஆத்மாவிலே வறண்டு போன நிலையில் இனி என்ன செய்வோம் என்று தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கின்ற உங்களின் ஆத்துமாக்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்குகின்றார், நன்மைகளினால் நிரப்புகின்றார். ஏமாற்றங்கள் இழப்புகள் யாவற்றையும் நன்மையாக மாற்றுகின்றார். நல்ல செய்திகளை கேட்கும்படியும் செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ரூத்தை குறித்து பார்ப்போமானால், வாலிப வயதிலேயே தன் கணவனை இழந்தவளும், சொந்த தேசத்திலே பஞ்சம் காரணமாக பரதேசிகளாய் அந்நிய தேசத்தில் குடிபெயர்ந்து பல இன்னல்களை துன்பங்களை அனுபவித்தவளும், தன் மாமிக்காக பல தியாகங்களை சகித்தவளுமான ரூத் தான் வழிபடுகிற கடவுளையும் விட்டு கொடுத்து உறுதியுடன் மரணமே அல்லாமல் தன் மாமியை விட்டு வேறொன்றும் பிரிக்க முடியாது என்ற பாசத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளும் ரூத்தின் இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் முறுமுறுக்காமல் தைரியமாய் மன ரம்யமாய் கர்த்தரை பற்றி கொண்ட ரூத்தின் ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கும்படி, வம்சம் தழைக்கும்படி, போவாஸ் என்கிற நீதிமானின் வசமாய் செல்லும்படி கர்த்தர் பாதைகளை அமைத்து கொடுத்து நடத்துகின்றார். கதிர் பொறுக்க சென்றவளுக்கு கர்த்தர் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாற்றுகின்றார். ஏராளமான நன்மைகளினால் ஆசிர்வதிக்கின்றார். ரூத்தின் வம்சத்தில் ஓபேத்தை பிறக்கச் செய்து தாவீதின் வம்சத்தை தோன்றும்படி செய்து அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், பலவீனங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் இவற்றின் மத்தியில் கர்த்தரை விசுவாசித்து அவர் பாதத்தில் சகிப்புடனும் பொறுமையுடனும் பல தியாகங்களுடனும் காத்திருக்கிறவர்களே, உங்களின் காத்திருப்புகள் வீண் போவாது. இன்றைக்கே பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ரூத்தின் வாழ்க்கையில் எப்படி எதிர்பார்த்திராத நன்மைகள் புறப்பட்டு வந்ததோ, அப்படியே இன்றைக்கு நீங்கள் தேடி செல்லுகின்ற காரியங்களில் தேவைகளில் தடைகளை உடைத்து தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எதிர்பாராத நன்மைகளை மனித தயவுகளை காணும்படி செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் எவைகளிலெல்லாம் உங்கள் ஆத்மா ஏக்கத்துடனும் தாகத்துடனும் இதுநாள் வரையில் கர்த்தர் பதில் செய்வார் என்று காத்திருந்தீர்களோ, அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்தும்படி அற்புதங்களை செய்து உங்களின் வம்சங்களும் பேசும்படி ஆசிர்வதிக்கின்றார். உங்களுக்கு கர்த்தர் செய்யும் நன்மைகளை புறஜாதியர்கள் கண்டு இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
0: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. பிரியமானவர்களே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த சரீரம் ஒரு தற்காலிக கூடாரம் மட்டுமே, இது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக பரலோகத்தில் ஒரு நித்திய வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் எம்மிருதயம் கலங்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் நாம் பயணிகள், எமது உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாதமும் நாட்களும் எம்மை கடக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கும் புதிய காலம் மட்டுமல்ல, நித்தியமாக வாழும் நாளை நோக்கி நாம் இன்னும் ஒருபடி நெருங்குகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. ஆகையால் இந்த உலகத்தின் தற்காலிக காரியங்களில் மட்டும் மனதை பதியாமல் தேவன் ஆயத்தம் பண்ணியுள்ள நித்திய வீட்டை நோக்கி விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்கு திட்டத்தோடு இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 17:8. இன்றைய நாளிலும் 18 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது, கண்ணின் மணி போல் கண்மணியை போல் இந்த நாட்களிலே என்னை காத்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு ஜெபம் இந்த நாட்களிலே ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த 17 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய விண்ணப்பம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம், தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகள், சோதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே அவர் இப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே அநேக இடங்களிலே தாவீது ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே இன்னும் அந்த தாவீதோடு சேர்ந்து இந்த நாட்களிலே சங்கீதங்களை எழுதுகிறவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் விண்ணப்பங்களை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இங்கே ஒரு இந்த விண்ணப்பத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே 1 சொல்லப்படுகிறது, என் நியாயத்தை கேட்டறலும் என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் இந்த விண்ணப்பத்தை துவங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே முன்வைத்து அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த 8 இந்த நாட்களை வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கண்மணியை போல் என்னை காத்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை இந்த நாட்களிலே அவர் ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிற வேளையிலே கண்மணி என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த கண்ணை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. இந்த கண்ணை பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே பார்க்கிறவர்களே ஒரு வெண்மையான ஒரு முழி இருக்கிறது, அதற்கு நடுவிலே பார்க்கிறவர்களே இன்னும் ஒரு கருமுழி இருக்கிறது, அதற்கு அது அதனுடைய மைய பொருளாகத்தான் அந்த கண்ணினுடைய மணி இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கண்ணுக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே கவசமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கண்ணினுடைய மடல்கள், அதாவது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய கண்ணை தாக்குகிறவர்கள் உடனே தானாகவே இந்த நாட்களில் அந்த கண் மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒரு அவதானமாக அந்த செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஏன் தாவீது ராஜா இந்த நாட்களில் இப்படியாக அந்த கண்மணியைப் போல் காத்திரலும் என்று கேட்டதற்கு அர்த்தம் என்னவென்றால், அப்படியாக என்ன இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஆண்டவரே கர்த்தாவே இப்படி என்னை ஒரு அக்கறையோடு இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லுகிற அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், இந்த கண்மணி என்று சொல்லப்படுகிற காரியத்திலே இஸ்ரவேலை தொடுகிறவன் ஆண்டவுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், இந்த சரீரத்திற்கு முக்கியமாக இந்த நாட்களில் வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த கண்ணாக அந்த நாட்களில் இருக்கிறபடினால், அந்த கண்ணின் மணியிலே இருந்து இந்த நாட்களில் அந்த மாற்றங்கள், அதாவது பொருளுடைய நிறங்களை இந்த நாட்களில் பார்க்கிற காரியங்களை இந்த நாட்களில் அந்த நிறங்களை ஏற்ற விதமாக இந்த நாட்களில் அங்கே காண்பித்து இந்த நாட்களில் அதை மூளைக்கு வெளிப்படுத்தி இந்த நாட்களில் சொல்லுகிறதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தேவனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணியை போல் இந்த நாட்களை காப்பார் என்பது தாவீது ராஜாவுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே, அவரிடத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே, கர்த்தர் நிச்சயமாக அந்த நாட்களை நமக்கு உதவி செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மனுஷரை நாங்கள் நாடி ஓட வேண்டாம். அந்த ஜீவிக்கிற தேவனாயிருக்கிற கர்த்தர் இந்த நாட்களிலே அவரிடத்திலே நாங்கள் தேடி போகிற வழியிலே அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் லாவி கொண்டிருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு சக்கரம் இந்த நாட்களிலே நம்மை கண்காணித்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி ஆமீன். இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளை வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவராக. ஆமீன். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்திலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்நாளுக்காக கர்த்தர் தருகிற வசனம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களாக கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாகிய உங்களையும் எங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய பாதைகளை அறிந்து அவர் அவற்றை செவ்வாய்ப்படுத்தி முன்னேற வழி நடத்துகிறார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், பெற்றுக்கொள்வோம் அந்த வார்த்தைகளுக்காக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1:4, 1 Ezekiel 14, பழைய பாழ்ந்தும் புதிய பாழ்ந்தும் Luke 10 அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து நேற்று நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவம் என்ன, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனோடு 1 நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இவற்றை அனுப்பி தருகிற ஊழியர்களையும் ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனுடன் இணைந்திருக்கிறோம். நாளிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இரவு நேரத்திலே கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார். எங்களுடைய பேர் என்ன, 98-74 இணைந்திருக்கிறீர்கள். நேற்றைய நாளிலும் இணைந்தீர்கள். உங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். உங்களுடைய பேர் தெரியவில்லை, என்னுடைய டெலிஃபோன் நம்பர் மட்டும்தான் அதில் இருக்கிறது. இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள்னு தெரிகிறது. உங்களையும் வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். 98-74 இருக்கிறவர்கள், நீங்கள் யார் இணைந்திருக்கிறீர்கள்? ப்ரைஸ் தி லார்ட். கவி கவிந்தாவா? ஆமீன். உங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
1: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா. ப்ரைஸ் தி லார்ட்.
0: ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ்.
1: ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். தகப்பனே சோத்திரம் ஐயா. நிதிவர்க்கங்களின் பிதா பாராச்சா ஆண்டவரே, நீர் கிருபையின் ஆண்டவரை பாராச்சா தேவனே. துதிக்கின்ற வேளையிலே கட்டுக்கள் அகன்று போறதப்பா, சத்துருடைய வல்லமைகள் முறிக்கப்படுகிறதப்பா, சாத்தானுடைய அதிகாரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறத பாராச்சா தகப்பனே. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தகப்பன், துதிக்க துதிக்க ஆண்டவரே கதவுகள் திறக்கப்படுகிறத பாராச்சா ஆண்டவராகி தேவனே. பவுலும் சீலாவும் துதித்த வேளையில கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுக்கள் கலன்றதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, ஆண்டவரே வெள்ளியும் பொன்னும் இல்லையப்பா, இயேசுங்கிற நாமம் ஆண்டவரே, அந்த நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசு என்கிற நாமம் அற்புதமான நாமம், இயேசு என்கிற நாமம் உங்கள் தலையை உயர்த்துகிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை விடுவிக்கின்ற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்முடைய மீட்பின் நாமம். இயேசு என்கிற நாமம் நம்மை அரவணைக்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை ஆதரிக்கின்ற நாமம். இயேசு இயேசு இயேசு இயேசு ஹலிலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா தகப்பனே, ஹலிலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ.

துவி மனமிரும் சுற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ.

0: பக்கபலம் நிறையல்லவோ, பக்கபலம் நிறையல்லவோ.
1: தாய் என்னை மறந்தாலும் நீர் நம்மை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் நம்மை மறப்பதில்லை.

பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, தனிமையானவர்களுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலம் அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் கூட்டை மரணமாயிருக்கிறீரப்பா. தாவிது ஆண்டவரே அப்பா தேவனே, அநாதரவான நேரத்திலும் ஐயா ராஜா அந்நிய தேசத்திலும் ஆண்டவரே நீரேன் அடைக்கலம், நீரேன் கூட்டை, நீரே நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே தேவனே அப்பா உம்மை ஆண்டவரே துதித்தான் தன்னுடைய வார்த்தைகளிலே. ஆண்டவரே தேவனே அப்பா உம்மை ஆண்டவரே தேவனே அறிக்கையிட்டான் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே அவனுடைய நிராதரவிலிருந்து அவனை விடுதலை ஆக்கி ஆண்டவரே தேசத்து அதிபதியாக மாற்றினீர் அப்பா ராஜா. நிறையங்கள் அடைக்கலம், நிறையங்கள் பக்கபலம், நிறையங்கள் தேவனப்பா. நாங்கள் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த இயேசையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த இயேசையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த இயேசையா. தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை குணமாக்குகின்ற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜனங்களுடைய முறிவை கட்டுகிறவர் நீர்தானப்பா. உம்முடைய ஜனங்களுடைய அடிக்காயங்களை குணமாக்குறவர் நீர்தானப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, பொருளாதார பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனே அப்பா பேதுனுடைய படகிலே ஆண்டவரே தேவனே அப்பா அதிக மீன்களை கொண்டு வந்து குவித்தது போல உம்முடைய ஜனங்களுடைய ஆண்டவரே பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். அதற்காக சூத்திரம். என் தகப்பன் ஆகிய தேவனே ராஜா, உபாகமம் 28 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள், கைட்டு செய்யும் வேலைகள், ஆண்டவரே களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறதப்பா ராஜா. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் ஆண்டவரே சம்பூர்ணமான மழை பெய்கிறதப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் கடன் வாங்குறதில்லை, அநே ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. யோவானை போல உம் மார்பிலே இளைப்பார வேண்டும் ஐயா, யோவானை போல உம் மார்பிலே இளைப்பார வேண்டும் ஐயா. கரை

கடலை போல நடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தையாட்டிடும் எந்த நேசையா, இதயத்தின் காயத்தையாட்டிடும் எந்த நேசையா, செலவீனமான என்னையும் பிளத்தால் இடை கட்டுவீர். பாடுவோம். செலவீனமான என்னையும் உன் பிள

கரை காணா படகை போட வாழ்க்கையா, கரை காணா படகை போட தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த நேசையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும்

இதயத்தின் காயத்தை யாத்திடும் உம்முடைய ஜனங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஐயா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிற தெய்வம் நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவரே மோசையானவன் ஐயா, ஏப்துல இருந்து ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகின்ற வேளையிலே ஐயா, முன்னே செங்கடல் ஆண்டவரே தகப்பனே, பின்னே பார்வோனுடைய சேனைகளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே உன் கரத்தை நீட்டு என்று சொல்லி செங்கடலை பிளந்து அற்புத விதமாக உலர்ந்த தர வழியாக ஜனங்களை ஆண்டவரே தேவனை அழைத்து கொண்டு வந்த தேவனப்பா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்கு கூடாக

அவனுடைய நண்பர்கள் ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரை கூறிய திறப்பாக்கி உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்த வேளையிலே ஐயா அவனை குணமாக்கி அனுப்பின தகப்பனப்பா ராஜா, ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா, ஆண்டவராகிய தேவனே இதை செய்ய ஆண்டவரே எனக்கு அதிகாரம் உண்டான்னு சொன்ன தேவனே அப்பா ராஜா, ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா, வானத்திலும் பூமியிலும் ஒரே அதிகாரத்தை உடைய ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆண்டவரே தேவனே நாங்கள் ஆண்டவரே தேவனே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எதனை கேட்டாலும் தருவேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சூத்திரம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதப்பா, ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் சபைகளை சேதப்படுத்தாதப்பா ராஜா. ஆண்டவரே ஒன்றுமுடைய ஜனங்களை சேதப்படுத்தாதப்பா. சத்ரு ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போகிறான் ஐயா ராஜா. ஹாலேலூயா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையன்னு சொன்ன தெய்வமே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள் ஐயா. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ளிருக்கிறவர் பெரியவர் தகப்பனே மக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கரம் பிடித்து வழி

அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளை பொருளும் விடுவிக்கப்படும், நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். உன்னோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொன்ன தேவனே, அப்பா உங்கள் பிள்ளைகள் பாழான இடங்களை பயிர்நிலமாக மாற்றுகிறவர்களப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கிறீர். தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே, உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறீர். அதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறதப்பா. நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பமுண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையப்பா. ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, எங்கள் ஆவியானவரே வழி நடத்துகின்ற ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்ய போதுமானவர் அப்பா ராஜா. அதிசயங்களை காண செய்கிற தேவனப்பா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹலேலூயா. தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு போல முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணான். ஹாலே லூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. ஜோசப்ப போல ஆண்டவரே தகப்பனே, உடைய ஜனங்களை ஆண்டவரே தேசத்துக்கு அதிபதிகளாக உயர்த்துகிறதற்காக சூத்திரம். தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடி காயங்களை குணமாக்குற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவன பாராச்சா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனப்பா. திக்கற்ற பிள்ளைகள் மேல், விதவைகள் மேல் ஆண்டவரே தேவனே, தனிமையானவர்கள் மேல் ஐயா ராஜா ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் மேல், பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அவர்கள் சொஸ்தமாகிறார்களப்பா. உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அவர்கள் சொஸ்தமாகிறார்களப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. என் பேல நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் நிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பேல நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் நிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீ.

ஹாலேலூய தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் இப்படி இரக்கத்தின் கரத்திலே ஐயா ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ,

ஏற்றுவேனே என் ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில் உன்னவரே என் ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில்

நல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என்று நீரே ஆவியானவரே மூவரில் ஒன்றானவரே என் ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில் ஒன்றானவரே உம்மை எல்லாமல் தேவன் யார் என் நேர்த்தின் அச்சாரமும் நீர்

வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என் இரட்சகரே கிறிஸ்தேசுவே பிதாவினுக சுதனே என் இரட்சகரே கிறிஸ்தேசுவே பிதாவினுக சுதனே உம்மை அல்லாமல் தேவன் யார்

0: வந்தார். என் கண்மலை கோட்டையும் அப்பா என்று ஆண்டவரே வாயார உண்மை அழைக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப தந்தீரே ஆண்டவரே. நீரே தேவன் என்பதை அறிய வைத்தீரே, நீரே ஆண்டவர் என்பதை அறிய வைத்தீரே அப்பா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதவுடையவர்களை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்களை காணும்படி செவிக்கிறீங்க தாவே ஆண்டவராகிய தேவனே. உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. காலதோறும் ஆண்டவரே கிருபை புதியதாயிருக்கிறதப்பா, உம்முடைய இரக்கங்கள் புதியதாயிருக்கிறதப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது ஐயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. ஹாலேலூய சூத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. மீண்டும்யா ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை செய்தார்கள் என்கிற வார்த்தை பிரகாரம் நீர் பெரியவரப்பா, நீர் ஆண்டவரப்பா ராஜா தேவனே. அப்பா தேவனே, தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா. ஆளுகிறவனுடைய தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே முக்க சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இந்த நாளில் உம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இலங்கை தேசத்திலே நடக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வட மாகாணத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து தெளிச்சு கொண்டு நடக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே வட மாகாணம் முழுவதும், வடமராட்சி முழுவதும் ஆண்டவரே தேவனே வடக்கு பகுதிகள் முழுவதிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பவனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு பகுதிகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த பகுதிகளில் இருக்கின்ற ஆண்டவரே தேவனே ஊர்கள் ஒவ்வொன்றிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் நீர் சிறுசித்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கரையோர பகுதிகளில் எல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே காலி கொழும்பு பகுதிகளில் எல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மட்டக்களப்பு, திருகோணமலை பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. மத்திய பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே அனுராதபுரம் பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே சிங்களவர்கள் மத்தியிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். தமிழர்கள் மத்தியிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் இருக்கிற பகையை சிலுவையினால் கொன்று அவர்களை உப்புரவாக்கினீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த அரசாங்கத்துக்கு வேண்டிய ஞானத்தை கொடும் ஐயா, நல்ல மனசாட்சியை கொடும் ஆண்டவரே. அப்பா நீதி செய்ய நீர் உதவி செய்யும். கோரேஸ் என்கின்ற ஒரு புற ஜாதி மனுஷனை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்திருப்பா. அதே போல ஐயா ராஜா அந்த மனுஷனை ஆவியானவரே அபிஷேகியும் ஒரு மனுஷனை ஆண்டவரே தேவனே. அப்பா ராஜா தேவனே, ஆண்டவரே தேவனே, அப்பா சரிப்படுத்தும் ஆள் முடியும் ஆண்டவரே. களிமண்ணை எடுத்து ஆண்டவரே தேவனே ஒரு குயவன் வனைவது போல ஆண்டவரே இந்த மனுஷனை வனையும் ஐயா ராஜா. நீதி தங்கி தெரிக்கட்டும், நீதி முளைக்கட்டும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே தேசங்களிலே ஆளுக செய்வதாக ராஜா. ஆண்டவரே தமிழர்கள் மத்தியிலும் சிங்களர் மத்தியிலும் இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவேற்றப்படுவதாக. ஆங்காங்கு இருக்கிற திருச்சபைகள் ஆண்டவரே தேவனே, அப்பா உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்கள் நடைபெறுவதாக. புறஜாதியார்கள் ஆண்டவரே, அப்பா கிறிஸ்தவ ஜனங்களை பற்றி பிடித்து கொண்டு உங்களோட மட்டும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்திலே என் ஆண்டவர் அந்த தேசத்தை ஆளுக செய்வீராக. ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் மீண்டுமாய் ஐயா ராஜா. யூரோப் தேசங்கள் ஆண்டவரே, கனடா அமெரிக்கா தேசங்கள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. கனடாக்கும் அமெரிக்காக்கும் இடையே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீர் ஐயா. ஆண்டவரே இந்த டெரிஃப் காரியங்கள், மோட்கேஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. நம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் காலை வேளையில இணைந்து அபிஷேக ஆராதனையோடு உங்களோட ஊழியங்களை தொடங்க, உங்களோட நாட்களை தொடங்க கர்த்தர் செய்திருக்கிறார். தாவீது சொன்னது போல கர்த்தர் அவருடனே கூட இருந்து வழி நடத்துகிறார். அதே போல உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாள் பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து வார்த்தைகள் கூடாக ஒவ்வொருவரையும் தேற்றுவாராக. வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே ஒன்றை நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை இதேவேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பாகவும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், குரூப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடும் குடும்பத்தாரோடும் தங்குவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless. ஆமேன்.
0: ஆமேன். Bless you. Bless you. Everybody bless you.
1: ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையுடன், துதிகளுடன், வார்த்தைகளுடன், ஜபங்களுடன் வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட இலங்கை இந்திய உலக கனேடிய மன்னனுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் ஜபிக்க ஆயத்தமாகிறோம். அந்த வேளையில் கத்தர் வழி நடத்துவாராக. இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி அப்பசி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். வேளையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்தை திரும்பமாக கேட்போம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்ளுவோம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமேன். எங்கள் வழிகளிலே முன் செல்லுகிற கத்தர், வழி நடத்துகிற கத்தர், தாவீதை வழி நடத்தியது போல எங்களையும் வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1:1, எசேக்கியேல் 14, லூக்கா 10 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இந்த வசனங்களை, இந்த அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே அந்த வழியிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அவற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. அவற்றை பதிவு செய்து அனுப்பி தருகிற ஊழியர்களையும் காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதியுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் முதன் முதலாக நேற்றைய நாளிலும் இணைந்தார்கள் வசந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து. இரவு நேரத்திலே எங்களுடன் சௌரிய சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து. அதே வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. அதே வேளையிலே சிவ ஊழிய சௌரி சிசிலியா அம்மா இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே லண்டன் UKலிருந்து பாஸ்டர் யேசுதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கொழும்பு இலங்கையிலிருந்து. இவற்றையெல்லாம் தொகுத்து வளங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள் ஊழியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க, ஜபங்களை தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியாக இணைய போகிறவருடையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் முதல் முதலாக இணைந்திருக்கிற சௌரி ரெவரன் வசந்தி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் முதலிடம் கொடுங்கள். அவருக்கு நேரம் இருக்கிறதா தெரியவில்லை, நேற்று நாளில் இணைந்திருந்தார், சென்று விட்டார். அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோடமா
0: பேசலோடனா
1: இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். கோட்டர்
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளாய் இருக்கிறபடியால் எங்கள் தேவனுடைய மீட்படிக்க நாமங்களை நாங்கள் இந்திய நாளிலே இந்த வாலிபர்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் வாலிபர்கள் ரட்சிப்பை காணணும், அடுத்த சந்ததியை நாங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வசந்தி அவர்கள், நீங்கள் நிக்க முடியும் என்றால் நில்லுங்கள், அல்லது போக வேணும் என்றால் ஜெபித்துட்டு போகணும் என்றால் மைக்கி எடுத்து விடுங்க. ஓகே, நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் அவர்களை, பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய மீட்பளிக்கு நாமங்கள் முதலாவது நாங்கள் ஆதியாகமம் 22:14 அங்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி எங்கள் ஜெபம் காரியங்களிலே கர்த்தர் கொடுப்பார் என்று அதை சொல்லுவார்கள். ஆனால் தமிழ்லே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதன் முக்கிய காரணம் அங்க பிள்ளையாண்டான் மேல் உன் கையே போடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. தேவன் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு புதர்லே பலிக்கு தேவையான அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்ததினால் ஆண்டவர் கொடுக்கிறவர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனா தமிழ்லே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஜீரே என்று பெயரிட்டார். அன்றைக்கு தேவன் நம்ம தாமே வாக்களித்தார். ஏனென்றால் மரித்தவர்களுக்காக மீட்பர் ஒருவரை அங்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அற்புதத்தை அன்றைக்கே சொல்லி வாக்களித்து இருக்கிறார். அந்த வாக்கின் முக்கியம்தான் எங்கள் இயேசு கிறிஸ்து. ஆகவே கர்த்தர் கொடுப்பார் அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வாழ்வ பிள்ளைகள் ஜோதிகள் எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய ஒரு அனுக்கிரகம் இறங்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தாதான் அவர்கள் நிறைவாய் பெற்று கொள்ளலாம். ஆகவே அவர்களுடைய இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு ஏற்றபடி, வார்த்தைக்கு ஏற்றபடி அவர்கள் ரட்சிக்கப்படாத வாழ்வர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் மென்மேலும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழவும் அவருடைய நிழலில் வாழவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர்தான் இந்த எல்லாரையும் படைத்த தேவன், விசேடமாக வாலிபர்களையும் படைத்த தேவன் நீர் ஒருவர் தான். ராஜா வாலிபர்களுக்கு கூடாக அந்த காலங்களிலே அவர்களுக்கு பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இந்த காலங்களில கூட இருக்கும்படியாக உம்முடைய ஊழியத்தை இந்த வாலிப பிராயத்தில் ஆரம்பிக்க நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபனே, உன் வாலிப காலத்தில உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரே. மரணத்துக்கு முன்பாக, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாலிபனும் இந்த பாப சாபங்களில, யுத்த காரியங்கள, போதை வஸ்து போன்ற பாப காரியங்களை விட்டு உன்னை படைத்த அந்த சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாலிபனும் அந்த மெய்யான தேவனிடத்துல அவரிடத்துல வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எதிர்காலத்தை வாலிப பிராயத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வாலிபனை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, உம்மை தேடும் பொழுது நீர் எல்லாவற்றை, நீர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் என்ற உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த மெய்யான தேவனை, உயிருள்ள தேவனை, உண்மை உள்ளவரை, தொடக்கவும் முடியுமானவரை, ஆதிய வந்தவமானவரை இந்த காலங்களில வாலிப பிராயத்தில அவரை அறிந்து கொண்டு இதுவரை காத்த எபினேசர் இனியும் வாலிப பிராயத்திலே இருந்து தொடர்ந்து முதல் வயது வரைக்கும் அவர் காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சகலவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோசேப்பு எப்படி வாழ்ந்தானோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் அந்த உணர்வோடு வாழ, தாவீதோடு எப்படியாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை பின்பற்றின தானியலோடு எஸ்தரோடு இப்படி ஒவ்வொருவரோடு நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ, வேதாகமத்தில காணப்படுகிற ஒவ்வொரு வாலிபனோடும் வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல ஒவ்வொரு வாலிபனும் இந்த கடைசி காலத்துல இந்த அறுவடியோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இப்படியான இந்த காலத்துல வாலிபன் ஒவ்வொரு வாலிபனும் எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவனுக்கு பிரியமாக செய்ய இப்ப வாலிப பிராயத்துல வருகிற பாவ சாபங்கள் பாவ பழக்கங்களை விட்டு மெய்யான தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் என்ற உணர்வோடு வாழ நீர் கிருபை செய்வீராக, ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த கண்டங்களில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த காலத்துல இழுத்து கொண்டு ஒரு எழுப்புதலை காண உம்முடைய சேனையாக இயேசுவின் சேனையாக எழும்பி ஒவ்வொரு நாடுகளும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இந்த ரேடியோவுக்கூடாக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக வாலிப மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு இருந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல அவர்களை வழி நடத்தி உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு வாலிபனையும் அவர்கள் இந்த இந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழ வாலிப பிராயத்தில அந்த நண்பர்களுக்கூடாக பாவ காரியங்களுக்கூடாக அந்த உலக காரியங்கள் ஈடுபடாதபடி அந்த மெய்யான தேவரிடத்துல விசுவாசம் வைத்து இது எப்படி இயேசு கீழ்ப்படி மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தாரோ அதே போல ஒவ்வொரு வாலிபனும் வாழ நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை இவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தூதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நெச்சகமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த வாலிப ஜோதிகள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கக்கூடியவர்களாயும் அவருடைய நிழலிலே தங்குறவளாயும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
3: ஆமென், ஆமென். நாங்கள் ரெவரண்ட் வசந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வசந்தி அவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாங்க சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
3: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெகோவா ராப்பாவா, எங்கள் தேவன் இருக்கிறார். யாத்திராவம் 15:26 நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைய நாட்களிலே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனங்கள் இந்திய நாட்கள்ல யுத்தத்திலே அடிமத்தனத்திலே இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இவர்களுக்கு குணம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் மீட்பிலே இவர்கள் மீட்கப்பட வேண்டும். அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் நேசு தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை நேரமாக அங்கங்கே பல்வேறு இடங்களில் எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து வாசம் செய்ய தேவனே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தகப்பனே. பிதாவே, இதுவரை நேரமும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க, இனியும் ஆண்டவரே வழி நடத்த போகின்றீங்க தகப்பனே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிற தேவன் சுவாமி, விசேஷமாக ஆண்டவரே வாலிப யுவதிகளுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடி நிற்கின்றோம் தகப்பனே. இந்த உலகத்திலே சுவாமி பல்வேறு விதமான சத்ருவானவன் பல்வேறு விதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான் சுவாமி. மது என்னும் வலைகள் ஆண்டவரே, போதை வஸ்துக்கள் என்னும் வேலைகள்,
3: விபச்சாரம் என்னும் வேலைகள் மற்றும் ஆண்டவரே பிள்ளைகள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகின்றார்கள். அப்படி பல்வேறு விதமான கொலைகள், கொள்ளைகள், ஏமாற்றுக்கள் எல்லாம் ஆண்டவரே, களவுகள் எல்லாமே இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் சுவாமி இருக்கின்றன. அந்த அத்தனை பாவங்களுக்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் தகப்பனே. பிதாவே கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே, உம்முடைய வருகையின் யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்த முடியாமல் எத்தனையோ எத்தனையோ வாலிபர்கள் பிசாசின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவனே, மரண பரியந்தம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதைக்கு கொண்டு வர முடியாமல் எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே தவிப்புகளோடு கண்ணீரோடு வேதனைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை இந்த பாதையிலிருந்து திரும்ப மாட்டானா, இந்த பாதையிலிருந்து என் பிள்ளை என் தேவனை நோக்கி பார்க்க மாட்டானா என்று எத்தனை எத்தனை தாயார் கண்ணீர்களோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, தொலைபேசிகளுக்கு ஊடாகவும் எத்தனை எத்தனை குப்பையான காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் வழிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. யெகோவாயீரே, நீர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் சுவாமி, எங்களை கண்ணோக்குகிற தேவன் சுவாமி, யெகோவா தேவனே, உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடு ஆண்டவரே, சிரசின் மீது தொடு ஆண்டவரே, அவர்களுடைய கண்களை திறந்திரளும் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்திலே பிசாசானவன் விதைத்திருக்கின்ற இச்சியான பழக்க வழக்கங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, எங்கள் ஒவ்வொரு வாலிபர்கள் உள்ளத்திலும் நீர் கிரியை செய்து ஒவ்வொரு வாலிபர்களுடைய இருதயங்களும் சுத்தி பட வேண்டும் தகப்பனே. இந்த உலகம் உபத்திரவமான உலகம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருந்தாலும் தகப்பனே, அது நீடித்தது அல்ல. நீர் அன்று சிலுவையில் ஆண்டவரே நசுக்கி போட்டு விட்டீர் தகப்பனே. சர்ப்பமான அவனுடைய தலைகளை நசுக்கி விட்டீர். இன்று அவனுடைய வாள்கள் கிடந்து ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. இந்த வாள்கள் கன நாட்கள் ஆட்டிக்கொண்டிருக்க மாட்டான் சுவாமி. பிதாவே, இந்த வாளையும் நீர் சுட்டரிக்கிற தேவன், சுட்டரிக்க வல்ல தேவன் ஆண்டவரே. இந்த சத்ருவானவனுடைய கைகளிலே அகப்பட்டிருக்கின்ற எங்கள் வாலிப யுவதிகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த பாவ பிடியிலே இருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்பட வேண்டும். பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் களிப்பாக மாற வேண்டும் தகப்பனே. தேசத்தில் இருக்கிற சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்று நீங்க சிலுவையில் சிந்தி ஆண்டவரே சுத்திகரித்தீங்க. அன்று நீங்க எங்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணங்களை நினைக்கின்ற இந்த நாள் ஆண்டவரே தகப்பனே, அந்த திரு ரத்தத்தினாலே ஒவ்வொரு வாலிபர்களையும் சுத்திகரியுங்க தகப்பனே. பாவ இச்சையிலிருந்து விடுதலையாக்குங்க. மரணத்தை நோக்கி செல்லும் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குங்க. விபத்துகளுக்குள் ஆண்டவரே எத்தனை வாலிபர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் விபத்தினாலே சுவாமி. எத்தனை பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள். அங்கவீனங்களை இழக்கின்றார்கள், உடல் உறுப்புகளை இழக்கின்றார்கள். உம்முடைய ஆணிப்பட்ட கரத்தினால உருவாக்கப்பட்ட நரம்புகள், தசைகள், நார்கள் யாவும் நொறுங்கி போகிறது தகப்பனே. தேவனே, நீங்க விரும்புகிற தகப்பன் அல்ல அப்பா. நீங்க எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற தகப்பன், எங்கள் மீது அளவு கடந்த அன்பின் தேவன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் சிதறுண்டு போவது, உம்முடைய பிள்ளைகளின் நரம்பு தசைகள் சிதவுண்டு போவதை நீர் ஆண்டவரே விரும்புகிற தேவன் அல்ல. யெகோவா தேவனே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியுங்க தகப்பனே. ஆண்டவரே, வெகு சீக்கிரம் ஆண்டவரே இந்த உலகுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேணும். எல்லாருடைய கண்களும் தேவனையே நோக்கி பார்க்க, உம்முடைய புது புது கிருபையினால ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் புது பலங்களினால வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுவாமி ஒருமித்து
4: ஆண்டவரே, எங்கள் அன்பான உறவுகளோடு தகப்பனே இந்த நேரத்திலும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன். சங்கம வானொலிய உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இதற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போக வேண்டும். பிதாவே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், இதை நடாத்துகின்ற தலைமை துவம் ஆண்டவரே, நடாத்துகின்ற தலைமகத்துவம் ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த செய்திகளை சுமந்து வருகின்ற ஒவ்வொரு செய்தியை சுமந்து வரும் ஒவ்வொரு தேவதாசர்கள், உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பத்தை கொண்டு வருகிறவர்கள், ஒவ்வொரு அன்பான உறவுகளையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களிடத்திலும் இருக்கிற வாலிபர்களையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை நேர்த்தியான வழியில், உம்முடைய வழியில், நித்திய நித்திய ஜீவனான வழியிலே அந்த பிள்ளைகளை நடாத்தி செல்ல வேண்டும் தகப்பனே. சந்ததி சந்ததியாக எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே இந்த பாவக்கரைகள் கடந்து செல்லாதபடி, மூன்றாம் நான்காம் சந்ததி மட்டும் நீர் விசாரிக்கிற தேவன் தகப்பனே. எங்கள் கரங்களை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே கரிசனையுடன் உம்முடைய பாதையிலே எங்கள் பிள்ளைகளை வளர்த்து செல்ல, நடாத்தி செல்ல உம்முடைய புது கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்க சுவாமி. இந்த சங்கம வானொலியை எங்கெங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ, எந்தெந்த திசையில் எந்தெந்த ஆத்துமாக்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை ஆத்துமாக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. பிதாவே, உம்முடைய சித்தமானால் தகப்பனே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசப்பா, உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து வாலிப யுவதிகள், பெற்றோர்கள், முதியோர்கள், சிறுவர்கள் யாவரையும் ஆண்டவரே, சங்கம வானொலி ஊழியர்கள் யாவரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
4: தேங்க்யூ சிஸ்டர். கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
3: நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா,
5: பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட். நீங்க மண்ணுங்கள் அவர்களும் சத்துரு மேற்கொள்ளாதபடி அவர்கள் ஒரு மனம் திரும்ப அவர்கள் கத்ததாமே யெகோவா நிசியாய் கத்த தங்களுடைய வெற்றி கொடியாய் அவர்கள் வெற்றி கொடி ஏந்திரவளாய் வாலிப ஜுவதிகள் மாற்றப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இரகத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, உங்க கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தகப்பனே. உண்மை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அப்பா. அப்பா தகப்பனே, வாலிபர் யுவதிகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது கரங்கள் அவர்கள் மேல் தாங்குவதாக. அன்பான தகப்பனே, எங்கள் பாவசாவங்களுக்காக நீர் உமது இரத்தத்தை சிந்தி நீதே தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் யுவதிகள் மேல் இருக்கிற பாவசாவத்தை நீர் நீக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பன். அப்பா அவர்களை ஒரு கணம் மன்னியின் தகப்பனே. அவர்கள் என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீர் போக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா சாத்தான் எங்கே கொண்டு போய் விழுத்துவான் என்று அவன் எங்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் தகப்பனே. பிள்ளைகள் தடுமாறி விழுகிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, பெற்ற தாய் தகப்பன் இவ்வளவோ எங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரம் அவர்களோடு இருப்பதா? அன்பான தகப்பனே, வாலிப பிள்ளைகள் மேல் உமது கரம் இருப்பதா? அன்பான தகப்பனே, அவர்கள் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக. அப்பா அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே, ஜெபிக்க பண்ணும் தகப்பனே. அப்போது அவர்கள் மேலே தேவ நம்பிக்கை வரும் தகப்பன். அவ யாரவரே அவர்களோடு கூட இருக்கும். அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே, ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் என்ன குற்றம் குறை விட்டாலும் அவர்களை மன்னியின் தகப்பனே, மன்னியின் தகப்பனே. அப்பா நீர் மன்னிக்க கூடியவரப்பா, வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா. உம்மை என்ற நேரமும் அப்பா தெய்வம் அப்பா என்று கூப்பிடுகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் தகப்பனப்பா, எங்கள் தகப்பனப்பா. அப்பா நாங்கள் கூவி அழைக்கும் போது எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றதப்பா. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா அவர்கள் சேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாகும். உமது நாமத்தை எங்கு சென்றாலும் அவர்கள் ஜொலிக்கப்படும் தகப்பன், எங்கு சென்றாலும் ஜபிக்கப்படும் தகப்பன். அன்பான தகப்பனே, உமக்கு இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் இரக்கத்தை நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் சத்தத்தை நீர் கேட்க வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒவ்வொன்றுக்கு நீர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆவியானவரே மகு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, உமது பிள்ளக வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களின் என்னென்ன தேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுத்து அவற்றை பாவசாவத்தை நீக்கி அவர்களுக்கு நல்லொரு வழியை காட்டும்படியா உமை இறந்து இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், அவரை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா அவற்றை தேள்விகள் என்னென்னவோ அவற்றை பெற்றுக் கொடுத்த தகப்பன். அப்பா பிதாவே இந்த சங்கம வானலிலே ஜபிக்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. உமது கரங்களால் பற்றிக்கொள்ளும் தகப்பனே. அவர்களின் என்னென்ன தேள்வியோ அந்த தேள்விகளை நிறைவேற்றும் தகப்பன். ஆவியானவரே கனாசிற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் தேள்விகளை நீர் நிறைவேற்றும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
3: ஆமென். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கணவனோடும் கூட இருந்து வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
5: ஆமென். ஆமென்.
3: ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். இதம் 23 ஒன்றின்படி ஜெகோவாரா கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அமைப்பராயிருக்கிறபடியால் அவருடைய பேரானந்தமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே எப்பொழுதும் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
6: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜப வேலைக்காக மக்கள் நன்றிகளை எடுக்கிற கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர் வல்லவர் மாறி மாறாத தெய்வமாயிருந்து மட்டுமாய் காத்த தேவி நீனி கூட கர்த்தாவே நீ காத்து வழி நடத்திவிடாக இந்த வேலையிலும் ஆண்டவரே. தேவனாக கருதான ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவன். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அவளுக்கு துணையா இருங்கப்பா, அவர்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு உருவாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் பக்கமாய் வரவும், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே நம்பி போகாதபடிக்கு உண்மையான ஆண்டவரே உண்மையான தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். காலம் கொடிதா இருக்கிறது கர்த்தாவே, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற சாத்தானுடைய செய்தி செயல்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் ஆண்டவரே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அதிலே ஆண்டவர் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வாழ்வை ஆண்டவரே அப்பா வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இவர்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்களாய் மாற இவர்கள் உத்தமத்தோடும் உண்மையோடு ஆண்டவர் ஜீவிக்க விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன்னை பலப்படுத்திக் கொள்ளவும் தன்னை ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வேதத்திலும் தியானத்திலும் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை சூழ்ந்து காத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி ஆண்டவரே இவர்களை வழி நடத்த கர்த்தர்கள் போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஆங்காங்கே நடக்கிறது தானே ஆண்டவரே அப்ப அந்த ஜெப கூட்டங்களிலும் ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரை வணங்குறதான தேவனுடைய ஆண்டவரை வசனங்களை தியானிக்கிறதால் எனும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஒழுங்கும் கிராமமாய் கலந்து கொண்ட அதை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை ஆண்டவரை வைத்து அவர்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரை வழி விட்டு விலகி ஆண்டவரே அப்பா இதோ அந்த தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை வைக்காதபடிக்கு தன்னுடைய எண்ணங்களை திசை திருப்பாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே இவர்களுக்கு முழு பலத்தையும் முழு ஆண்டவரே ஞானத்தையும் தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்ப அந்த வாலிப பிள்ளைகளினுடைய ஆண்டவரே இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இப்படியாக விசுவாசத்தில் ஆண்டவரே வந்து ஆண்டவரை நிற்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகம் அவர்களை ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா சித்திரமங்களாலும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே அநேக காரியங்களை இவர்கள் இழுத்துக்கொள்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் ஆண்டவரே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படியான காரியங்களிலே நிலைக்கிறதான இந்த பிள்ளைகள் அந்த நேரத்தை ஆண்டவரே தேவ வசனங்களுக்கும் தேவனுடைய தியானத்திற்கும் ஒப்புவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி பிக்கிறோம். கர்த்தர் எனக்கு காட்சியடையேன் என்ற இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரே இவர்களை மெய்த்து இவர்களை ஆண்டவரே உருவாக்கி இவர்களை ஆண்டவரே அப்பா ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை வளரவும் நல்ல சூழ்நிலையிலே இவர்கள் ஆண்டவரே வாழவும் கர்த்தர் உருவாக்கும்படியாக சுபிக்கிறோம். கர்த்தராக தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா நீர் துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். உலகம் எங்கும் வாழ்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தராக தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நீர் ஆண்டவர் அவளை தொடும்படியே ஆயிச்சுபிக்கிறோம்ப்பா. அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ ஆண்டவரே அப்பா இன்னல்கள் இக்கட்டுகள் ஆண்டவரே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதையும் கேட்க மனதில்லாமல் அநேக ஜனங்கள் ஆண்டவரே மாறுபாடான இருதயத்தை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சுத்தமான ஆண்டவரே இருதயத்தின் பிள்ளைகளுக்கு தந்து இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த சந்ததியாய் ஆண்டவர் உருவாகவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தாம வாழ்கிறதான நாட்டிலே இடங்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அநேக வாழ்கிற பிள்ளைகளை இவர்கள் பக்கமாக இழுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பு அடைந்து ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த நாமத்தினால் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா தீமை காரணங்களிலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற கர்த்தர் தாமே இவர்களுக்கு தூர் துணையா இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி அழைச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளே ஆண்டவரே உம்பக்கமாய் ஆண்டவரே வர தடையா இருக்க எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருந்து வழி நடத்தும்படி அழைச்சபிக்கிறப்பா. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இருளிலே வாழ்கிற மக்களுக்கு தேவனே வெளிச்சமா இருந்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். நல்ல மெய்ப்பராயிருந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் மெய்த்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளினுடைய ஆண்டவரே எதிர்காலம் வங்கி புகாதபடிக்கு பிரகாசமாய் ஆண்டவரே உம்முடைய ஒளியிலே நடக்கிற பிழைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும் ஆச்சரிக்கிறோம். அப்படி தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் கொடுக்கத்தாவே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உக்க கர்த்தத்தாமே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்கள் வீட்டிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் இருந்தா இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பரிசுத்தோடு வாழ கர்த்த நீர் ஆண்டவர்களுக்கு துணையா இருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகி தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த அருமையான ஜெப வேளை ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரி பேட்டா சிஸ்டரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தேடி நிற்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் நீர் துணையா இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் கைட்டி செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்க. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர நீர் ஆசீர்வதித்து இவர்களைப் போல அவர்களும் முன்னின்று உம்முடைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து வழி நடத்த முடியும். அப்படியே தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக எனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவர இந்த ஜெப வேளையை தொகுத்து வழிவதான ஜனத் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தை கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கா காண்டு கண்டிருக்கிறீர். கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே அந்த தேசத்திலே தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு துணையாயிருந்து இவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் நீ கனப்படுத்தி அப்பா அதை அங்கீகரித்து அநேக ஜாதி ஜனங்களே ஆண்டவரே ஒரு பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி அழைச்சிருக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமை யாவற்றையாண்டவரும் ஒருவருக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
3: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதா. கதர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிர்மல வரவேற்றுக்கிட்டு அந்த அப்படிப்பட்ட அந்த மீட்பின் நாமம் எல்லா வாலிப ஜோதிகளும் அறிக்கையிட்டு அந்த மீட்பின் நாமம் அவர்களை மீட்கும்படி நீங்கள் இந்த வாலிப ஜோதிகள் இந்த திருமண காரியத்திலே அவர்கள் தடுமாறுகிறார்கள், அநேகர் பிரிஞ்சு வாழுகிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே தேவன் தாமே அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படி
7: எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த இரவு முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து சொப்பனத்தை கொடுத்து கர்த்த நீர் ஆசிர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை இம்மட்டுமாக நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக தேவைகளை சந்தித்தீரே அப்பா. உமக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் வாக்கு உரைத்த தேவன், வாக்கு மாறாதவராயிருந்து எல்லா காரியத்திலும் அப்பா நீர் நிறைவேற்றி வந்த உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீரப்பா. இந்த வேலைகளை இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் வாலிபர்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே வாலிபர்களின் வாழ்க்கை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. அவங்களுடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை காண அதனாலே அதனை கண்ட பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. நீர் எப்படி வாலிப நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாள்ல ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. பரிசுத்தராயிருந்தேன் நீரப்பா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளின்படி இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான்? உடைய வேத வசனங்களின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் உமது வசனங்களின்படி தங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாள்ல வாலிபர்களின் வாழ்விலே ஆண்டவரே நல்ல ஒரு மாற்றத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ஆண்டவரே அநேகர் அப்பா இடறி நிற்கிறார்கள். அவர்களுக்கு அனுபவம் இல்லாத வேலையிலே அவர்களுக்கு தெரியாத நாட்களிலே அவர்கள் தங்கள் சொந்த இஷ்டம் போல அந்த குடும்பத்தை நடத்தி அவர்கள் கர்த்தாவே பிரிந்து போகிற காரியமா இருக்கிறது. அப்படியாக கூட கர்த்தாவே அவர்கள் டிவோர்ஸ் என்றும் அப்பா பிடிக்கவில்லை, திருமண வாழ்வு பிடிக்கவில்லை என்று அநேகர் இந்த நாளிலே கோர்ட்ல அவர்களுடைய கேஸ்களை எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா இதுல பார்க்கும்போது எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அநேகமா இருக்கிறபடினாலே கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நல்ல ஞானத்தை கொடுங்க. குடும்பத்திலே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போகவும் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டவரே அப்பா அந்த திருமண வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து வாழும்படியாக அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு போதித்து வழிநடத்துங்க தகப்பனே. அப்படியாக கூட கர்த்தாவே அவர்களுடைய வேலைகளிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் செய்கிற வேலை ஆசிர்வதிங்க, வருமானங்களை ஆசிர்வதிங்க, அது குடும்பங்களுக்கு அது ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. அநேக பண பிரச்சனைனால குடும்பங்கள் பிரிந்து போகிறது. அப்படியாக இந்த பண பிரச்சனைகளை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆசிர்வாதங்களை தக்க வைத்து கொண்டு சரியான முறையிலே அவர்கள் அந்த பணங்களை எல்லாம் செலவு செய்து அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அது அவர்களின் குடும்பங்களுக்கு போதுமானதா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேலையில அப்படியாக கூட ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களிலே ஆண்டவரே தலையிடுகிறதான வேண்டாத மூன்றாவது மனுஷர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி போடுறோம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற காணப்படுகிறதான எல்லா பிரிவினைக்கு காரணமா இருக்கிற எல்லா மனுஷிக ஆவிகள் எல்லாம் பொல்லாத சைத்தானின் சகல வல்லமைகளையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம்ப்பா. அவைகள் எல்லாம் விலகி போகட்டப்பா. குடும்பங்களை வாழ்ந்திருக்க செய்வீராக. கணவன் மனைவி என்ற பந்தம் பிள்ளைகளோடுப்பா நல்ல முப்புரி நூலாய் அவர்கள் வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யுங்கப்பா. வேண்டாத கர்த்தாவே சோத்திரம் எல்லாம் வேண்டாத தீய வல்லமைகளின் கிரியைகள் எல்லாம் அவமாக்கி போடுற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே திருமணத்தை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்துங்கப்பா. தடைகள் யாவற்றையும் விலக்கி போடுங்க. பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்று சேரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. யெகோவா ஷாலோம் என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பங்களின் மீது முதல் சமாதானம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்து குடும்பமாய் வாழ்ந்திருந்து அவர்கள் அனுதினமும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது வருகையிலே அவர்கள் காணப்பட ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக கரை திரையற்றதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துற முது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்றுவரே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசிர்வதிங்கப்பா. இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களிலே வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசிர்வதிங்கப்பா. உமக்கா எழுந்து பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற ஆண்டவரே ஒரு சேனைகளா இவர்கள் எல்லோரும் எழும்ப கத்திருக்கிறவை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்காய் எழுமி பிரகாசிக்க உமக்காய் அண்டவரே நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய அப்பா வாலிப பிள்ளைகளின் எதிர்காலத்தை தேவன் நீர் அப்பா நல்ல ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத படிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிறதான ஊழியத்தையும் இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களின் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் கூட அப்பா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க வேத வார்த்தைகளை தியானிக்க அண்டவரே வேதத்தை படிக்க உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் வேற

0: எடுத்துக்கொள்ள தேவனோடு தேவனுடைய நீதியிலே நடக்க இந்த வாலிப யுவதிகளுக்கு ஆண்டவர் கிருபியாய் இரக்கமாய் இறக்க வேணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா ஜெகவா தகப்பனுக்கு அப்பா நன்றி சொல்லுகிறேன். அப்பா ராஜாதிராஜா அப்பா இந்த ஜபங்களை கேட்டு அப்பா எங்களுக்கு பல் தாரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோமா அப்பா. இந்த ஜபங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா, நன்றி சொல்லுகிறேன் ராஜாதிராஜா. நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீரப்பா அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீங்க நல்லவரா சர்வ வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. கூடான கோடி சூத்திரம் சொல்லுகிறோம் ஐயா இந்த வேலையில, இந்த மதிய வேலையில ஆண்டவரே அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் எதனால சுத்தம் செய்யப்படுவா? உம்முடைய வேதத்தினால என்று நீதிமொழியில சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா, உங்க கரத்துல தருகிறோம் ஐயா. அப்பா நீர் நல்லவர் அப்பா, பொத்தி பாதுகாக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிப்புக்களை கொண்டு வரத்துக்கும் உங்க வேதங்களை வாசிக்க ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கறதுக்கும் தகப்பனே, அந்த பரிசுத்த ஆவியானவரை தூண்டுதலை கொடுக்கறதுக்காக அப்பா உமக்கு சோத்திரம் ஐயா. ஜெகவா அப்பா, அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா நீ நல்லவராய் இருக்கிறதுக்காக அப்பா, உத்தமனாய் இருக்கிறதுக்காக, நீதிமானாய் இருக்கிறதுக்காக இந்த வாலிப பிள்ளைகளே அப்பா தகப்பனே நீ கணம் கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கறதுக்காக ஆண்டவரே அப்பா வீணாய் போகாதபடி இந்த பிள்ளைகள் சாட்சியாய் உமக்கு சாட்சியாய் இன்னுமா அவர்களோ ஒத்த வயதுடைய பிள்ளைகளை அவர்கள் ரட்சிப்புக்களை கொண்டு வர ஆண்டவரே நீர் உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஐயா. அப்பா இந்த கிரிமினல் செய்திகள்லையும் ஒவ்வொரு தேவையில்லாத தீங்கான செய்திகள்ல இந்த வாலிப பிள்ளைகள் போகாதபடி தகப்பனே அப்பா இந்த தேசத்துல அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே கவர்மெண்ட் அந்த சைல்ட் கேர் என்று சொல்லி அந்த இதுல இருந்த பிள்ளையோண்ட தாய் தாப்பனை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த பிள்ளை இறந்து கிடக்கிறத பாக்குறோம் ஆண்டவரே. அந்த செய்தி கேட்ட நிமித்தம் எங்களுக்கு நடுக்கமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்படியான தீங்கள் இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு வராதபடி அவர் வேற செக்யோஸ்ல வாக்கிய பிள்ளைய அப்படி எடுத்து தாய் தாப்பனையும் கொண்டு போய் ஜெயில அடைச்சு ஆண்டவரே மற்ற சௌரங்களையும் எடுத்து ஆண்டவரே இப்ப அது அந்த இறந்து ஆண்டவர் அந்த செய்தி கேட்டு தாய் தப்பனை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவர். உண்மை தவிர இந்த தாய் தப்பனை தேற்றத்துக்கு ஆண்டவரை வேறு ஒருவரும் இல்லாம இருக்கிற அந்த தாய் தப்பனுக்கு நீங்க ஒருவரை தேற்றுதல் செய்யறதுக்காக ஆண்டவரே அந்த புளியான வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இவனும் தொட்டாதபடி ஆண்டவரே யாருடைய கையும் தொட்டாதபடி தகப்பனை அது பெண் பிள்ளைகளை ஆண்டவரே யாரும் தொடப்படாது ஆண்டவரே. அப்பா உம்முடைய பார்வையில் இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறதுக்காக உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. அப்பா ஆலயத்தில் எழுந்தருள்வர் அல்லவா அப்பா தகப்பனே, அப்பா வாசம் செய்யறவராய் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளை வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ஐயா. அப்பா சுவாமி நீரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒருவராய் இருக்கிறீங்க, நீரே இந்த பிள்ளைகளுக்கு கேடகமாய் இருக்கிறீங்க அப்பா. நீரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வேற அழுத்தங்களால அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய வேதத்தின் அதுகளுக்கு வழி நடத்தி செல்லும்படியாக ஆண்டவரே அது ஒரு கோளாயிருக்கும்படி தகப்பனே அப்பா அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு உம்மை நோக்கி பார்க்கிற ஞானத்தை கொடுக்கறதுக்கு உமக்கு பயந்து நடக்கிற அந்த அறிவை கொடுக்கறதுக்கு ராஜா அப்ப ஆசீர்வதிங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க ஐயா. அப்ப செவ்வாய் வழி நடத்துங்க ஆண்டவரே, அப்ப வழி நடத்துங்க அப்பா. அப்பா அந்த பிள்ளைகளை பொத்தி பாதுகாப்பு கொடுங்க ராஜாதி ராஜா. அந்த பிள்ளைகளோட படிப்பு அல்ல கூட இருங்க ஐயா. வேற சிந்தனைகள் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடி உலக காரியங்கள் மொபைல்கள் அதுகள்ல நெட்டுகள் அன்று இருந்து தங்களோட வாழ்க்கையை வீணாக்காதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் செய்யும்படி அந்த ஞானத்தை கொடுக்கிறவரா அப்பா. சாமுவேல் கேட்ட போது நீர் தூக்கி கொடுத்தீர் ஐயா ஞானத்தை ஆண்டவரே அப்பா. அது போல இந்த பாலிய பிள்ளைகளுக்கு உங்களோட ஞான அறிவை கொடுக்கறதுக்காக ஆண்டவரே, ஞானத்தை கொடுக்கறதுக்காக தவப்பனே, உங்க கரத்துல பொத்தி பாதுகாக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அந்த நக்கோட்டுக்கு அதுலேயும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அதை நோக்கி அதை என்னென்று அறியாதபடி இரு

நீர் அதை வச்சிருக்கிறதுக்காண்டி ஆண்டவரே, நிழலாய் நீர் அதோட பிள்ளைகளை மறைத்து அதை சுவைத்து பார்க்காதபடி ஆண்டவரே, இந்த தேவையில்லாத இந்த நச்சு காரியங்கள் அந்த பிள்ளைகள் தொட்டாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்பா இரவும் பகலும் நாங்க இந்த வாலிப பிள்ளைகளுக்காகவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை எவனுடைய கையும் சத்துருவான தொட்ட முடியாது, யாரும் தொட்ட முடியாது. எங்க அப்பா இருக்கிறார், எங்களோட அப்பா இந்த பாலிய பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா வேளையில சங்கம வானொலியில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஜெனசிஸ்டரையும் ஆண்டவர் தலைமை தாங்கி ஜெபிக்கிற இந்த ஜெனசிஸ்டர் அப்பா அனுதினமும் உம்மா கரத்தினால வலது கரத்தினால தாங்கி பாதுகாக்கும்படி ஆண்டவரே அவர்களை தேற்ற வைக்கணும். வெள்ளத்தை கொடுத்தவரை உமக்கு கோடான கோடி நன்றி. அவர் செய்த பயணங்கள்ல ஒவ்வொன்று மூலியங்கள்ல நீர் கூட இருந்து அப்பா எங்களுக்கு சாட்சியாய் கொண்டு வந்து கொண்டு இந்த சௌதரி எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. லெசி பிரதரை மாண்டவரே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. இன்னுமாய் இன்னுமா பெல்லனை கொடுத்து சுகத்தை கொடுத்து அப்பா இன்னுமா எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர், இந்த தேசத்து ஜனங்களை கொண்டு வரும்படி ஊழியம் செய்ய இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை என்னும் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா கிரிய செய்யும்படி உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. ஒவ்வொரு ராஜன் பிரதரையும் ஆண்டவரையும் உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் வராத இன்றைக்கு வராதவர்களை உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்ப ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேற்றி ஆண்டவரே தூக்கி கரத்துல வைத்து வல்லது கரத்தினால அப்ப ஆசீர்வதித்து அப்ப பாதுகாக்கிறவரை உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லம் சர்வ வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரோடையும் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தை இந்த ஜெனட் சௌதரி மேல தலையில பூசுறன் ஐயா, ஐயா பாதுகாத்து எங்களுக்கு நடத்தி தருகிறதுக்காக நன்றி. அவங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து தரங்கப்பா. அவங்க கருத்துல தந்திருக்கிறோம் ராஜா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்களாப்பா, அவங்கள ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க, அவங்கள சமாதானத்தோட நடத்துறவராப்பா. இருதயத்துல ஆண்டவரே அவர்களை செய்யற ஊழியத்தை

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாமத்திலே 100வது கனடா அறுவை பிரையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காலையும் விசுவாச குடும்பங்களையும் அது மாத்திரமல்ல எல்சடா டிவி சங்கமின் டிவியையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வந்து 100வது தடவையாக தேவன் இந்த ஒரு தடையுமில்லாதபடி ஜெபத்தை முன்பதாக வைத்து இந்த காரியங்களை முன்னெடுத்தபடினாலே தேவன் தன்னுடைய இருதயத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையும் வழிநடத்தின தேவன் தொடர்ந்து வழிநடத்துவர். நிச்சயமாக தேவன் ஜபத்தின் மூலமாக ஒரு எழுப்புதலை நிச்சயமாக கொண்டு வருவதில்லை என்ற ஒரு சந்தேகமில்லை. ஆதி அப்போஸ்தலர்களே எழுந்த எழுப்புதலானது வந்து ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் தேவன் ஒவ்வொரு மனுடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனத்தை வைத்து அந்த தரிசனத்தோடு இணைந்து ஒரு கூட்டமாக ஜபித்த பொழுது ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் ஒவ்வொரு தேசங்களே தேவன் மகாபெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அவ்விதமாக பச தயாவுடைய வாழ்க்கையிலே பண்டமிக்கு உண்பதாக இருதயத்தில் ஒரு பாரத்தை தரிசனத்தை வைத்து அந்த தரிசனத்தோடு இணைந்து ஒவ்வொரு ஊழியக்காலம் விசுவாச குடும்பங்களும் இதுவரையும் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக இந்த 100வது தடவையாக எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி ஜபத்தை முன்பதாக வைத்து நாங்கள் இந்த காரியத்தை முன்னெடுத்தபடினாலே வந்து தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனாயிருந்தும் இதுவரையும் வழிநடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரமில்லை, இந்த நாளில் 100வது இந்த ரிவால் பிரேயர்லேயும் முகசி அண்ணே எங்களோடு இணைந்திருப்பது நாங்கள் பாக்கியவங்களை கருகிறோம். ஏனென்றால் இந்தியா தேசத்தின் எழுப்புதலுக்காக அந்த தேசத்திலே பல தசாப்களாக வந்து தேவனை ஊழியக்கோடு இணைந்து பிரதான ஒரு வேலை திட்டத்தோடு அவர் செய்து வருகிறார். நிச்சயமாக இன்ற நாளே அவர் மூலமாக கொடுக்கப்படுற வார்த்தையானது இந்த தேசத்திலும் இணைந்திருக்க அவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை என்ற அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து அது கொழுந்து விட்டு எரிந்து நிச்சயமாக தேவன் நிச்சயமாக எழுப்பலை கட்டளை முடியும். நிச்சயமாக ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம் எங்கள் ரட்சிப்புக்காக விலைக்கிரயம் செய்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஜெபத்தின் மூலமாக விலைக்கிரயம் செய்யும் பொழுது நிச்சயமாக எழுப்பலை கொண்டு வருவார். அங்கே வேதம் சொல்லுது வந்து 1 ராஜாக்கள் 18 வந்து 42 விதமாக சொல்லுது 41, பின்பு எலிசாகா போய் நோக்கி நீ போம் போஜனம் பண்ணும் பெருமழை இரைச்சல் கேட்கப்படுது என்றும் அவ்விதமாக பெருமழை நச்சலை கேட்ட எலியா அதோடு நின்று விடவில்லை. பின்பு எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிரத்தின் மேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் படியிட்டு அங்கே ஜபித்த பொழுது 7வது தடவை அங்கே பார்த்த பொழுது வந்து கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தை பார்க்கிறோம். வந்து அவ்விதமாக தேவன் இந்த நாட்களை பெரியாத செய்வார். அது மாத்திரமே எஸ்தாவுடைய நாட்களை கூட வந்து தேசம் ஒரு அங்கே பார்க்கிறோம் தேவனை துக்கப்படுத்த காரியம் வந்த பொழுது அந்த இடத்திலே அங்கே எஸ்ட்ராவோடு கூட வார்த்தைக்கு நடுங்கிற ஒரு கூட்டம் அவர் இணைந்த பொழுது வந்து அங்கே எஸ்ட்ரா 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் வந்து ஒரு பெரிய சபை அங்கே எஸ்ட்ராவோடு சேர்ந்து நின்றதை பார்க்கிறோம். அவ்விதமாக நிச்சயமாக நாங்கள் வாழ்கிற காலத்திலே நிச்சயமாக தேவன் பிரதான எழுப்பதை கொண்டு வர அந்த உணர்வோடு வந்து இந்த 100வது ரிவால் புரையில வந்து கொடுக்கப்போ ஆராதனை ஒரு அர்ப்பணமாக முடியக்கூடிய அளவுக்கும் கொடுக்கப்போற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே காலத்தின் தேவையை புரிந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறக்கூடிய அளவுக்கும் தேவன் பெரிதான காரியத்தை செய்யும்படியாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி பாவமா எல்லாரும் அணிந்து ஜெயிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே தேவனே பேண்டமிக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை வைத்து பேண்டமிக்கை தாண்டியும் தொடர்ந்தும் தடையில்லாதபடி ஜெபத்தை முன்பதாக வைத்து இந்த காரியத்தை முன்னெடுத்த வழியாப்தான் அப்பா இந்த நாட்களை 100வது எல்லையை தாண்டி இருக்கிறோம் கர்த்தாவே. நிச்சயமாக இந்த எழுப்புதல் இன்னும் தேசத்திலே பற்றி எரியும் என்பதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாயும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை என்றா அவர் அர்ப்பணமாக முடியக்கூடிய அளவுக்கும் இந்த இணைப்பிலே இணைக்கிற ஒவ்வொரு அப்பா ஒரு பாரத்தோடு ஒரு தரிசனத்தோடு அப்பா வேறு காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நானும் என் தேவனும் என்ற உணர்வோடு கர்த்தாயும் ஒரு மனமாக இந்த இதிலே பங்கு பெறக்கூடிய அளவுக்கும் கொடுக்கப்படுற ஒரு வார்த்தையானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பியப்பாம் இன்னும் எங்களை உயிரடை செய்து ஆசா ஜபித்தது போல மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டினோண்டு கேட்டது போல அப்பாம் என் பரிசுத்தமுள்ள ஆவியானவரையே எங்களுடைய வாழ்க்கை உயிர் மூச்சலை கொண்டு வந்து அப்பா தொடர்ந்து கத்தாவி அப்பா தொடர்ந்து முன்னேறக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை கூடந்து எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து இயேசு மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.
1: மே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மே துதிக்கிறோம் இயேசப்பா. உமக்கே

0: எங்களுடைய பாவங்களை கழுவிடுங்க இயேசுப்பா, எங்களுடைய தேசத்தின் பாவங்களை கழுவுங்க இயேசுப்பா. Ore anupudale tanga tahapane. Give a revival in this country as we speak and as we pray. I pray that a generation may rise up and have a revival, O Lord God. We are praying and we are seeking your face, O Lord Jesus. Nanga jivikiram tahapane. Ore anupudale tanga yesappa. Devane inda nerathai muluvadhum karathil oppu kodukiram tahapane. Neere inda nerathai poruppedunga aashirvadhinga yesappa. Father, we commit every single prayer into your mighty hands, O Lord Jesus. You accept our prayers, O Lord Heavenly Father. In the mighty and precious name of Jesus, I pray. Yesuvin namathil jebikirene engaludaiya nalla pidave. Amen. Amen. Amen.
1: Amen. Amen. Thank you. Thank you, sisters. Thank you for the wonderful time of leading us into the worship. கர்த்தருடைய பிரசன்ன நம்மத்தில் நிறைந்திருப்பதற்காக ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேம், எவ்ரி சிக்னஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேம், பட் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் அபவ் ஆல் அதர் நேம்ஸ். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும், பல தேசத்திலிருந்தும் கனடா தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிற ஊழியர்களையும் விசுவாச ஜனங்களையும் கனடா ரிவைவல் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இது நூறாவது முறை என்று சொல்லும்போது 100 மாதங்கள், more than 8 years, 8 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த அளவாய் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நாம் மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். 1727 ஆகஸ்ட் 13ஆம் தேதி 1727 ஜெர்மன் தேசத்திலே ஹெர்னட் என்கிறதான ஒரு இடத்திலே ஒரு சபை, அகதிகளாலும் மற்ற ட்ரெடிஷனல் ஜனங்களாலும் நிறைந்த ஒரு சபையிலே டூரிங் த ஹோலி கம்யூனியன் சர்வீஸ், ஒரு திருவிருந்து ஆராதனை சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவர்கள் மத்தியிலே செயல்பட்டார். So the Spirit of the Lord broke out. Everybody got the fire of the Holy Spirit. And the நேரத்திலே அவர்கள் உலக்கு ஒரு வார்த்தை அவர்களை உந்தி தள்ளினது என்னவென்றால், லேவியராகமம் 6:13 வாசிக்கிறதான ஒரு வார்த்தை, பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்கிற வார்த்தை அவர்களை உந்தி தள்ள ஒரு சில ஜனங்களாக கூடி தே கமிட்டட் சைன்ட் அப் ஃபார் ப்ரேயர்ஸ் கண்டினியூவலி. எவ்ரி ஒன் சைன்ட் அப் ஃபார் அட்லீஸ்ட் 1 hour ப்ரேயர், ஒரு மணி நேரத்திற்காகவது ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அந்த நாளிலே சைன் அப் பண்ணி ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட 168 மணி நேரம் தொடர்ந்து ஜெபித்தார்கள். ஒரு வாரத்திலே அதை நிறுத்த முடியவில்லை. இட் பிகேம் அன் அன்பிரோக்கன் செயின் ப்ரேயர். எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 100 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். ஜஸ்ட் இட் பிகேம் த செயின் ப்ரேயர், இட் பிகேம் த இன்ஜின் ஆஃப் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மிஷினரி மூவ்மெண்ட் இன் த ஹிஸ்டரி. 100 வருடங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு 168 மணி நேரமும் 100 வருடங்களாக ஜெபித்ததான அந்த ஜபத்தின் வாயிலாக பதிலாக ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மிஷினரி ஜனங்கள் மிஷினரிகளாக உலக தேசமெங்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். அதிலிருந்து விதைக்கப்பட்டதான வித்தையிலிருந்து வந்து வெளிப்பட்டவர்கள் தான் ஜான் வெஸ்லி போன்றதான தேவ ஊழியர்கள். சோ இந்த 100 மாதங்கள் என்று சொல்லும் போது வி கேனாட் டேக் இட் வெரி ஈஸிலி, பிகாஸ் தேர் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிரேக் த்ரூ இஸ் கோயிங் டு ஹேப்பன். வி பிலீவ் வேத வசனத்தில் சொல்வதை போல பொற்களத்தில் இருக்கிறதான தூப வர்க்கங்களை ஆண்டவர் அந்த இடத்திலே 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஊற்றும் பொழுது எப்படி பூமியிலே ஒரு பெரிய அக்கினி வெடித்ததோ அதே போல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வெடிக்க போகிற என்கிற எதிர்பார்ப்போடு கூட நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். Let the spirit ஆஃப் ப்ரேயர், ஜப ஆவி என்கிற அக்கினி இன்னும் நாம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். பெந்தெகொஸ்தேன் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் வரைக்கும் சீஷர்களும் மற்ற ஜனங்களும் காத்திருந்தது போல தொடர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அசைவை நம் தேசத்திலே, நம்மை சுற்றியுள்ள அண்டை மாநில தேசங்களிலே நாம் காண போகிறோம் என்பது நிச்சயம். சோ மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம், ஆனால் ஜெபம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஏனென்றால் இந்த 100 மாதங்களிலே இந்தியாவிலிருந்தும் இலங்கை தேசத்திலிருந்தும் அநேக தேவனுடைய ஊழியர்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அவ்வப்பொழுது பகிர்ந்து கொண்டார்கள். அந்த தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் அவர்கள் கொண்டு வந்த பொழுது இன்னும் நமக்குள்ள இருந்த ஜெப ஆவி உற்சாகம் அடைந்தது, இன்னும் நமக்குள்ளரே பற்றி பிடித்தது. சோர்ந்திருக்கிற நேரங்களில் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்த வார்த்தை நம்மளை எல்லாம் தட்டி எழுப்பினது என்பது எந்த விதத்திலும் நாம் மறுக்க முடியாது. அந்த தேவனுடைய ஊழியர்களை, தேவதாசர்களை இந்த வேளையிலே நாம் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே நம்மோடு கூட இணைந்து கலந்து கொள்ளாமிட்டாலும், இந்த முறை நாம் எல்லோரும் ஜெபிப்பது வழக்கமாக, நாம் இந்த கனடா ரீவைவல் பிரேயரிலே நாம் ஒவ்வொருத்தராக ஜெபிப்பது உண்டு. 10-12 பிரேயர் பாயிண்ட்ஸுக்காக இந்த முறை கலந்து கொண்ட தேவ ஊழியர்கள் பல தேசத்திலிருந்து நமக்கு வாழ்த்துதலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சில ஜெபங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த 100வது முறை ஜெப நாளுக்காக, கனடா ரிவைவலுக்காக பாஸ்டர் தயா அவர்களுக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் அவர்களை இருதயத்திலே போட்டதான அந்த தரிசனம், இட் பிகேம் அன்ஸ்டாப்பபிள் பிரேயர், நிறுத்த முடியாம தொடர்ந்து ஒரு சஸ்டைனபிளாக இந்த காரியத்தை நாம் செய்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பலனை நாம் பெறப்போகிறோம். இப்பொழுது நாம் இந்த ஊழியர்களை, தேவதாசர்களை நாம் ஒவ்வொருத்தராக நாம் நம்முடைய வீடியோ கிளிப் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் சில பேர் ஜெபித்திருக்கிறார்கள், சில பேர் வாழ்த்துதலை சொல்லியிருக்கிறார்கள். கலந்து கொண்ட அந்த தேவ ஊழியர்கள் ஒவ்வொருத்தராக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஐ வுட் ஆல் ரிக்வஸ்ட் டு ஸ்டே கனெக்டட், எல்லாரும் இணைந்திருங்கள். தே இந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரேயரோடு கூட இணைந்திருப்போம். அந்த ஸ்பிரிட்டை வி ஷுட் நாட் லூஸ் த மூமெண்டம். இட் இஸ் வெரி ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் அஸ். இது இதற்கு பிற்பதாக வி டு நாட் நோ, மே ஆண்டருடையதான ஒரு பெரிய ஒரு ஆவியனுடைய வல்லமை நம்மை பற்றி பிடிக்கலாம், நம்முடைய இருதயத்தில் இன்னும் அது நிரப்பலாம் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் இணைந்திருப்போம். முடிவாக தேவ செய்திக்குள்ளாய் நாம் செல்ல போகிறோம். முதலாவதாக பாஸ்டர் செருபியம், ரெடிமர் கிரைஸ்ட் அசம்பிளி, டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் செருபியம் அவர்கள் இப்பொழுது அந்த வாழ்த்துதல் செய்தியை நாம் பார்ப்போம். பாஸ்டர் செருபியம்.

0: ஜீவிக்கிற பாஸ்டர்ஸ் கூட இணைந்து ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்து வந்து வருகிறார். அதற்கு கூட ஒரு பெரிய எழுப்பில் கனடாகவன் என்பது ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அடியனுக்கும் அதில் இருந்த இந்த பங்குக்கு கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மற்ற ஊழியக்காரர்களும் கூட இந்த காரியத்தை செய்வதிலே எவ்வளவு மிகவும் முயற்சி எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே தொடர்ச்சியாக இதை நாங்கள் செய்யத்தான் போகிறோம். இது உலகம் பூராகும் இருக்கக்கூடிய அங்கே சபைகளெல்லாம் அறிய தெரியத்தக்கதாக இந்த செய்திகள் போகிறது. அதிலே கொடுப்பதிலே அடியேனும் சந்தோஷப்படுகிறேன். அடியேனும் இதில் முக்கியத்துவத்தை எடுத்து செயற்படக்கூடிய வாய்ப்பை தேவன் எனக்கு தந்தார். அது மிகவும் முக்கியமானது. இதற்குள்ளாக கனடாவிலே ஒரு பெரிய எழுப்பு அதுதான் முற்று வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை கத்தராமல் எங்களை செய்து முடிக்கத்தக்கதான கிருபையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். தலையும் வேண்டும். அதற்கான இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக நன்றி. பங்கு பெற்ற ஒவ்வொரு ஊழியக்காலுக்கான சுதந்திரம் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக தேவாவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிறார். அதை நாங்கள் செய்து கண்ணரா காண வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கூடாக பெரிய காரியங்களை கண்டு கழிவுகிறத்தக்கதான பெரிய காரியங்களை தேவன் செய்யவே செய்ய போகிறார். ஆனால் விசேஷ விதமாக ஆண்டவருக்கு நன்றியும் சூத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கிறோம். அந்த நிலைமையிலே இன்றைய நாளும் இதிலே செய்தியை கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு சகல கனம் துதி வணக்கம் மகிமை உன்னதம் எல்லாம் புகழெல்லாம் உரித்தாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அடுத்து வி ஆர் கோயிங் டு ஹியர் ஃப்ரம் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃப்ரம் இந்தியா. ஜீசஸ் மீட் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் மீட் மினிஸ்ட்ரிஸை சேர்ந்த பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் இந்திய தேசத்திலிருந்து வாழ்த்துதலை அனுப்பியிருக்கிறார்கள். நவ் வி ஆர் கோயிங் டு லிசன் டு ஹிம்.
2: பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கனடா ரிவைவல் பிரேயரை நினைக்கும் போது நான் ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கனடா ரிவைவல் பிரேயர் ஒவ்வொரு முறையும் கிருபையாக நடத்தி வர இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். விசேஷமாக என் அன்பு கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் தயா அவர்களை நினைத்து நான் ஆச்சரியத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கனடா தேசத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இலங்கை இந்தியா தேசங்களை குறித்த பாரம் அதிகமாக உண்டு என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, இன்றைக்கு விசேஷித்த இந்த கனடா ரிவைவல் பிரேயர்ல விசேஷித்த சிறப்பு தேவ மனிதராக செய்தியாளராக நம்முடைய அருமை அண்ணன் மோகன் சி அவர்கள் இணைந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகபோகமாய் வாழ்ந்து கனடாவில சந்தோஷமா வாழ்ந்து உலகத்தை என்ஜாய் பண்ணுவதற்காக கனடாவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் கர்த்தர் அழைக்கல, அவர்களும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களும் கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எங்களை போன்ற ஊழியர்களும் பிரயாசப்படுறோம். எப்படி ஆகிலும் எப்பாடு பட்டாகிலும் நம்முடைய காலங்களில அந்த மாபெரும் எழுப்புதலை நம்ம தேசங்களில் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய பாரமும் கண்ணீரும் ஜபமும் ஆகும். நிச்சயமாகவே இந்த கனடா ரிவைவல் பிரேயர் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது என்பதில் இவ்விதமான சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, இந்த கனடா ரிவைவல் பிரேயருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி ஆண்டவரே இந்த 100வது ரிவைவல் பிரேயரை ஆண்டவர் விசேஷ விதமாய் ஆசீர்வதித்து தாரும். எங்கள் அருமையான அண்ணன் மோகன் சி அவர்களை ஆண்டவர் அதிகாரப்படுத்தும், விசேஷித்த கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.
1: ஆமென். நிச்சயமாகவே ஜெபித்ததை போல தேவ எழுப்புதல் கனடா தேசத்தை பற்றி பிடிக்கட்டும். அடுத்ததாக we are going to listen to Pastor Karthik Gamalier, Mount Church from India. இந்திய தேசத்திலிருந்து பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் அவர்கள் வாழ்த்துதல் செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள், அனுப்பியிருக்கிறார்கள். We are going to now watch him.
3: கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கனடா ரிவைவல் ஜபத்தினுடைய இந்த 100வது மாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவ நாமம் மகிமைப்படும்படி நீங்கள் எல்லாரும் இணைந்து நிற்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க கூட

0: நான் நிற்கிறது எனக்கு கிடைத்த பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும். இந்த ஜபம் தொடர்ந்து நடக்க, சில விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தானியேல் 9:23 பிரியமான தானியேலே, நீ ஜபிக்கு முன்பாக கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தர் வாக்கு தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சொன்னாலும், தானியேல் 10 அதனுடைய 1 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தானியேல் ஆகிய புருஷன் 3 அளவும் அந்த ஜபத்தை அவன் தொடர்ந்தான். பெர்சிய அதிபதி பிசாசு போராடினாலும் கர்த்தர் மிகாவில் தூதன் அனுப்பி கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து அவனுக்கு இனி சம்பவிக்க போகிற தரிசனங்களை வெளிப்படுத்தினது போல, நீங்கள் தொடர்ந்து செய்கிற இந்த ஆசீர்வாதம் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்புவிக்க இந்த ஜபமும், நீங்கள் இணைந்திருக்கிற அந்த ஐக்கியமும் ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த கனடாவில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் தரும்படியாக உங்களோட இணைந்து நிற்க நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட 100 கனடா ரிவைவல் ப்ரேயருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அன்பு தேவ மனிதர்களோடு நான் இணைந்து நிற்கிறது எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் எல்லாரும் இணைந்து நின்று ஒவ்வொரு மாதமும் ஜபத்தில் போராடுகிறதையும் தொடர்ந்து செய்ய செய்ய தேவன் இனி சம்பவிக்க போகிறதுல ஒரு பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் எழுப்புதலையும் நீ தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. தாவீது தொடர்ந்து போனபடினால்தான் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜபம் தொடர தொடர இழந்ததெல்லாம் திரும்ப வருகிறது மாத்திரமல்ல, தொடர தொடர எத்தனை சத்துரு தடை பண்ணினாலும் எங்களுக்காக நீர் மிகாவில் தூதன் அனுப்பி யுத்தம் பண்ணி பெரிய தரிசனத்தோடு எழுப்புதலோடு தேவ மகிமை வெளிப்படுத்துகிறதற்கு தேவன் கொடுத்த இந்த பெரிய திட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். இதில் இணைந்து நிற்கிற எல்லா தேவ மனிதர்களையும் திருச்சபை பிள்ளைகளையும் ஊழியர்களையும் ஆண்டவரே தேவ ராஜ்யத்திற்கென்று வைராக்கியமாய் முன்னிலை நிற்கிறவர்களுக்கு அவருடைய பங்கு பத்திரமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக பாஸ்டர் கல்யாண் குமார் அவர்கள், ஹார்வெஸ்ட் சர்ச் ஃப்ரம் இந்தியா. பாஸ்டர் கல்யாணகுமார் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா தேசத்திலிருந்து தங்களுடைய வாழ்த்துதலை அனுப்பியிருக்கிறார்கள் எழுப்புதலுக்காக, கனடா தேசத்தினுடைய இந்த எழுப்புதலின் நாளுக்காக. ஸோ வி ஆர் கோயிங் டு லிசன் டு பாஸ்டர் கல்யாண் குமார்.
2: பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக பாஸ்டர் தயா அவர்கள், அவரோடு கூட இணைந்து பல தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதற்காக, இந்த பேண்டமிக் ஆரம்பித்த நாட்களிலிருந்து தொடர்ந்து கனடா தேசத்தில் இருக்கிற தமிழ் ஊழியர்களையெல்லாம் இணைத்து நடத்துகிற இந்த ஜபத்தில் நானும் 2 தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அநேக தேவ ஊழியர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். இதை விடாமல் தொடர்ந்து நீங்கள் செய்கிறது பாராட்டுக்குரியது. இன்றைக்கு இந்த 100 ஜபம், அருமையான அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று அறிந்து சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில்களை பெரிய அளவிலே பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. தமிழ் கிறிஸ்தவர்கள் முழு உலகிலும் பல தேசங்களில் பரவியிருக்கிறார்கள். தமிழ் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னவென்றால், ஒரு எழுப்புதல் தாகமும் ஒரு ஜெப அபிஷேகமும் தேவனால கிருபையாய் பெற்ற ஒரு கூட்டம். ஜெபிக்க ஆரம்பித்த நீங்கள் தொடர்ந்து இந்த ஐக்கியத்திலே உறுதியாக இருந்து ஜெபியுங்கள். வருகிற நாட்களில் நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். பிளஸிங்ஸ், கிரீட்டிங்ஸ், God bless all of you.
1: Amen, amen. வேதத்திலே வாசிப்பதை போல நாம் பாடினோம், there is a generation arising. ஒரு எழுப்புதல், ஒரு கூட்டம், ஒரு சந்ததி எழும்புகிறது என்று நாம் பாடினோம். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார். விடியற் காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமான எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் என்று சொல்லி நிச்சயமாக அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அவர்கள், நிசி மினிஸ்ட்ரீஸினுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அவர்கள் ஃப்ரம் இந்தியா ஹஸ் சென்ட் ஹிஸ் கிரீட்டிங்ஸ். வி வில் லிசன் டு ஹிம் நவ்.
3: ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். திஸ் இஸ் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா, பிளேஸ் இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா. எஸ்பெஷலி இந்த 100வது கனடா எழுப்புதல் ஜெபத்திலே உங்களோடு கூட இருக்கிறதுலே, சேர்ந்து ஜெபிக்கிறதுலே அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். வாவ், 100 மாதங்கள் ஜெபிக்கிறது என்பது உண்மையே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் ஆண்டவர் இதை திறம்பட செய்யும்படி உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எஸ்பெஷலி நான் இதில் 2 முறை பிரசங்கித்திருக்கிறேன். ஸோ அந்த 2 முறையும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதை, ஜனங்கள் அபிஷேகத்தில் நிறைக்கப்பட்டதை, நிரம்பினதை பார்க்க முடிந்தது. உண்மையாகவே இந்த கனடா எழுப்புதல் ஜெபம், 100வது ஜெபம் நிச்சயமாகவே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 100வது ஜெபத்திற்கு பிறகு தேசம் மறுரூபத்தை காணப்போகிறது என்கிறதுலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கனடா எழுப்புதல் ஜெபத்தினுடைய 100வது ஜெபத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கீங்க. இதுவரை கிருபையுள்ளவராய், உண்மையுள்ளவராய் ஆண்டவரே தாங்கி நடத்தின தயவுகளுக்காக நன்றி. இந்த 100க்கு பிறகு 101க்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் மலையை இந்த தேசத்தில் பெய்து ஆண்டவரே அறியப்படாத ஜனங்கள் அறியப்படவும், பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரவும், தேவராஜ்யத்துக்கு பாத்திரமாய் மாறவும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரை ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் இனி வரப்போகிற நாட்கள் பதிலை பெற்றுக்கொண்டு அறுவடையை அனுபவிக்கிற நாட்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இதை ஏறெடுத்து செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு உடைய கரம் கூட இருந்து இன்னும் எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவரே யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினது போல உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் பதிலை கொடுத்து புதிய நாட்களை ஆச்சரியமுள்ளதாய் அதிசயமுள்ளமாய் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த பிரசனம் தொடர்ந்து தங்கி இருக்கட்டும், ஒரு எழுப்புதலை இவர்கள் கண்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.
1: Thank you. Amen. Pastor Dr. M.S. வசந்தகுமார் அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து, லண்டன் நகரத்திலிருந்து வாழ்த்துதலை அறிவித்திருக்கிறார்கள் நமக்கு. He is a great teacher of the word. It's the professor Dr. M.S. வசந்தகுமார் from London.
4: இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக பல மாதங்களாக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். இப்பொழுது 100வது தடவையாக 100வது மாதத்தில் ஜெபிக்கப் போகிறீர்கள். யாக்கோபு சொல்கிற விதமாக நீதிமான்களினுடைய ஊக்கமான ஜெபம் அதிக பலன் உள்ளது. நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், அதாவது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதனால் உங்களுடைய பாவம் நீக்கப்பட்டு இயேசுவினுடைய சிலுவை பலியின் மூலமாக உங்களுடைய பாவம் நீக்கப்பட்டு அவருடைய நீதியை நீங்கள் பெற்று நீதிமான்களாக இருக்கிறீர்கள். இதை ஏற்பாடு செய்கின்ற அருமையான பாஸ்டர் தயாவுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய ஊக்கமான முயற்சி, இதில் கலந்து கொள்கிற உங்களுடைய ஊக்கமான ஜபம் நிச்சயமாகவே தேசத்திற்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். இது கனடா தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஒரு எழுப்புதல் வருவதற்கு உங்களுடைய ஜெபம் உதவி செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறது. எனவே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுடைய ஜெபங்களை கேட்டு அநேகர் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட அவரை அறிந்து கொள்வதற்கு அவர் வழிகளை நிச்சயமாக திறப்பார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு இருக்கின்றார். எனவே அவருடைய வாஞ்சையை அறிந்தவர்களாக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுடைய ஜெபங்களுக்கான பதிலை கொடுப்பார். அதை நீங்கள் காண்பீர்கள். கண்டு ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமென். அடுத்தபடியா பாஸ்டர் ஃப்ரெடி ஜோசப் அவர்கள் இந்திய தேசத்திலிருந்து, ஃப்ரெடி ஜோசப் மினிஸ்ட்ரீஸினுடையதான பாஸ்டர் ஃப்ரெடி ஜோசப் இப்பொழுது நமக்கு வாழ்த்துதல் செய்தியை கொண்டு வருகிறார்கள்.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ ஆன் யுவர் 100th கனடா ரிவைவல் பிரேயர். இதில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு பிரேயர் மூவ்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது மாமிசத்தினால் கூடாத ஒரு காரியம். ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை இதை நடத்துகிற இடத்துல இருக்க வேண்டும். அந்த கிருபை உங்கள் டீமோடு இருக்கிறதை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் தயாவை நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அவருடைய வாழ்க்கைக்காக. ஏன்னா ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுல அவரை அடிச்சிக்கவே முடியாது. நான் ஏதாவது ஊரில் நான் ஏதாச்சும் மறந்துட்டால் கூட மெசேஜ் அனுப்பி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மாத்திரம் இல்லை, ஃப்ரெண்டில் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். நான் அவரை ஃபிசிக்கலாக சந்தித்ததில்லை, பட் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு சில கான்வர்சேஷனே போதும். ரொம்ப அமைதியாக பின்னால் இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவரோடு சேர்ந்து நல்ல டீமை ஆண்டர் கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து ஆண்டருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த ப்ரேயர் மூமெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். இதில் இன்னும் வாலிபர்கள் அநேகம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த எழுப்புதல் தீயை புரிந்து கொண்டு அதற்காக விலைக்கிரயத்தை செலுத்தவும் தங்களுடைய தேசங்களிலே ஆண்டருடைய கரத்தை பார்ப்பதற்கும் வாஞ்சையை கர்த்தர் அவர்களுக்கும் தருவாராக. God bless you and I'm rejoicing with you. Thank you.
1: Amen. 19 நூற்றாண்டுகளிலே லேனார்ட் ரேவன்ஹில் என்கிறதான தேவனுடைய மனிதன் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டவர். அநேக புத்தகங்கள் மூலமாக இன்றும் அவருடைய புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்குள்ளரே ஒரு தீ பற்றிக்கொள்வதை நாம் உணர முடியும். அதில் அண்ணன் ஸ்டான்லி அவர்கள் சொல்லும்போது, ஒன்று நீ இந்த புத்தகத்தை நீ தூக்கி எறிவாய், இல்லை இந்த புத்தகம் உன்னை தூக்கி எறியும் என்று சொல்லி. அப்படியாய் தீப்பொறிகளால் நிறைந்த வார்த்தைகள், அவிதமான புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்வது மாத்திரமல்ல, எழுப்புதல் ஏன் இன்னும் தாமதிக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் போற்ற அந்த ஆண்டருடையதான வார்த்தையின்படி ஏவுதலின்படி அநேக புத்தகங்களை எழுதி கொடுத்து அந்த புத்தகத்தின் மூலமாகவும் மொழியாக்கம் செய்யப்பட்டதான அந்த புத்தகத்தின் மூலம் அநேகரோட உள்ளங்களை தூண்டி கொண்டிருக்கிறதான பாஸ்டர் ரோமில்டன் அவர்களும் இப்பொழுது நமக்கு ஒரு வாழ்த்துதலை கொண்டு வருகிறார்கள். இஸ் ஃப்ரம் டெல்லி இந்தியா. பாஸ்டர் ரோமில்டன், ஏசிஏ லேக் வியூ சர்ச். பாஸ்டர் ரோமில்டன், வி ஆர் கோயிங் டு லிசன் டு ஹிம் நவ.
6: ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால அருமையான கனடா எழுப்புதல் ஜபத்தின் 100th ஜபம், இதற்காக யார் யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக பசு தயா, பசு ராஜன், பசு ஜேக்கப் நல்லமுத்து, உங்களுடைய குழுவுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருகிற கனடாவுடைய எழுப்புதல், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபங்கள் கனடாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்வார். 100th ஜெபம் இது. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாரம் ஒன்று ஒன்றுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த தகப்பனே, வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கனடா எழுப்புதல் 100th ஜபம் இதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். எப்படி ஆண்டவரே கடந்த காலங்களில், கடந்த நூற்றாண்டுகளில் கர்த்தர் செய்தீரோ, அதை போலவே வருகிற நாட்களையும் நீர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீர். என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்குதையா. அவன் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உன்னுடைய இந்த எழுப்புதலை பார்க்கறதுக்கு யார் யாரெல்லாம் இன்றைக்கு கனடா தேசத்தில் முக்கியமாக இந்த குழுவின் மூலமாக நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ, நிச்சயமாகவே அந்த எழுப்புதலை அவங்க காண்பாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே செய்வீர். உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா காரியத்திலையும் உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. அருமை ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். பாஸ்டர் லெஸ்லி மேத்யூஸ், ஒரு சில நேரங்களிலே தீ ஒரு மங்கி எரியும் போது எண்ணெய் ஊற்றப்பட வேண்டியது அவசியமோ, அதே போல அவ்வப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த தேவ ஊழியர்கள் எல்லாம் நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருந்தார்கள், நம்மை தொடர்ந்து எரிய வைத்தார்கள் ஜெபத்திலே. ஸோ பாஸ்டர் லெஸ்லி மேத்யூஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, கால்வரி ஃபுல் காஸ்பல் சர்ச் ஹஸ் சென்ட் ஹிஸ் கிரீட்டிங்ஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு வாட்ச் ஹிம்.
7: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாஸ்டர் தயா அவர்களுக்கும், கனடாவையும் இலங்கையும் பாரமாக கொண்டு ஜெபிக்கிற அனைவருக்கும், எமது கொக்குவில் கல்வாரி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜெபத்திலே வார்த்தை கொடுக்கவும் கலந்து கொள்ளவும் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. ஒரு தேசத்தை குறித்து ஒரு பாரத்தோடு அநேகர் இதிலே வந்து வார்த்தை கொடுத்து ஜெபிக்கிறார்கள். எல்லாருக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் நடுவே பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி இந்த ஜெபத்தின் மூலமாக கனடாவிலும் இலங்கையிலும் ஒரு பெரிய எழுப்புதல் விரைவில் நாங்கள் காண்போம் என்று எதிர்பார்க்கிறோம். விசேஷமாக கனடா தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவாராக. இன்னும் சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் ஆதாயம் படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுபோல இலங்கைக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த இலங்கையின் பாரத்தை சுமக்கிற அனைவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளிலே உங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வது எங்களுக்கு சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அவருடைய வருகை சமீபம், இப்ப வருவார் என்று தெரியாது, அது வரைக்கும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கனடாவில் ஒரு பெரிய அசைவை காட்டிலிடுவார். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் வலிமையாக பயன்படுத்துவார். தூரமாயிருக்கிறவர்கள், பிரிந்து போயிருக்கிறவர்கள், மனக்காயங்களோடு இருக்கிற ஊழியர்களையும் கர்த்தர் காயங்களை கட்டி குணமாக்கி அவர்கள் மேல் கிலியாத்தின் தைலத்தை அபிஷேகம் பண்ணி அவர்கள் எல்லாரையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாச தயா, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களுடைய முயற்சியை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சபையையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். God bless you. நான் லெஸ்லி.
1: ஆமென். அடுத்தபடியா அப்போஸ்டல் விக்டர் ராஜாமணி ஃப்ரம் இந்தியா, கெத்செமனே ஃபுல் காஸ்பல் சர்ச் சபையினுடையதான ஸ்தாபகர் நிறுவனர் அப்போஸ்டல் விக்டர் ராஜாமணி அவர்கள் தங்களுடைய வாழ்த்துதலை அனுப்பியிருக்கிறார்கள். நவ் வி ஆர் கோயிங் டு வாட்ச் ஹிம்.
8: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் கனடா 100வது எழுப்புதல் ஜெபத்தை கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை மற்றும் எல் ஷடாயி டிவி சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் அன்பு பாஸ்டர் விக்டர் ராஜமணி. எத்தனை அருமை இது 100வது ஜெபம். எல்லாரும் எழுப்பதற்காக கண்ணீரோடு கதறி ஜெபிப்பதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஒரு மாதம் கூட விடாமல் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. தேசத்தின் எழுப்புதலுக்காக கண்ணீர் விடுக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இந்த தரிசனத்தை எங்கள் அன்பு பாஸ்டர் தயா அவர்களுக்கு தேவன் கொடுத்தது எத்தனை உண்மை. ஒருவேளை இந்த தரிசனம் மனிதனாலும் உண்டாயிருந்தால் அது எப்பொழுதோ பாதியிலே நின்று இருக்கும். ஆனால் பாஸ்டர் தயா அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும், இக்கட்டான சூழ்நிலையில் கூட இந்த ஜபத்தை விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரத்தை தேவன் பாஸ்டர் தயாவுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே பாஸ்டர் தயா அவர்களுடைய உள்ளத்திலே அந்த பற்றி எரிகிற எழுப்புதல் வாஞ்சையை தேவன் நிறைவேற்றுவார். எங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற இந்த கனடா எழுப்புதல் ஜபத்தை எங்களுடைய எல்ஷடை தொலைக்காட்சியிலும், நேரடியாக ஒளிபரப்ப தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாகவே இந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த எழுப்புதல் ஜெபத்தில் கலந்து கொள்கிற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை சொல்வார். அன்பு பாசு தயா அவர்களை மீண்டும் ஒருவரை வாழ்த்துகிறேன். உங்கள் உள்ளத்தில் பற்றி எரிகிற அந்த எழுப்புதல் வாஞ்சையை தேவன் பார்க்கிறார். இதற்காக நீங்கள் விதைத்த ஒவ்வொரு விதைகளையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். நிச்சயமாகவே பாஸ்டர், உங்கள் வாழ்விலும் தேவன் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்வார். எழுப்புதல் அருகில் இருக்கிறது, அக்கினி அருகில் இருக்கிறது. நாம் சீக்கிரமாய் சபைகளும் தேசமும் உயிரடைவதை காணப்போகிறோம். உங்களை அன்புடன் வாழ்த்துவது இந்தியா தேசத்திலிருந்து கெஸ்தமனை பூரண சுவிசேஷ சபையின் பாஸ்டர் விக்டர் ராஜமணி. ஆமென்,
1: ஆமென். அடுத்ததாக பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் ஓபன் டோர் மிஷன் சர்ச் பெர்லின் ஜெர்மன் தேசத்திலிருந்து பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துதலை அனுப்பியிருக்கிறார்கள். ஓபன் டோர் மிஷன் சர்ச், அடுத்தபடியாக நாம் அவர்களுடையதை நாம் கேட்போம்.
9: கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பான கனடா தேசத்து போதகர்கள் ஐக்கிய உறுப்பினராக என்னுடைய போதக சகோதரர்களுக்கு என்னுடைய இதயம் கிடந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன். விசேஷமாக சிறந்தையோடு இந்த ஜபத்தை நடத்தி வருகிற போதகர் தயா அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 100வது முறையாக இந்த ஜபம் நடைபெறுகிறது. இது ஒரு விசேஷமான மைல்கல். ஒரு கிரிக்கெட்டிலே சதம் அடித்தாலே அது விசேஷம் என்பார்கள். ஆனால் அழிந்து போகின்ற ஒரு கிரிக்கெட்டிலே சதம் அடிப்பதை காட்டிலும் அழிவில்லாத நித்திய ராஜ்யத்து மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற எழுப்புதலுக்காக இந்த 100வது முறையான ஜபம் விசேஷ தன்மை வாய்ந்தது. 2 நாளாகமும் 7:14 தேசத்திற்கு சேமம் வர வேண்டும் என்றால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் அவருடைய முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த எழுப்புதல் நம்மிலே ஆரம்பிக்க வேண்டும். தேவனே, உலகத்தை நீர் உயிர்ப்பியும் என்னிலே ஆரம்பியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த ஒரு குறிக்கோளுடன் இப்படிப்பட்ட ஒரு தாகத்துடன் வேகத்துடன் பணியாற்றுகின்ற இந்த கனடிய சகோதர ஐக்கியம், கனடிய ஜெப ஐக்கியம் மென்மேலும் தொடர்ந்து அவர்கள் செழிக்க கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் மென்மேலும் இந்த ஜெப கூட்டத்தை ஆசீர்வதித்து இது பலருக்கு பல கோடிகளுக்கு ஆசுவாம இருக்க கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதாக. எங்கள் அன்பு மிக்க எழுப்புதல் நாயகனாக எங்கள் தேவா, எழுப்புதல் தீயை இந்த தேசங்களில் இனி கொட்ட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு முன்னோடியாக இந்த ஜெபத்தினை அமைத்திருக்கிறேன். எனவே இந்த நாள் நடைபெறுகின்ற இந்த 100வது ஜெப விழாவினை ஆசீர்வதித்து இதன் மூலமாக ஆண்டவரே இந்த எழுப்புதல் தீ எல்லா தேசங்களிலும் பரவ ஆண்டவரே கர்த்தாவே இந்த நெருப்பு ராஜா ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். இதை நடத்துகிற போதை ஐக்கியத்தை நீ ஆசீர்வதிங்க. இன்றைக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருகின்ற தேவனுடைய தாசனாகிய மோகன் சிங் அண்ணனை ஆசீர்வதிச்சு வல்லமையான முறையில் இந்த முழங்கால் யுத்தம் இன்றைக்கு நடைபெற கிருபை தருகிறாங்க. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசு நாம தப்பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். எழுப்புதலின் சரித்திரத்தை குறித்து நாம் படிக்கும்போது அர்ஜென்டினா ரிவைவல், வேல்ஸ் ரிவைவல், ஸ்காட்லாந்து ரிவைவல், உகாண்டா ரிவைவல் என்று சொல்லி பல எழுப்புதல், அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். அந்த எழுப்புதல் வெடிப்பதற்கு முன்பதாக அதற்கு பின்பதாக விளக்கரையம், தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகளுடைய விளக்கரையம் ஒரு விலை மதிப்புள்ளதாக இருந்தது. விலை மதிப்புள்ளதை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் விளக்கரையும் நிச்சயமாக செலுத்தத்தான் வேண்டும். அவருடைய ஜபங்களை நாம் பார்க்கும்போது இன்னும் சில நேரங்களிலே நமக்கு தோன்றுகிறதெல்லாம் நாம் இன்னும் ஜபம் பத்தாதோ, இன்னும் அந்த அளவுக்கு நாம் ஜபிக்கலையே என்கிற எண்ணம்தான் நமக்குள்ளே வருகிறது. பார்வோனுக்கு முன்பதாக யாக்கோபு அந்த வயதான காலத்தில் நிற்கும் போது பார்வோன் கேட்கிறான், உன்னுடைய வயது என்னதென்று சொல்லும்போது யாக்கோபு சொல்வதெல்லாம் என்னுடையதான ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது, அவைகள் பரதேசிகளாக சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான் என்று நாம் பார்க்கும்போது நமக்கு முன்பதாக எழுப்புதலுக்காக முழங்காலி நின்றதான அந்த ஜப வீரர்களுடையதான ஜபங்களுக்கு நாம் இன்னும் வந்து சேரவில்லையோ என்கிற, அது ஒருவேளை நமக்கு இன்னும் எழுப்புதலுக்கு தாமதமாகுமோ என்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே வருகிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு கூட்ட ஜனங்களை எவ்வன ஜனமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கே நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக பாஸ்டர் நேசன் அவர்கள்